வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 3 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்பத் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளது. 2024 தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 6:02 42 நொடியில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். ஒரு நல்ல சொல் நல்ல நாளுக்கான துவக்கம், நல்ல சிந்தனை நல் வாழ்வுக்கான துவக்கம். புலரும் இந்த புது பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அள்ளி தரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணையும் நானா ஜெய பிரகதி.

நிகழ்ச்சியின் துவக்கமாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் இன்றைய குரலும் விளக்கமும் பகுதியில் இடம்பெறுவது அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 82வது குரல். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்றன்று. இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று.

மீண்டும் குரல் எண் 82 அதிகாரம் விருந்தோம்பல். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்றன்று. இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று. குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார் என்ற விவிலிய வாக்கினை தொடர்ந்து காலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருப்பது ஹென்ரிச் பாடியிருக்கும் பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருக்கிறோம் கலைத்தென்றல் நிகழ்ச்சியில். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானாகில் உலகில் எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது என்கிறது திருக்குறான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி எம் ஒய் நஸ்ருதீன் பாடியிருக்கும் பாடல்

எப்போதும் பொறாமையை விளக்குங்கள். இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையை தொடர்ந்து காலைத்தின்ற நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருப்பது வித்யா பாடியிருக்கும் பாடல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம். இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: திருக்கோவையில் இன்று நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். இதில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாழவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம். இன்று இரவு 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 தினசரி நிலவரம். அதனைத் தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி முன்னோடி விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் அவர்கள் பங்கேற்கும் கலந்துரையாடல். இந்நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். நேரம் காலை 6:35. இனி கேட்கலாம்.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சில கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 முதல் 14 கிலோமீட்டர் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை போன்ற விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கிவிடலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசிலஸ் சப்டிலஸ் 2.5 கிலோ என்ற விதத்தில் 300 கிலோ தொழு ஊரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டிசம் 1 கிராம் மற்றும் பாசோலன் 2 மில்லி நீரில் கலந்து நடவுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்யலாம். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நேர்த்தி செய்யவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்பும் பின்பும் பொட்டாசியம் பர்மங்கனேட் கரைசலை கொண்டு மடியை கழுவவும்.
2: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சிகள் பற்றிய ஒரு அறிவிப்பு. மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா உள்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம

0: மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சிகள் மூலமாக எண்ணிம வேளாண் விரிவாக்க மேம்பட்டாளர், மலரியல் வித்தகர்கள் மற்றும் அங்கக சாகுபடியாளர் ஆகிய பணிப்பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி சான்றிதழ் வகுப்புகளில் சேர்ந்து பயில்வோருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சி காலம் 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 முதல் 45 வயது வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமை வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் இந்த மாதம் 3வது அல்லது 4வது வாரம் முதல் துவங்கும். விருப்பமுள்ளவர்கள் விவரங்கள் மற்றும் விண்ணப்பத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9443572956, மற்றொரு எண் 9790132744. இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்தும் விவரங்கள் பெறலாம். சிறுபான்மையினர் சமூகத்தினர் மற்றும் முன்னுரிமை பொது பிரிவினர் நலனுக்கான இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோளத்தின் முன் விதைப்பிற்கான விலை முன்னறிவிப்பு. நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழி உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3வது மதிப்பீட்டின்படி 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டில் மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியினை மேற்கு ஆசிய நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நடுநிலைப்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025 மற்றும் 2026ல் சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டேரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில் சுமார் 50% மட்டுமே எஞ்சிய தேவைக்கு பிற மாநிலங்களின் இறக்குமதியையே தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளாக நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு 2200 ரூபாய் முதல் 2400 ரூபாய் வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், உள்நாடு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையத்தினை தொடர்பு கொள்ளலாம்.
2: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த இயக்குநருக்கான விருதுக்கு அமரன் தமிழ் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்காக ராயன் படமும், சிறப்பு பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படமும் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திரைப்பட துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த படைப்புகளுக்காக தேசிய விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் பல்வேறு உயரிய சாதனைகளை படைத்து கலைஞர்கள் நாட்டிற்கும் திரைப்படத்துறைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மாத்தூரில் 2 நாள் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். பெண்கள், இளைஞர்கள், பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதுடன் மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து வசதி இல்லாத பல்வேறு தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படாமல் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வது

0: இதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியுடைய பழங்குடியின மக்கள் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற்று நிலம் வாங்குவதற்கு இத்திட்டம் வழிவகுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலமில்லாத ஏழை எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஒரு ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. தேசிய பட்டியல் இனத்தொகை நிதி மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து 6% வட்டியுடன் வங்கி மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதிற்குள்ளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விவசாய நிலம் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொழில்நுட்ப மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தண்டாளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் AI நெக்ஸஸ் 2026 தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மற்றும் விருது கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. சைபர் பாதுகாப்பு மற்றும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய அதிநவீன AI திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில்
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது உரிய ஆவணங்களின்றி இருந்த ஆப்கான் நாட்டைச் சேர்ந்த 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்தும் வகையில் மாநில அளவிலான வேளாண் ஹேக்கத்தான் திட்டத்தை செயல்படுத்த மகாராஷ்டிர மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மணிப்பூரில் வனத்துறை, பாதுகாப்பு படையினர், சமூக அமைப்புகள், மாணவர்கள், அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடந்த 2 வாரங்களில் 15 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் வருவாய் புலனாய்வு இயக்குநராக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 2 கோடி ரூபாய் ரொக்கம், 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள 12 வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் 6வது இடத்தை நாகாலாந்து மாநிலம் பெற்றுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி வரும் தொழில் முனைவோர் பயிற்சியை ஆட்சியர் திருமதி நஃப்ரியா நேற்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ள முதல் நாளில் சுய கணக்கெடுப்பு மூலம் 16,922 குடும்பத்தினர் தரவுகளை பதிவேற்றம் செய்துள்ளதாக சென்னை மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் அக்கானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று 12:30 மணிக்கு தொடங்குகிறது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55, 20:00. திரையிசை கேட்கலாம். பாரதி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கும் பாடல்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங், ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 கோவையில 7:35 நொடியில நாம இணையும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கு கேட்க போறீங்க வித் மீ அஜய் பிரகதி.

பேக் டு பேக்கா மூன்று பாடல்கள் ஹாட்ரிக் ஹிட்ஸ் கேட்டோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல முதல்ல கேட்ட பாட்டு பே ஜெயச்சந்திரன் பாடியது காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து, இசை இளையராஜா, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். அதைத் தொடர்ந்து கேட்ட பாட்டு மை டியர் குட்டிச்சாத்தான் படத்திலிருந்து கே ஜே எஸ் தாஸ் குழுவினர் பாடியது, இசை இளையராஜா. மூன்றாவதா கேட்ட பாடல் தந்து விட்டேன் என்னை படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் மு மேத்தா.

நேரம் 7:14 நொடிகள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி எண்ணற்ற இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டில் உள்ள இளைஞர்களின் தொழில் முனைவு மீதான ஆர்வம், திறமை மற்றும் மன உறுதியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை பெற வழிவகுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்டோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுவதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து ஹவுராவில் அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி நிலையத்திற்கு திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய வர்த்தக மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர்வு, நிர்வாக நடைமுறைகள் பெரும் உந்துசக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், உலக அளவிலான துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக பஹல்காம் மற்றும் பட்லத் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வானிலை சீரடைந்த பிறகு யாத்திரை மீண்டும் தொடங்கும் என்று அது தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 370,000 யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். மணிப்பூரில் நாகா பிரிவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், கேரளம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ராஜஸ்தான், தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு காசம் கரிபபாடி, அண்மையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து திரு காசம் கரிபபாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்திற்குரியது என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் உள்ள கண்காணிப்பு தளங்கள், ராணுவ உட்கட்டமைப்பு பகுதிகள், பூமிக்கு அடியில் உள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் அகனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை

திருத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகனே யகமொச்சியை எதிர்கொள்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

7:25 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் நாம் அமைஞ்சிருக்கோம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி நம்ம கோயம்புத்தூரில் இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை மெட் சென்டர்லேருந்து அறிவிச்சிருக்காங்க.

0: பாட்டு எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. கிளிப்பேச்சு கேட்கவா படத்தில இருந்து இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. 2026 வருஷத்துல ஜூலை மாசத்தின் 19 தேதியான இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனா வரலாற்றுல இன்றைய தேதி சொல்லும் செய்தி என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: இன்று 1969 ஆண்டு இதே நாளில் நாட்டின் 14 முக்கிய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 19 தேதி இந்தியாவில் வங்கி தேசியமயமாக்கல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை வங்கி சேவைகளை நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்தியது. இதன் மூலம் பொதுமக்களின் நிதி தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் மேலும் அதிகரித்தன. தேசியமயமாக்கலின் அடித்தளத்தில் உருவான வலுவான வங்கி கட்டமைப்பே இன்று டிஜிட்டல் வங்கி, யுபிஐ பரிவர்த்தனைகள், நேரடி நலத்திட்ட நிதி பரிமாற்றம், நிதி உள்ளடக்கம் போன்ற முன்னேற்றங்களுக்கு உறுதுணையாக உள்ளது. நமது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் அனைவருக்கும் சமமான நிதி வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் வங்கிகள் முக்கிய பங்காற்றுகின்றன என்பதை நினைவூட்டும் நாளாக இன்றைய வங்கி தேசியமயமாக்கல் தினம் விளங்குகிறது. இன்று

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: ஒரு உழவன் அப்படிங்கிறவன் உப்புக்கும் உடைக்குமாக மட்டும் வெளியில போனா போதும், அவன் அளவுல அவன் அவனோட விளை நிலத்திலே அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிந்தனை ரொம்ப நாளா எனக்குள்ள இருக்கு.
1: உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவிலை இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் நேயர் நின்ற இதில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது. இன்றும் இனிக்குது நிகழ்ச்சிகளின் மறு ஒளிபரப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டான சண்டேவா இருக்கும். அப்படித்தான் உங்க வீட்டு குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்ப தூங்கிட்டா, ஆனா இன்னைக்கு காலையில 10:02 எந்திரிச்சு ரெடியா இருக்க சொல்லுங்க. ஏன்னா இது குழந்தைகள் பங்கு பெறும் விளையாட்டு நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ். உங்க வீட்டு குழந்தைகளும் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 மற்றும் 2317046. வெளியூர் மற்றும் மொபைல் இருந்து கால் பண்ணா 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன மறக்காம சேர்த்துட்டு உங்க வீட்டு சுட்டீஸையும் நம்ம சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற செய்யலாம். நேரம் 7:40. இனி கேட்கலாம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாம மேற்கொள்ளப்படுற பயணம் தான் சூழலியல் சுற்றுலா. இதன் மூலமாக நாம இயற்கையை ரசிப்பதோடு அந்த இடத்தின் இயற்கை வளத்தையும் அங்கு வாழ்ற மக்களின் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க முடியும். சூழலியல் சுற்றுலாவின் முக்கிய குறிக்கோள் என்னன்னா, சுற்றுலா மேற்கொள்ளும் போது நாம் செல்லும் இடத்துல பிளாஸ்டிக் போன்ற பொருள்களை எல்லாம் வீசி சுற்றுச்சூழலை மாசுபடுத்த கூடாது. அதே போல நாம அங்க வாங்குற கைவினைப் பொருட்களோ அல்லது உணவுகள் அந்த பகுதி மக்களுக்கு வருவாயை கொடுக்கும். காட்டுப்பகுதிகளுக்கு செல்லும் போது அங்க விலங்குகளுக்கு இடையூறு இல்லாத மாதிரி அமைதியா இருக்கணும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணத்திற்கான வழிகள் என்னன்னா, தனிநபரா இருந்தா வாகனங்களுக்கு பதிலா பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். பக்கத்துல இருக்க இடங்களுக்கு செல்லணும் அப்படின்னா நடைப்பயிற்சியில அல்லது சைக்கிள்ல போகலாம். சுற்றுலா பயணம் செல்லும் போது மறுபயன்பாடு செய்யக்கூடிய தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் துணிப்பைகளை பயன்படுத்தலாம். நாம் செல்லும் இடம் காட்டு பகுதிகள் இல்ல பாரம்பரிய இடங்களாக இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற பழக்க வழக்கங்களை மதிக்க வேண்டும். மொத்தத்துல நாம சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பயணம் செய்யும் போதோ இல்ல அங்கிருக்க மலைகள் காட்டுப்பகுதிகளுக்கு செல்ல நேர்ந்தால் அங்க இருக்க மரங்களை வெட்டாமலும் குப்பைகளை போடாமலும் பார்த்து கொள்வது நம்ம அனைவரின் கடமையாகும். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு கேட்டிருந்தோம். கட்டபொம்மன் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, இசை தேவா, பாடலாசிரியர் காளிதாசன்.

0: கேட்ட பாட்டு பிரேம பாசம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started a new initiative called நிழல். இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம் வரும். ஸோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா, ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த கியூஆர் கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். ஸோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது எனி இன்சிடென்ட் இஃப் தே சீ தென் அண்ட் தேர் இட்செல்ஃப் தே கேன் ஆல்சோ சென்ட் இன்ஃபர்மேஷன் டு அஸ். ஐ அம் எக்ஸ்பெக்டிங் மோர் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் டு திஸ் இனிஷியேட்டிவ். எனி டவுட்ஸ் ஆர் எனி திங் தே ஹவ் ரிகார்டிங் திஸ் தே கேன் வெரி வெல் கம் அண்ட் மீட் மீ இன் மை ஆஃபீஸ் ஆர் கோ டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் டு கிளாரிஃபை இஃப் தே ஹவ் எனி டவுட்ஸ். தேங்க் யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: எச்சரிக்கையா இருங்க.

0: பவர் முகமது. விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்பத் துறையின் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3rd மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3rd இடம் பிடித்தது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். FM Rainbow 103 கோவில நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணையிறது. நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. ரெயின்போ வைப்ஸ்ல இன்னைக்கான ஜிகே க்வெஸ்டன் என்ன அப்படின்னு பார்த்தலாமா? ரொம்ப சமீபத்துல ரீசெண்டா ராஜஸ்தான்ல ஒரு கைவினை பொருளுக்கு மத்திய அரசினுடைய புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அது என்ன பொருள்? சமீபத்துல ராஜஸ்தான்ல எந்த கைவினை பொருளுக்கு மத்திய அரசின் புவிசாறு குறியீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதா இதற்கான இன்னைக்கான ஜிகே க்வெஸ்டன். அதுக்கு சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக்ல பதில் சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லயும், ஆகாஷ்வாணி கோயவே கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்லயும் உங்களோட பதில்களை நீங்க கொடுங்க.

0: கேட்ட பாட்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து. ஹரிஷ் ராகவேந்திரா பாடினது. பாடலாசிரியர் நாமுத்துக்குமார். இசை ஸ்ரீகாந்த் தேவா.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
0: ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆல் இண்டியா ரேடியோ FM ரெயின்போ 103 கோவையில. எஸ், இன்னைக்கான கேள்வியில முக்கியமா இந்த ஜிஐ டேக் கொடுத்தது எதுக்கு, எந்த பொருளுக்கு வந்து ராஜஸ்தான்ல ரீசெண்டா ஜிஐ டேக் கொடுத்தோம் அப்படிங்கறத பேசுறோம். அந்த க்வெஸ்டனை கேட்டிருந்தேன் இல்லையா, ஜிஐ டேக்னா முதல்ல என்னப்பா என்ன ஆனா உன்னா ஜிஐ டேக்ங்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறது எனக்கு தெரியுது. ஜிஐ டேக் அப்படிங்கிறது ஒரு புவியியல் குறியீடுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தயாரிப்பு உண்மையாகவே ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் உருவாயிருக்கு, அந்த இடத்துக்கே உரித்தான ஒரு தனித்துவமான பண்பு இல்லாட்டி அதனுடைய ஒரு லெகசியை கொண்டிருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக ஒரு சான்று தான் இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது. இது பொதுவாக பாரம்பரிய மரபு இல்லை அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாக்கிறதோட உள்ளூர் கைவினை பொருட்கள் செய்கிறாங்க இல்லைங்களா, கைவினையாளர்களுக்கு பயனளிக்கிறதோட உள்நாடு மற்றும் உலகளாவிய சந்தைகளில் இந்த ஒரிஜினல் ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதே மாதிரி டூப்ளிகேட் வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த இடத்திற்காக இந்த இடத்தினுடைய பாரம்பரிய பொருளாக இது இருக்குது அப்படிங்கிறத ஒரு அங்கீகாரம் செய்கிற விதமாக இந்த புவிசார் குறியீடு ஜிஐ டேக் அப்படிங்கிறது இருக்குது.

0: கேட்டு பாட்டு சாக்லேட் படத்துக்காக அனுராதா ஸ்ரீராம் ஏஆர் ரெஹனா பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை தேவா. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ்.

ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சமீபத்தில் ராஜஸ்தானில் எந்த கைவினை பொருளுக்கு மத்திய அரசினுடைய புவிசார் குறியீடு கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம். ஜிஐ டேக், அந்த புவிசார் குறியீடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பொருளுக்கு அந்த புவியியல் குறியீடு அப்படிங்கிறது தான் வந்து அந்த பதிவு. இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 கீழே இது நிர்வகிக்கப்பட்டிருக்குது. 10 வருஷம் வரைக்கும் இது, 10 ஆண்டுகளுக்கு இது வழங்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு டைம் பீரியட்லாம் காலவரை இல்லாம இது வந்து நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதனுடைய ஃபர்ஸ்ட் தயாரிப்பு, இதுக்கு தான் ஜிஐ டேக் கொடுத்தாங்க அப்படின்னா, 2004 டார்ஜிலிங் டீக்காக கொடுத்தாங்க. இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா இந்த ஜிஐ டேக் 600க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கு ராஜஸ்தானில், இன்னைக்கான கேள்வியில் வந்து அந்த ராஜஸ்தானில் செஞ்சக்கூடிய ஒரு பொருளுக்காக ஒரு ஜிஐ டேக் இப்போ ரொம்ப ரீசெண்டாக

அப்படின்னா 2004 டார்ஜிலிங் டீக்காக கொடுத்தாங்க. இந்தியா முழுவதும் பார்த்தோன்னா இந்த ஜிஐ டேக் 600 மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கு ராஜஸ்தானில் இன்னைக்கான கேள்வியில் வந்து அந்த ராஜஸ்தானில் செஞ்சக்கூடிய ஒரு பொருளுக்காக ஒரு ஜிஐ டேக் இப்போ ரொம்ப ரீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த கைவினை பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி இருக்கு. அது எந்த கேட்டகரி என்ன அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். அந்த க்ளூ வச்சு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.

தேவன் சௌமியா, எஸ் ஜே சூர்யா பாடின பாட்டு கேட்டோம். குஷி படத்துக்காக பாடலாசிரியர் வைரமுத்து இசை தேவா. ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு கைவினை பொருளுக்கான ஜிஐ டேக பத்தி பேசும்போது உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்ன அந்த ராஜஸ்தான்ல இருக்கிற கைவினை பொருள் அப்படின்னு தெரியலனா, கோலாபுரியில ஒரு கோலாபுரிங்கிற இடத்துல ஒரு கைவினை பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இன்னைக்கு எனக்கு கேள்விக்கான பதிலும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி. ஸோ அந்த ஈஸியான பதில நிறைய நேர்கள் சரியாக சொல்லியிருக்கிறாங்க. அது யாருங்கிறத பார்த்துலாம். குஹன் நஞ்சுண்டாபுரம் அவர் சரியான பதிலோடு நினச்சிருக்கிறாரு. ட்ரை பண்ணியிருக்காங்க கணேஷ் சிறுமுகை, பட் அது தவறு. இன்னும் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்வதி கணபதியிலிருந்து உற்சாகமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெல்லப்பம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி சிபு சோமஸ் கந்தபூர்த்தி பிரபாகரன் மகாலட்சுமி பல்லடம் ரமணமுதிரி புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா பதில் கொடுத்துருக்காங்க. செந்தில் பிரபு திவ்யபாரதி நிர்மலா சிவசாமி மூக்கனூர்ல இருந்து பிரமிளா சென்னை சாவக்காட்டுப்பாளையம் சுமதி பெருமாள் சாமி வீரதுரை அரியலூர் சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன் போஷான்முகசுந்தரம் விநாயகபுரம் அவினாஷி பிரபுதேவி ஸ்ரீ சாய் திருப்பூர் வெளியங்காடிலிருந்து மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் பதில் கொடுத்திருக்காங்க. ராதிகா லக்ஷன் யஷ்வந்த் பிரணீதன் ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி நங்கவள்ளி ராஜாராம் பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் மனோகரன் கரையம்பளையத்திலிருந்து சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு நினைச்சிருக்கிறாங்க. பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தப்பட்டியிலிருந்து பதிலும் கொடுத்திருக்கிறாங்க. கலைஹேமா சண்முக சுந்தரம் ராஜேஸ்வரி தெக்கலூர் ஏரிப்பாளையத்திலிருந்து பதில் கொடுத்திருக்கிறாங்க. விஸ்வம் அறந்தாங்கி காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம் சரசு சகாதேவன் பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து சாமிச்செட்டி பாளையத்திலிருந்து கிருஷ்ணராஜ் பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் பதில் கொடுத்திருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ரெயின்போ வைப்ஸ்

0: கேட்டுப்பாட்டு ஜெமினி படத்துக்காக சாதனா சர்கம் பாடினது பாடலாசிரியர் பரத்வாஜ்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். FM Rainbow 103 கோவையில் நம்ம கைவினை பொருட்களுக்கான ஜிஐ டேக் அப்படிங்கிற வரிசையில் பார்த்தோம்னா நிறைய பொருட்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் பட்டுப்புடவைக்கு இருக்கு, பீகாரில் மதுபானி ஓவியங்கள், மத்திய பிரதேசில் பார்த்தோம்னா அந்த சாந்தேரி சாரீஸ்ன்னு சொல்கிறது, இதுவே நம்ம ஃபுட்

0: ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்ற பொருள் அப்படின்னாலே இப்போ மாம்பழம்னா அல்ஃபோன்சா மாம்பழம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அல்ஃபோன்சா மாம்பழத்துக்கு ஒரு ஜிஐ டேக் இருக்கு. அதே மாதிரி காஃபி அப்படின்னா கர்நாடகாவில் கூர்க் காஃபிக்கு, இந்த மாதிரி நிறைய ஒத்தென்டிக்கான பொருள்களுக்கு ஜிஐ டேக் இருக்கு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி கோலாபுரியில ஒரு முக்கியமான பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில அந்த கோலாபுரியில இருக்கக்கூடிய பொருளுக்கு தான் முதல்ல ஜிஐ டேக் கொடுத்தாங்க. அதனுடைய வரிசையில தான் இங்க ராஜஸ்தான்ல இருக்க அதே கைவினை பொருள் இருக்கு, அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருங்க. இது வந்து 2019 ஆண்டுல ஒரு கூட்டு புவியியல் குறியீடு மாதிரி கொடுத்திருந்தாங்க. இது ஆக்சுவலா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள்லயும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களையும் ஒரு குறிப்பிட்ட கைவினை பொருளை செய்யக்கூடிய கலைஞர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பொருளுக்கு கொடுக்கப்பட்ட ஜிஐ டேக் தான் அது. ஸோ அதை வச்சு இன்னைக்கான கேள்விக்கு சரியான பதில நிறைய பேர் கொடுத்திருக்கிறாங்க. புவனேஸ்வரி கும்பகோணம்ல இருந்து கூட வந்து மனோகரன் அவங்களும் கொடுத்துருக்காங்க. சேரன் மாநகர்ல இருந்து ராஜேஷ் ராஜேஸ்வரி, வி என் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம், பிரதீஷ், ஆருஷ், பத்மேஷ், பிரீதா, மல்லிகா, மந்திராச்சலம், பிரியங்கா, பெரியவதம்பச்சேரியிலிருந்து, ஜெய கிருஷ்ணாபுரத்திலிருந்து, சஹானா, ஆதிரன், நெபுலா, யோகவர்ஷினி, அன்னபூர்ணி, கோபாலகிருஷ்ணன், கழுத்துப்புதூர், ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, பூபதி, ராஜேந்திரன், மூக்கனூர், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, அப்புறமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ஓ, அடுத்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேங்க, இது கரெக்டா அப்படின்னு இருக்காங்க. கரெக்டு, திருப்பூர்லேருந்து மனவை சந்திரசேகர், உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அஸ்வின் பதில் கொடுத்துருக்கு, அந்த சொல்லியிருக்காரு ஆனால் பதிலை கொடுக்கல, எங்களுக்கு இவ்வளோதாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி. மலைகவுண்டன் மலைத்திலேருந்து விமலா வேணுகோபால், பூமனா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து உமா செட்டிவீதியிலேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நிறைய நேயர்கள் இதற்கான பதிலை கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கீங்க. ராஜஸ்தான்ல எந்த கைவினை பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வி. அதற்கு சரியான பதில் ஜோத்புரி மொஜாரி அப்படிங்கறதுதான். இது வந்து ஒரு காலணி வகை, ஒரு செருப்பு வகையை சேர்ந்தது. ஜோத்புரி மொஜாரிங்கிறது அந்த ஊர்ல ஸ்பெசிஃபிக்கா செய்யக்கூடிய ஒரு காலணி. இதுக்கு அதிகாரப்பூர்வமா புவியியல் குறியீடு இப்ப ரீசெண்டா கொடுத்துருக்காங்க. கையால செய்யப்படக்கூடிய இந்த தோல் காலணிகள் பாரம்பரியமா அங்க ஜினகர் அப்படிங்கிற பீப்புள்னால செய்யப்பட்டு இருக்குது. இதுக்கு புவிசார் குறியீடு சான்றிதழ் கைவினையின் நம்பகத்தன்மை பாதுகாக்கிறதோட ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜோத்பூர்ல 35,000 மேற்பட்ட உள்ளூர் கைவினை கலைஞர்கள் இதை வந்து ஒரு வாழ்வாதாரமாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை அங்கீகரிக்கிற விதமா தான் இந்த ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மெயினா இத பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இது மொஜாரி அப்படிங்கிறது நம்ம அனிமல்ஸ்னுடைய தோல்ல செய்யப்படக்கூடிய செருப்பு வகையை குறிக்கிறது தான் மெயினாக இந்த மொஜாரிங்கிறது. அது ஜோத்புரிங்கிற ஊரில் செய்யப்படுறதுனால ஜோத்புரி மொஜாரி அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த காலணி ரொம்ப தனித்துவமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் நோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வளைஞ்ச இல்லாட்டி சுருண்ட விரல் பகுதியை கொண்டிருக்கும். அது வந்து நம்மளுக்கு போடுற கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய பெருவரல் கிட்ட ஒரு காற்றோட்டத்தை உண்டு பண்ணுமா, அதுதான் இந்த செப்பலோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலேயே இது தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம் ரெயின்போ வைப்ஸ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 8:50. கேட்கலாம் திரையிசை. ஆத்மா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: പാട്ട് സക്രകട്ടി இவ்வளவு நேரம் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில நல்ல வைப் பண்ணோம் இல்லையா? ஜிகே க்வெஸ்டனோட நிகழ்ச்சி தொகுப்புல இவ்வளவு நேரம் உங்க கூட இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. தொடர்பது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். நன்றி நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் புது

0: புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில 9:02 நாம இணையும் இந்த நிகழ்ச்சி. இது எங்கள் சாய்ஸ். வாரத்துல 5 நாள் இது உங்கள் சாய்ஸா இருந்தா, வீக்கெண்ட் ஸ்பெஷலா இது எங்கள் சாய்ஸா இருக்க போது, நீங்க ரசிக்கும்படியான பாடல்கள் தான் இன்னைக்கு கேட்க போறோம். மல்டி தூல் சாங்ஸ் ஆஃப் 80s வித் மீ ஆர் ஜே பிரகதி.

0: உங்கள் முடிவதில்லை படத்தில் இருந்து இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒளிபரப்பாகும்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 3,00,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: நான் பிடிக்கும் மாப்பிள்ளைதா, நாடறிஞ்ச மன்மதண்டா.
4: ஆஹா, அபாரம் பரிமளா, மேல சொல்லு.

நீ சொல்லு.

கேட்ட பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. எங்க சின்ன ராசா படத்துல இருந்து இசை சங்கர் கணேஷ் பாடல் ஆசிரியர் வாலி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில. இது எங்கள் சாய்ஸ்ல அடி தூள் சாங்ஸ் ஆஃப் 80ஸ் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு உங்களுக்காக நல்லவனுக்கு நல்லவன் படத்துல இருந்து கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா பாடல் ஆசிரியர் கங்கை அமரன்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டு

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 9:32 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்லோ சண்டேவா ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும்போது ஒரு கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த வகையில் அடுத்த அடி தூ சாங் ஆஃப் 80s உங்களுக்காக வாழ்வை மாயம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கல்யாணி மேனன் பாடியது, இசை கங்கை அமரன்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

போச்சு ஆனா ஜீன தமல நினைச்சு சேல குறைஞ்சு போச்சு சிலுக்கு போல சிரிச்சு மனசு உருங்கி போச்சு திங்கக்கிழமை கருப்பு செவ்வாய்க்கிழமை சிவப்பு ஆனா திங்கக்கிழமை கருப்பு செவ்வாய்க்கிழமை சிவப்பு புதன்கிழமை மஞ்சள் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை நீங்க போட்டு வரும் த

0: கேட்ட பாட்டு உயிருள்ள வரை உஷா படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசையமைச்சு பாடல் வரிகளையும் கொடுத்திருந்தாரு டி ராஜேந்தர்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: பாட்டு லக்ஷ்மி படத்திலிருந்து இளையராஜா பி சுஷிலா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நாம நினைச்சிருக்கோம். நேர்களை இன்று காலை 10:02 சுட்டி சாய்ஸ் என்ன வாழுத்தனம் அப்படின்னு நீங்கள் பேசுகிற உங்கள் வீட்டு குழந்தைகளையும் நம்மளுடைய ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். அதுக்கு கால் பண்ணுங்கள் 2312103 மற்றும் ஒரு 2317046. இன்று காலை 10:02 சுட்டி சாய்ஸ் குழந்தைகள் பங்கு பெறும் விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்யலாம். இப்போ இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாட்டு உங்களுக்காக, கோழி கூவுது படத்துல இருந்து.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: அதுக்குள்ள ஓடி போச்சுன்னே.
1: அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

இறை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலகப் பூந்தோட்டமா.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 3,00,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
4: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
2: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
5: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இவ்வளவு நேரமும் இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடி தூள் சாங்ஸ் ஆஃப் 80s பேக் டு பேக்காக கேட்டீங்க. இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட இணைஞ்சிருந்த நான் அஜய் பிரகதி. இன்னும் சில நொடிகளில் 10 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து ஆகும். அடுத்த 1 நேரமும் இப்போ நாம கேட்டு என்ஜாய் பண்ண மாதிரி அடுத்த 1 நேரமும் கேட்டு தான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஏன்னா உங்கள் வீட்டு குழந்தைகள் தான் இதில் பங்கு பெற போகிறாங்க. சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளையும் பங்கு பெற செய்யலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 மற்றும் ஒரு 2317046.
6: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
7: ஒரு உழவன் அப்படிங்கிறவன் உப்புக்கும் உடைக்குமாக மட்டும் வெளியில போனா போதும், அவன் அளவுல அவன் அவனோட விளை நிலத்திலே அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிந்தனை ரொம்ப நாளா எனக்குள்ள இருக்கு.
6: உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
5: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஸ்கேட்டிங் மூலம் போதை

0: ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நேற்று தொடங்கிய கோடை விழா இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று நள்ளிரவு எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: மார்னிங் சுட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான குட் மார்னிங்கோட நிகழ்ச்சியில நேர்ந்து நான் உங்க அர்ஜய் மிஸ்ரி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். உங்க வீட்டு சுட்டிய நீங்க கால் பண்ண சொல்லுங்க 2312-103-2317-046 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ்ல இருந்து அழைக்கக்கூடிய நேயர்கள் 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூர்க்கான முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் குட்டி வணக்கம். நமஸ்காரம், யாரங்கிறது பேசுறீங்கோ? பல்லவி குட்டி ஹோம்வொர்க் எல்லாம் எழுதிட்டீங்களா? ஓகே பல்லவி, சரி உங்ககிட்ட என்ன கேட்கலாம், உங்களுக்கு டேஸ் தெரியுமா? டேஸ் ஆஃப் த வீக் எவ்வளோ டேஸ் இருக்கு ஒரு வீக்ல? 7 டேஸ். அது என்னென்னு சொல்றீங்களா? அது என்னென்னு சொல்றீங்களா? ஆ சொல்லுங்க. சண்டே மண்டேக்கு அப்புறம் 7 சொன்னீங்க, 2 தானே சொல்லியிருக்கீங்க? Tuesday, அப்புறம் Wednesday, Thursday, Friday, Saturday. எப்படியோ வெற்றிகரமா நாங்க எல்லா நாளையும் சொல்லி முடிச்சுட்டோம். அவ்வளவுதான், இதுக்கு மேலாம் எங்கள்கிட்ட எதுவும் கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன பல்லவி? ரைம்ஸ் பாடுறீங்களா? பாடுங்க பாடுங்க.

ஓ சூப்பர், இன்சி வின்சி ஸ்பைடர் தான அது? ஓகே சூப்பரா ரைம்ஸ் பாடுனீங்க. சரி பல்லவி குட்டிக்கு என்ன பாட்டு வேணும்? ஜில்லா. ஜில்லா படத்துல இருந்து வேணுமா? ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங். பல்லவி குட்டிக்காக ஜில்லா படத்துல இருந்து பாட்டு ஆன் தி வே.

0: உடுமலை
1: மலையாண்டிப்பட்டத்திலிருந்து விதுன்யா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க விதுன்யா?
0: செவன்த்
1: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு என்ன கேட்கலாம் விதுன்யா? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா? சூப்பர். ஓகே, மேக்ஸில் என்ன கேட்கலாம்? 7+8 என்ன விதுன்யா? 7+8 ஆமாம், நான் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பேன், எனக்கு உங்களுக்குலாம் மேக்ஸ் தெரியாது. 15+30 சூப்பர் மேக்ஸ், இவ்வளவு புலியா இருக்கீங்களே. ஓகே, இங்க மேக்ஸ்ல புலியா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா? மேக்ஸ் போதும், நம்ம வேற ஏதாவது கேட்போம். ஒரு புலி அப்படின்னு உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா அந்த புலிய பத்தி நீங்க ஒரு 10 lines சொல்லணும். என்னென்னலாம் சொல்லுவீங்க? புலிய பத்தி, டைகர் பத்தி.
0: புலி வந்து ஃபாரஸ்ட்ல
1: இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆச்சு, 10 points சொல்லணுமே.

0: எனக்கு டைம் ஆகுது. ஹலோ,
1: தேசிய விலங்கு அப்புறம்
0: தேசிய விலங்கு அது ஃபாரஸ்ட்ல இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆச்சு டைம் ஆச்சு.
1: நல்லா வேட்டையாடும்,
0: நல்லா வேட்டையாடும். ஓகே,
1: ரெட் அண்ட் பிளாக்ல இருக்குறதால அழகா இருக்கும்.
0: ரெட் அண்ட் பிளாக்ல இருக்குமா புலியா?
1: ஆரஞ்சு அண்ட் பிளாக்ல இருக்கும்.
0: ஓ, அதனால அழகா இருக்குமா? ஓகே ஓகே, பரவாயில்ல, நிறைய ட்ரை பண்ணி சொல்றீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: போது
0: ரவுடி பேபியா? நானும் கூட ஏதோ புளிய பத்தி தான் யோசிக்கிறீங்க நினைச்சேன். ஓகே விதின்யா, தேங்க்யூ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:30 PM ஒலிபரப்பாகும்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு. சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
2: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: FM Rainbow 103 கோவில சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். உங்க வீட்டு சுட்டிய சண்டே அதுவுமா தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புறதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டக்கு டக்குன்னு எழுப்பி கால் பண்ணுவீங்க. சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸோட நான் காத்திருக்கேன்.

0422 அப்படிங்கிற முன்னணி பேனை சேர்த்துட்டு 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க, எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பசங்க, ஒரு சிக்ஸ்த்து செவன்த் படிக்கிற பசங்களாக இருந்தால் நான் ஒரு சின்ன கதை எழுதியிருக்கேன் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுக்காகவும் வி ஆர் ஓப்பன். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு.

0: மாணவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: சுட்டி சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். FM Rainbow 103 கோவையில நிகழ்ச்சியில நேர சுட்டி. வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
4: கேஷவ், பட்டணத்துல இருந்து பேசுறேன்.
3: கேஷவ், லாஸ்ட் சண்டே கூப்பிட்டீங்கல்ல கேஷவ்.
4: ஆமா,
3: பாத்தீங்களா, இப்படி ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே கேஷவ், நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? அது மட்டும் மறந்துட்டேனே.
4: புரியல.
3: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
4: 4th.
3: ஓகே கேஷவ், நீங்க இன்னைக்கு என்ன சொல்லப் போறீங்க?
4: திருக்குறள்.
3: திருக்குறள் சொல்றீங்க? எவ்வளவு திருக்குறள் சொல்வீங்க?
4: 2 திருக்குறள் சொல்லுவேன்.
3: சரி சொல்லுங்க.
4: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு, இன்னா இதரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல்.
3: ஓகே சூப்பர். சரி, நான் உங்களுக்கு வந்து அனிமல்ஸ்னா உங்களுக்கு பிடிக்குமா? விலங்குகள்
4: பிடிக்கும்.
3: ஓகே, நான் வந்து ஒவ்வொரு க்ளூவா கொடுப்பேன், அது என்ன விலங்கு நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகேவா?
4: ஓகே.
3: தும்பிக்கை இருக்கிறது. தும்பிக்கை, தும்பிக்கை இருக்கிறது. யானை. நீ கழுத்து நீளமா இருக்கிற விலங்கு. கோடு கோடா இருக்கிற விலங்கு. எது தோகை விரிச்சு ஆடும்?
4: மயில்.
3: ஓகே, எதுக்கு நீண்ட காதுகள் இருக்கும்?
4: யானை.
3: நீண்ட காதுகள், பெரிய காது இல்ல, நல்ல நீட்டமா இருக்கிற காது. நீட்டமா காது, காது ஒட்டகச்சிவிங்கிக்கு நீட்டமாவா இருக்கும், நீண்ட கழுத்து இருக்கும். முயலுக்கு தானே நீட்டமான காது இருக்கும். ஓகே, பட் பரவாயில்ல, ட்ரை பண்ணீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கேஷவ்?
4: நன்றி
3: கேஷவ்.

0: நிகழ்ச்சியில் இணைச்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த சுட்டி. ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
1: அஹீஷ்
0: அகமதா? ஓகே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து கூப்பிடுறீங்களா? டிஃபன் சாப்பிட்டாச்சா? நேத்தே முடிச்சிட்டீங்க. சூப்பர் ஸ்டூடண்டா இருக்கீங்களே. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேம் விளையாடலாமா? நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பர்ல இருந்து ரிவர்ஸ்ல ஆட் நம்பர்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரணும். ஓகேவா? பத்தியா பின்னாடி இருந்து யார் அம்மா சொல்லி தராங்களா? ரிவர்ஸ்ல இருந்து ஆட் நம்பர் சொல்லணும். நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் அப்படியே அம்மா சொல்றாங்க. ஓகே, 15, 13,
1: 11.
0: ஓகே. சொல்றீங்களா? டக் டக் டக்னு சொல்லணும். இல்ல, பிளஸ் பண்ணிட்டே போகணும். 101 வரைக்கும், 55, 57, 59 அப்படி. ம், டக்கு டக்குன்னு.
1: 61, 63,
0: 69, 71. ஹலோ,
1: 77.

0: சூப்பர். அப்படியே டைம் ஆக ஆக ஆக அப்படியே ஸ்பீடும் ஏறிடுச்சு. ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஊருக்காக வாழும் கலைஞன் சாங் வேணும்.
0: ஊருக்காக வாழும் கலைஞன் பாட்டு வேணுமா? அந்த பாட்டு நீங்க பாடுவீங்களா?
1: தெரியாது.
0: அப்புறம் அந்த பாட்டு வேணும்னு கேக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மட்டும் பாடுங்களேன். தெரியாதா? ஹலோ. சரி ஓகே, நீங்க பாடவே வேணாம், நான் உங்களுக்கு அந்த பாட்டு கொடுத்துடுறேன். ஓகே, தேங்க்யூ.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 3,00,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: சரண்ஜித்
1: உங்க பேரு? ஓகே சரண்ஜித், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க சரண்ஜித்? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே சரண்ஜித், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: என்
1: கூட பேசிட்டு இருக்கீங்க. அடடா சூப்பர். ஓகே சரண்ஜித், சரண்ஜித்க்கு இன்னைக்கு ஒரு கேம். இதே மாதிரி நான் நிறைய க்ளூ கொடுப்பேன். நமக்கு முன்னாடி ஒரு யார் விளையாண்டாங்க, யார், ஒரு ஆகாஷ் நினைக்கிறேன், ஒரு தம்பி விளையாண்டார் இல்லையா, அதே மாதிரி நான் உங்களுக்கு அனிமல்ஸ் பத்தி நிறைய க்ளூ கொடுப்பேன். டக்கு டக்கு டக்குன்னு அது என்னென்ன அனிமல்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகேவா? ஓகே. வயித்துல குட்டிய சுமக்கக்கூடிய விலங்கு எது? உடல் முழுக்க முள் இருக்கிறது? சூப்பர். ஒரு வீட்டையே முதுகுல சுமக்கிறது? ஆமை. ஒரு காலிலேயே நிக்கும் ஒரு பேர்டு, அது என்ன பேர்டு? ஓகே. ஒரு பறவை ஆனா பறக்காது?

0: نايم له. ட்ரை பண்ணலாமா? பெங்குயின். ஓகே ஓகே. நைட்ல அதிகமா விழிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு அனிமல் அது. ஆந்தை. தாவி தாவி செல்றது. வலை பின்னக்கூடியது. சிலந்தி. ஓகே. மனிதர்களை போலவே பேசக்கூடியது. மனிதர்களை மாதிரி பேசுமா குரங்கு? நம்ம பேசுறது எது திரும்ப திரும்ப பேசி காட்டும்? கிளி. சூப்பர் சூப்பர். எது ரொம்ப லைனா போகும், ஒரே லைன்ல போய்கிட்டே இருக்கும். எறும்பு. சூப்பர். ஓகே, உங்களுக்கு இன்னும் ஒரு கேம் விளையாடலாமா? உங்களுக்கு 15 டேபிள் தெரியுமா? 15 டேபிள் மட்டும் கட கட கடன்னு சொல்லுவீங்களாமா? ஆனா எனக்கு 15 இஸ் 15 அப்படிலாம் வேண்டாம். 15, 30, 45 அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 15, 30, 45, 60, 70, 75, 90, 100, 120, 135. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓ, அதையும் தாண்டி. அவ்வளவுதான் தெரியும். ஓகே, நீ 11 வரைக்கும் சொல்லிருக்கீங்க. சூப்பர். உங்களுக்கு என்ன பாட்டு
1: வேணும்?
0: அமர்க்களம் படத்துல இருந்து பாட்டு. ஓகே, கொடுத்துடலாம். தேங்க்யூ. உங்க வீட்டு குட்டீஸையும் சீக்கிரமா கால் பண்ண சொல்லுங்க. 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர்ல வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து நீங்க அழைக்கலாம்.

0: சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். நம்ம கூட இணையும் நிறைவான சுட்டி. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, எத்தனை ஹலோ? உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ரிதன்யா.
0: ரிதன்யா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ரிதன்யா?
1: நெகமம்.
0: நெகமத்துல இருந்து எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: தேர்ட்
0: ஸ்டாண்டர்ட். ஓகே ரிதன்யா, உங்களுக்கு என்ன விலங்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த அனிமல் பிடிக்கும்? லயன். லயனை வச்சு ஒரு கதை சொல்றீங்களா? ஆ சொல்லுங்க.
1: ஒரு ஊர்ல ஒரு லயன் இருந்துச்சாமா.
0: இருந்துச்சாமா.
1: அப்போ வந்து எலிஃபன்ட், ராபிட், ஸ்னேக், எல்லா அனிமல்ஸ் இருந்துச்சாமா.
0: எல்லா அனிமல்ஸ் இருந்துச்சாமா. அப்புறம்
1: ஒவ்வொரு நாள் சிங்கம் வந்து வேட்டையாட போமாமா. அன்னைக்கு ஒரு நாள் முயலோட சாப்பிட போகுதுமா. அந்த முயல் வந்து புத்திசாலியோட முயலாமா.
0: புத்திசாலியோட முயலா, புத்திசாலியான முயலா?
1: புத்திசாலி முயல்.
0: புத்திசாலி முயல். ஓகே.
1: அந்த முயல் வந்து சிங்கிட்ட உன்னை விட அழகா ஒரு சிங்கம் இருக்க அவனை காமிச்சிட்டான்னு சொல்லிச்சாமா.
0: ஓகே.
1: அந்த முயல் வந்து கூட்டிட்டு போச்சாமா கிணறு பக்கத்துல.
0: சிங்கத்தை கூட்டிட்டு போச்சா?
1: அந்த கிணறுல நலல் தெரிஞ்சாமா. அந்த சிங்கம் எட்டி பார்த்துச்சாமா.
0: ஓகே.
1: கிணறு
0: மூடிட்டாங்களா? அப்ப அந்த சிங்கம் செத்து போயிச்சா? அச்சோ பாவம். சூப்பர். ஓகே ரிதன்யா, கதை இதோட முடிஞ்சுதா? இன்னும் இருக்கா கதை? முடிஞ்சது. ஓகே ரிதன்யா, தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு நிறைய சுட்டீஸ் நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சு பேசியிருந்தாங்க. கதை, ரைம்ஸ், திருக்குறள், அது இதுன்னு அவங்களுடைய டேலண்டை ஷோகேஸ் பண்ணது இல்லாம குட்டி குட்டியா கேம்ஸ் நிறைய விளையாடு

வேண்டாங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நாம் சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விளையாடலாம். இன்றைக்கி லைன் கிடைக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கட்டாயமாக உங்களுக்கும் லைன் கிடைக்கும். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேயர்களே.

0: உனக்கு இது கிடைக்குமா?
1: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: ஒரு உழவன் அப்படிங்கிறவன் உப்புக்கும் உடைக்குமாக மட்டும் வெளியில போனா போதும், அவன் அளவுல அவன் அவனோட விளைநிலத்திலே அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிந்தனை ரொம்ப நாளா எனக்குள்ள இருக்கு.
1: உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 11:12 நிமிஷத்துல நாம இணையும் இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு எந்த கதை கேட்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாலியான கதை தான். ஆனா கதை நடக்கக்கூடிய அந்த நேரம் எல்லாம் பார்க்கும் போது அது கொஞ்சம் ஜாலியா இருக்காது. நம்மளுடைய வீடுகள்ல இது நடக்கிறத நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். குறிப்பா எப்பொழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 பருவத்தை உங்க வீட்டு குழந்தைகள் தாண்டிட்டாங்க, அவங்க வந்து ஒரு காலேஜ் எல்லாம் போறாங்க, இல்ல காலேஜ் முடிச்ச வேலைக்கு போகக்கூடிய ஒரு பருவத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது, இந்த கதையில நடக்கக்கூடிய அந்த சினாரியோவை நம்மால நிச்சயமா வந்து பொருத்தி பார்க்க முடியும். என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதையினுடைய தலைப்பு பாசக்கணக்கு. இதனுடைய ஆசிரியர் வந்து சு சமுத்திரம். அவர்களுடைய படைப்பான பாசக்கணக்கை தான் இன்னைக்கு ஆர்ஜி பிரகதி என் கூட கேட்க போறீங்க.

0: ராமசாமி சௌமியா ராவ் பாடியிருந்த பாட்டு கேட்டோம். காதல் கவிதை படத்துல இருந்து இசை இளையராஜா. பிடித்தது நிகழ்ச்சியில சுசமுத்திரம் அவர்களுடைய படைப்பான பாச கணக்கு இந்த கதையை தான் வந்து சொல்ல போறேன், கேட்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதுல மூன்றே மூன்று கதாபாத்திரங்கள் தான் வரப்போறாங்க. ஒரு அப்பா, அம்மா, அவங்களுடைய பையன், இவங்களதான் சுத்தி தான் இந்த கதை நடக்குது. இதை நம்ம கூடயும் நம்ம வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன். சரி, கதை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ராமையா, இவர் தான் அந்த அப்பாவோட பேரு. அவருக்கு வந்து பொறை ஏறிடுச்சு. பொறை ஏறி என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணியெல்லாம் வந்து குடிக்க போன தண்ணி மேலெல்லாம் சிந்தி அவர் பொறை போய் காதுலெல்லாம் தண்ணி வர்ற அளவுக்கு அப்படி வந்து திக்குமுக்காய் திண்டாடுறாரு. அதுக்கு காரணமான அவருடைய மனைவியோ வந்து ஓரமா நின்று அவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காதுலெல்லாம் வந்து கடுக்கன் மாதிரி தண்ணி வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கோபத்தோட பொறை ஏறி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும் போது அவர் யார் கூடயும் பேச மாட்டாரு, இப்போ யாரும் பேசுறதையும் அவர் கேட்கவும் மாட்டாரு. ஆனா அன்னைக்கு அவருடைய மனைவி சொல்ல வந்த அந்த செய்தி கேட்டோடனே அவருக்கு வந்து பொறை ஏறிடுச்சு. என்னன்னா வந்து மருது போன் பண்ணியிருந்தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டோடனே அவருக்கு பொறை போயிடுச்சு. அப்படி என்ன அப்படின்னா, அந்த பேரை கேட்ட உடனே மட்டும் அவருக்கு பொறை போச்சா, கோபம் வந்துச்சா, இல்லை அது சொல்ல வந்த செய்தியை கேட்டு வந்துச்சா அப்படின்னே தெரிய முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்க பையன் உங்களை நினைச்சிட்டே இருக்கானாமா, உங்க ஞாபகமாவே இருக்கு, இந்த ஒரு வார்த்தையை தான் ராமையாருடைய மனைவி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு வந்து கோபமும் வந்துடுது. ஜன்னல் வழியாக அப்படியே ஆயிலிருந்த தண்ணியெல்லாம் கீழே போட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு என்னவா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருந்த ரூம்குள்ளே வந்து போயிடுறாரு. அவருக்கு அவருடைய கோபத்தை இத்தனை வருஷமாக பார்த்து அவருடைய மனைவிக்கு வந்து பழகி இருந்தாலுமே, பையன் பேரை சொன்ன உடனே இப்போ என்ன கோபம் வருது அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து கோபம் வருது. வார வாரம் வந்து டெலிஃபோனில் பேசுகிற மருசு ஒரு மாதமாவது பேசலையே அப்படின்னு நான் வருத்தத்தில் இருந்துட்டுருக்கேன். இப்போ தான் அவன்கிட்டருந்து ஃபோனே வந்திருந்தது. என்ன சொல்ல வந்தான், பையன் நல்லா இருக்கானா இல்லையான்னு கேட்கலாம்ல. என்ன ஒரு அப்பா நீங்க, பையன் பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்ல, வெளிநாட்டுல இருக்கா, அவனுக்கு என்னமோ ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு கவலை கூட உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சதா சர்வகாலமும் அவங்க பையனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற அவங்க, தன்னுடைய கணவருக்கு அந்த ஒரு நினைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை அவங்க கிட்ட தெரியப்படுத்துறாங்க.
1: ஐயா
2: தொடடு நோதுரா,
1: இது வண்டம்பா.

0: உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026
1: ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு நம்ம பாசக்கணக்கு இந்த கதையை தான் கேட்க ஆரம்பிச்சிருந்தோம். ராமையாவுக்கு போகிற போயிடுச்சு, உங்களுடைய பையன் தான் உங்களை நினைக்கிறான்னு நினைக்கிறேன்.

அப்படின்னு அவருடைய மனைவி சொல்லவும் இன்னும் கோபம் வருது. வாரா வாரம் ஃபோன் பண்ணி பேசுகிற பையன் ஒரு மாசமா பேசலன்னு நான் துடிக்கிற மாதிரி தான் நீங்களும் தவிச்சு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனால் அம்மிக்கல் மாதிரி அப்படியே இருக்கிறீங்களே, ஆனாலும் இவ்வளோ இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு அவருடைய மனைவி சொல்கிறாங்க. ராமையா அவருடைய பக்கமாக முகத்தை நிமித்தி பார்த்து கேட்குறாரு, நான் இருக்காத நேரமா பார்த்து உன்கிட்ட மட்டும் உன் பையன் பேசுறானா, இதுல உனக்கு தான் சந்தோஷம், என்கிட்ட பேசுறது இல்லைன்னு டைரக்டா அவர் சொல்லாம அப்படி என்ன அம்மாவுக்கும் பையனுக்கும் ரகசியம் இருக்கத்தான் போகுது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிற எண்ணம் உன் பையனுக்கு இருக்கா அப்படிங்கிற அந்த அப்பாவுக்கே உண்டான கடுகடுப்பான அந்த ஒரு டோன்ல அவர் கேட்கதான் செய்யறாரு. உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது யோசனை இருக்கா இல்லையா, இந்த மெட்ராஸ்ல மத்தியானங்கிறது அமெரிக்காவில ராத்திரி, உங்ககிட்ட அவன் பேசணும்னா அவன் நடுராத்திரியில எந்திரிக்கணும், பையனுக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கரிசனத்தோட சொல்ல, சரி சரி அவனுடைய தூக்கம் ஒன்றும் கெட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ராமையா அவருடைய மனைவியை முகமாக பார்க்காம அந்த பக்கமாக திரும்பி போயிடுறாரு. ஆனால் அவங்க ஃபோனில் தன்னுடைய பையன் தங்கிட்ட என்ன விவரங்கள்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே அவர் கேட்கலினாலும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் பசங்களோட பைகாரா நீர்வீழ்ச்சி பார்க்க போனானா, அதுக்கப்புறமா அங்கிருந்து கனடா போயிருக்காங்க, அதனால தான் நம்ம கூட பேச முடியல, அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் சொன்னான் அப்படின்னு இவர் என்னன்னு கேட்பாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இவரோ கேட்குற மாதிரியே இல்லை. ஆனாலும் அவங்க தொடர்றாங்க, என்னன்னா ஒரு கார் வாங்கிட்டானா, $2,000 அவன் கேட்கறக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப பூரிப்பா சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே அவ்வளோ நேரமும் கட்டில படுத்துட்டு இருந்தவர் துள்ளி குதிச்சு எந்திரிச்சு உட்கார்றாரு, கொஞ்சம் திகைப்பும் ஆயிடுறாரு, ஏதோ கண்ணெல்லாம் கண்ணுக்குள்ள ஏதோ உளுந்தது போல உருட்டி உருட்டி பாக்குறாரு. அதுக்கப்புறமா அவருடைய மனைவியை பார்த்து கேட்குறாரு, வீட்டு நிலைமை என்ன அப்படிங்கிறது புரியாத ஒரு பையனை வைத்துட்டு நீ வந்து இவ்வளோ பெருமை உனக்கு தேவையா அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட கடிந்து பேசுறாரு. என்னன்னா $2,000 நம்ம ஒரு பணத்துக்கு, அதாவது இந்த கதை எழுதின காலத்துல அது வந்து ஒரு 70,000 ரூபாய் இருந்திருக்கும், இவனுக்கு விசா கட்டினதுக்கும் இன்சூரன்ஸ் தொகைக்கும் என்னுடைய ஆஃபீஸ் யூனியன் தேவராஜன் கிட்ட கடனாக வாங்கின பாரு 20,000 ரூபாய், இவர் அமெரிக்கா படிப்புக்கு பேங்க்ல கடன் வாங்க, பழைய வீட்டு லோன் அடைக்கிறக்காக இந்த மளிகை கடை அண்ணாச்சி கிட்ட வாங்கின பாரு 30,000 ரூபாய், அப்புறம் இவருடைய தட்டுமுட்டு சாமான்லாம் வாங்குறதுக்காக என்னுடைய எங்கூட படிச்ச என்னுடைய சக நண்பர்கிட்ட வாங்கின 7,000 ரூபாய், இந்த கடன்கள் எல்லாம் யார் அடைக்கிறது, இப்ப அவருக்கு அங்க இருந்துட்டு கார் ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கா, ஏன் நடந்து போக மாட்டாராமா, இல்ல கூட யாராவது கூட போக மாட்டாரா, இப்ப அங்க இருந்துட்டு கார் வாங்கலன்னு யாரு கேட்டா அப்படின்னு ரொம்ப கடுகடுப்பா அதை சொல்றாரு. பையன் கார் வாங்கியிருக்காங்கிற சந்தோஷம் மனைவிக்கு இருக்கு, ஆனால் தனக்கு தான் இவ்வளோ கடன் கட்டணுமே, இதை யாருமே நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பரிதவித்து போட ஒரு கோபத்தை கலந்து வெளிப்படுத்துறாரு ராமையா.

0: கேட்டு காதலன் படத்துல இருந்து.
1: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமையா கிட்ட அவருடைய மனைவி வந்து தன்னுடைய மகன் வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க இருந்து சுற்றுலா போயிருந்ததுனாலதான் ஒரு வாரம் பேச முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆமா, அவர்

நீர்வீழ்ச்சிக்கு தான் போயிருப்பாரு. வைக்காரான்னு சொல்லியிருப்பேன், இல்லை நயகரா நீர்வீழ்ச்சிக்கு போய் அங்கிருந்து கனடா போயிட்டான் ஒரு வாரமா, அதனால தான் ஒரு மாசமா நம்ம கூட வந்து ஃபோன் பேசவே முடியல அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், இதுல போய் $2000 கார் வாங்கினது தான் முக்கியமா அப்படிங்கிற வகையில ராமையா வந்து கடிந்து பேசியிருப்பாரு. அப்ப அவருடைய மனைவி சொல்லுவாங்க, உங்களுடைய நிலைமை புரியுது, ஆனா அவனுடைய நிலைமையும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த ஊர்ல இருந்து கார் இல்லாம எங்கேயுமே போக முடியாதாமா, பஸ் எல்லாம் ரொம்ப கம்மின்னு என்னமோ இவங்க நேர்லயே போய் பார்த்த மாதிரி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதே அமெரிக்கால தான் நம்மளுடைய பையன்களும் பொண்களும் பேப்பர் போட்டும் பேபி சிட்டிங் செஞ்சும் பிழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவுக்கும் அவங்களுடைய பையன் மாதிரி இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு ஒன்றும் ஓட்ட சைக்கிள்ல போனவங்க கிடையாது, இதே ஊர்ல நல்ல மோட்டர் பைக்ல போயிட்டு நல்ல வசதியா இருந்தவங்க தான். ஆனா அம்மா அப்பாவுக்கு சிரமம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க போய் மேற்கொண்டு இன்னொரு தொழில் செஞ்சு அம்மா அப்பாவுடைய பாரத்தை வந்து சுமந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம லலிதா பையன் சேகர் கூட அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கும் போதே போதும் போதும் போதும், ஊர் பிள்ளைங்களெல்லாம் தலையில தூக்கி கொண்டாடுங்க, உங்க பிள்ளைய மட்டும் காலில் போட்டு மிதிங்க நல்ல அப்பா அப்படின்னு அவருடைய மனைவி சொல்றாங்க. கரெக்டு தான், பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டா மனைவிமார்கள்லாம் கணவனை மதிக்கவே மாட்டாங்கன்னு சங்கரசுப்பு சொன்னது சரியாத்தான் இருக்கு. இவ்வளவு நாள் என்னைக்காவது நீ என்னை வந்து எதிர்த்து பேசியிருப்பியா, இப்ப பாரு உன் பையனை சொன்னோடனே உனக்கு எவ்வளவு கோபமும் ரோஷமும் வருதுன்னு சொல்லவும், அவனுக்காக நான் பட்ட கடனை அடைக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய பையன் கார் வாங்கின பெருமையை நீ தெருப்பூரா போய் கூட தம்பட்ட அடிக்கலாம். அமெரிக்காவா அமெரிக்கா பொல்லாத அமெரிக்கா, நான் கஷ்டப்பட்டு அனுப்பாம அவன் இப்படி போனா அமெரிக்கா அப்படின்னு அவருடைய அற்றாமை அவர் புலம்பிட்டு இருக்கு. ஏன் இப்படி கத்துறீங்க, அங்க பாருங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் ஜன்னல் வழியே எட்டி பாக்குறாங்க, வீட்டுல ஏதோ சண்டைன்னு, எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்க, கோதை கொஞ்சம் வெளியில போறியா அப்படின்னு அவர் சொல்றாரு. கோதையம்மா ராமையாவினுடைய மனைவியின் பேர். கோதையம்மாவுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய கணவர் வந்து ரொம்ப உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிறாருன்னா கோதை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வர வார்த்தை கொஞ்சம் வெளியில போறியா, இந்த ரெண்டு வார்த்தையும் வந்துருச்சுன்னா மறு பேச்சு பேசாம அவங்க அந்த எதிரிலேயே நிக்க மாட்டாங்க, அந்த ரூமை விட்டு எப்பொழுதுமே வெளியில வந்துருவாங்க. இவ்வளவு காலமும் ரூம் விட்டு வெளியில வரும்போது நம்ம ஏதாவது தெரியாம பேசிட்டுமோ தப்பா பேசிட்டுமோ ரொம்ப கோவப்பட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த முறை அவர் அந்த வார்த்தையை சொன்னதும் எப்படா சொல்லுவாருங்கிற வகையில அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டு ரூம் விட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்து கொஞ்ச நேரம் கையை கட்டி மௌனமா இருந்து பாக்குறாங்க. ஆனாலும் தன்னுடைய அற்றாமை எங்காவது புலம்பிடுமே, யார்கிட்ட சொல்றது, தனக்குள்ளேயே புலம்பிக்கு போன புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா சொந்த மகன் சுயமா சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கியிருக்கான், இது கூடவா இவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, இல்ல இவருக்கு பொறாமையா, சரி இவருக்கு வந்து அதனுடைய அருமையே தெரியல. எப்படி இருந்தாலும் இவருடைய குடும்பத்துல பிறந்த யாருமே கார் வாங்கல, அதனாலதான் வந்து காரோட அருமை இவருக்கு தெரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வாங்க கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்த அந்த சைக்கிளையே ஓட்ட தெரியாம ரொம்ப நாள் தள்ளிட்டே தானே வந்தாரு. வாடகை கார்ல கூட போகாதவங்களுக்கு சொந்தமா கார் வாங்குறதோட சந்தோஷம் எங்க தெரிய போகுது அப்படின்னு ரூமை எட்டி பார்த்துட்டீங்க அவர் கேட்கிறாரா அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டு தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. கோதையம்மாவுக்கு எப்பொழுதுமே வரக்கூடிய கோவங்கிறது தன்னுடைய கணவர்கிட்ட காட்டணுங்கிறது இல்ல, இப்படி வந்து அவங்களுக்குள்ளேயே தன்னை போல பேசியே அந்த ஒரு ஆற்றாமையை அப்படியே அவங்க வெளிப்படுத்தி பழகிட்டாங்க. தன்னுடைய பையன் இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை எப்பொழுதுமே எப்படா போன் வரும், போன் வந்து குரல்ல அவன் கிட்ட பேசினா அந்த ஒரு சந்தோஷத்தை கிடைக்குமே அப்படிங்கறக்காக போன் பக்கத்திலேயே எப்பொழுதுமே வந்து கோதையம்மா இருப்பாங்க. இதை பார்த்தே அவருக்கு ஒரு கோபம் வந்துடும், எப்ப பாரு போனு போனு போனு தான், கரெக்டா மூணு வேலைக்கும் வந்து சாப்பாடு செய்யலாம் வீட்டு வேலைகளை பார்க்கலாங்கிற எண்ணமே கிடையாது, சதா சர்வ காலமும் போன் பக்கத்திலேயே இருக்கிற நீனு ராமையாக்கு இதனாலையுமே தன்னுடைய மகன் மேல ஒரு கோபம் அவ்வப்போது வருவதும் உண்டு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

கோவையில படித்ததில் பிடித்ததுல நாம கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு பாசக்கணக்கு. இந்த கதையை தான் சுசமுத்திரம் இந்த கதையினுடைய ஆசிரியர். இவருடைய ஒரு படைப்புல இந்த படைப்பு பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு நம்ம வீட்டில் ரிலவென்ட் பண்ணிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பையனாகட்டும் பொண்ணாகட்டும் வளர்ந்து அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவ்வளவு நாளும் அம்மாவையும் அப்பாவையும் நம்ம சுற்றி சுற்றி வந்திருப்போம். இதுக்கு வெளிநாட்டுக்கு தான் போகணும் இந்த கதையில் இருக்கிற மாதிரிங்கிறது இல்லை. ஒரே வீட்டில் இருந்தாலுமே அதில் ஏதோ ஒரு மாறுதல் அப்பா அப்பா கிட்ட குழந்தைகளுக்கும் குழந்தைங்கக்கிட்ட அம்மா அப்பாவுக்கும் வந்து தெரியத்தான் செய்யும். அது தலைமுறை இடைவெளியா இல்லை எதனால அப்படிங்கிறது வந்து தெரியாமையே வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு ஒரு சீன் தான் வந்து இந்த கதையிலையும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். கோதையம்மா தன்னுடைய பையனை பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போது அப்படியே பிளாஷ்பேக்கா வந்து தனக்கு திருமணமான கதைக்கெல்லாம் வந்து அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா வந்து டபுள் விசில் பஸ்ல வந்து ஒரு தொங்குனபடியே தன்னுடைய கணவர் வந்து செக்ரட்டரியேட்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்ததா, அது மட்டும் இல்லாம கல்யாணமாகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகியும் இவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை. குழந்தை இல்லை அப்படிங்கும் போது அவருடைய மாமனாரும் மாமியாரும் வந்து தன்னுடைய கணவருக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கூட அவங்க யோசிச்சது. அவங்க வீட்டில் ஒன்னா இருந்தபோது அவங்க சொன்ன அந்த வசை வார்த்தைகள் இதெல்லாம் அவங்க மனசில் அப்படியே நிழலாடுது. அதுக்கப்புறமா வந்து கோயில் கோயிலாக போய் அவங்க வேண்டி இருந்து குழந்தைகள் பிறந்தது. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருப்பாங்க. அப்படி குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தது. அப்படியே இவருக்கும் வந்து டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சு ஒரு நிலைக்கு இவங்களுடைய குடும்பம் வந்தது. இது எல்லாத்தையுமே வந்து கோதையம்மா நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே கருப்பு வெள்ளை படமா இவங்க மனசில் அப்படியே நிழலாடிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இவங்களுடைய மகளான அம்பிகாவுக்கும் நல்லபடியாக திருமணம் செஞ்சு வச்ச அந்த வீடியோ காட்சியே இவங்க மணக்கன் முன்னாடி வந்து தான் போகும். பெண்ணுக்கு கல்யாணமான அடுத்த வாரமே இவங்களுடைய மகனான மருது வந்து என்னன்னா வந்து அப்போது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்திருக்கும். அதுலேயே வந்து நான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆசியாலேயே வந்து 7வது இடத்துல வந்திருக்கேன், அதனால நிச்சயமாக வெளிநாட்டில் நான் போய் படித்தேன் அப்படின்னா வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தன்னுடைய கணவர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்க, எனக்கு அவ்வளவு செலவு பண்ணியெல்லாம் அவனை படிக்க வைக்க முடியாது, இப்போதான் வந்து உன்னுடைய சகோதரிக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கோம், மறுபடியும் என்னுடைய ஒரு பழுச்சுமைக்கு என்னை தள்ளாதீங்க அப்படின்னு அவர் சொல்லவும் கோதையம்மா தான் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டு இல்லை பையன் அடுத்த நிலைமைக்கு போயாகணும் அப்படின்னு சண்டை போட்டு தன்னுடைய உறவினர்கள் கிட்ட அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவரையும் வந்து ரொம்ப வற்புறுத்தி பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி தான் வந்து பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கடன் இருக்கு, இருந்தாலும் தன்னுடைய பையன் எப்படி இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து வந்து அதை எல்லாத்தையும் அடைச்சு நல்லபடியா வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை கோதையம்மாக்கு இருந்துகிட்டே இருக்கும். கோதையம்மா வந்து எப்பவுமே வந்து என்னுடைய பையன்தான் அப்படிங்கறத அவங்க வந்து அதிகமா வெளிப்படுத்தலனாலும் அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்குன்னு கணவர் நினைச்சிட்டே இருப்பாங்க. சரி, இவங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சிட்டு வரும்போது ஒரு இருமல் சத்தம் கேட்கும். அந்த இருமல் சத்தம் என்ன அப்படின்னா ராமையாவுக்கு பசி வந்துருச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு அலாம் சத்தம் தான். ஏன்னா கல்யாணமாயி இத்தனை வருஷத்துல அவருடைய பல கோபங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க, அது அத்தனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த இருமலுங்கிறது ஒரு கோட் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு சண்டை அதாவது கோபம் வந்துருச்சு அப்படின்னா கோதை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிப்பாரு. கோதை அப்படின்னு சொன்னாலே அவங்க அங்க இருக்க கூடாது, வெளியே போயிடணுங்கிறது அர்த்தமா இருக்கும். போய் கட்டில போய் செவத்தை பார்த்து திரும்பி படுத்துக்குவாரு. ஆனா கொஞ்ச நேரம் தான் கோபம் இருக்கும், கோபத்துக்கு அப்புறமா பசி வந்துடும் இல்லையா. சோ அடுத்தவருக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கறது அந்த இருமல் வந்து ஞாபகப்படுத்துது. அவருக்கு காஃபி கொடுக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்ப காஃபி கொடுத்தா வேண்டாம் பாரு, அப்புறம் சாப்பாடுக்கு மறுபடியும் போய் 2 தடவையா நம்ம கூப்பிடணும், பேசாம சாப்பாட்டே செஞ்சு கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு அவங்களே மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு பருப்பை கடைஞ்சு பொரியெல்லாம் செஞ்சு பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி 1/2 மணி நேரத்துல எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டு டிஃபனை கொண்டு வந்து இறக்கி வச்சிடுறாங்க. சரி, ஃபார்மாலிட்டிக்கு போய் கூப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த ரூமை போய் எட்டி பார்க்குறாங்க. 2 கைகளையும் விரிச்சிட்டு ஆணி அடிச்சு வச்ச மாதிரி படுத்துட்டு இருக்கிறாரு, ஆடாம அசையாம. இதை பார்த்த உடனே கோதையம்மாக்கு பக்கோன் ஆயிடுச்சு, பதறி அடிச்சுட்டு போய் பார்க்குறாங்க. அடுத்து என்னதான் ஆயிருக்கும்?

0: பஸ்ல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
1: நீ பாடு.
0: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி

0: குன்றத்துல தான்,
1: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
0: உன்னை
1: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

கோதையமாக்கு பக்கத்துல போய் எழுப்புறாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி வாங்க அப்படின்னு சொல்லவும் தான் உடல் அசையுது. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கும் வந்து அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வயதுங்க போது அவங்களுக்கு அவ்வ போது அந்த பயம் வரத்தான் செய்யுது. ஏன்னா பையனும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு புலம்பலும் அவங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. உடனே அவர்

0: ராமைய எந்திரிச்சு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட கோபமா அடிப்பது போல கை விரல் எல்லாத்தையும் நீட்டிட்டு பக்கத்துல வந்து சொல்றாரு, என்னன்னா, இங்க பாரு, இதெல்லாத்தையும் நான் வந்து உன்கிட்ட சொல்றதுக்கான காரணம், இது அத்தனையுமே நீ உன் பையன் கிட்ட சொல்லி ஆகணும். கடனை கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுட்டு அதே சமயம் என்னை பார்த்து கையை நெரிக்கிறான் என்னுடைய ஆஃபீஸ் பியூன் தேவராஜன். அவன் என்னுடைய கழுத்தை நெரிக்கணும்னு நீ நினைக்கிறியா? கூட்ட நகராம இருக்கிற எல்லார்கிட்டையுமே காசை வாங்கி கல்லால போட்டுட்டு அப்புறமா தான் வந்து எனக்கு சரக்கு கேட்கிறாரு மளிகை கடைக்காரர் அண்ணாச்சி. அவர் என்னை பாக்குற பார்வையிலேயே எனக்கு பாதி சமான லிஸ்ட் நீ சொல்றதெல்லாம் மறந்தே போயிருது, மீதி அவர் பாக்குற பார்வையில மறந்து போயிருது. என்னால இப்படி வந்து சக மனிதர்கள் கூட நடமாடவே முடியல. $100 மிச்சம் படுத்தி இருக்கான்னு நீ வந்து கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சொன்ன போது மொத்தமா அனுப்ப போறான் நம்ம கைக்கு வர சேர போது யாரோ ஒரு கடனையாவது நம்ம அடைச்சிருவோம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஃபுல்லாவே நாக் அவுட் பண்ணிட்டான் உன்னுடைய பையன். மேற்கொண்டு பேச முடியாம ஆத்திரத்தில் அப்படியே நாக்கு அடக்கிட்டு தொண்டையெல்லாம் தழுதழுக்க அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க நடமாடிட்டு இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? அதனால நீ அப்படின்னு அவங்க கேட்கவும் தன்னுடைய பையன் மேல இருந்த அந்த பரிதாபம் எல்லாம் இப்ப கோபமா வருது, கணவர் மேல இருந்த கோபம் எல்லாம் இப்ப பரிதாபமா மாறுது. நான் ரிட்டையர் ஆக போற இன்னும் கொஞ்ச நாள்ல இவ்வளவு காலத்தும் நான் ஓடியாச்சு, இனியும் நான் ஓடணும் தான் நீயும் உன்னுடைய மகனும் நினைக்கிறீங்களா? கொஞ்சமாவது என்னுடைய வந்து கஷ்டத்துல பங்கெடுக்க கூடாதா? இதுக்கு மேல நான் எப்படி ஓடுறது அப்படின்னு அவரும் பரிதாபமா கேட்க, நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, இப்போ வந்து சாப்பிடுங்க, நிச்சயமா அடுத்த முறை பையன் ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணும்போது நான் வந்து கேட்குறேன். பேங்க் கடனுக்காக இவருக்கு எடுத்த 600,000 ரூபாய் இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் கட்ட சொல்லி வந்திருக்கு, 6,000 ரூபாய் நோட்டீஸ் அப்பாரு. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு, அவங்க கிட்ட போய் நான் மேலும் கையேந்தி நிற்கணும்னாலும் நிற்கிறேன். அதில் மிச்சம் இருந்தால் உன்னுடைய பையனோட காருக்கு வந்து பெட்ரோல் போடுற காசு வேணாலும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் பொங்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்து நிச்சயமாக அவன் ஃபோன் பண்ணுவான், அவன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கான், அவங்க கூட பேசுறதுக்காகவாத கூப்பிடுவாப்ல, கூப்பிடும்போது நிச்சயமாக நான் வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அவர் சாப்பிடறதுக்கு எந்திரிச்சு போகும்போது போன் அடிக்குது. போன் அடிச்ச உடனே ஓடி போய் முதல்ல கோதையம்மா எடுத்து தன்னுடைய பையன் கிட்ட பேசுறாங்க. பேசும்போது, ஹலோ மருதுவா, மத்தியானம் தானடா பேசுன, என்ன இப்ப பேசுற, அடிக்கடி பேசணும்னா உனக்கு வந்து காசு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாத்தையும் பக்கத்திலேயே நின்னு கவனிச்சுட்டே இருக்கிறாரு ராமையா. சொல்லுப்பா, அப்பா கிட்ட பேசணுமா, இரு இதா குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி ராமையா ரொம்ப நேரமா பையன்கிட்ட பேசணும், ஆனா வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு தான் அவர் இருந்திருப்பாரு. பையன்கிட்ட போனை வாங்கி ரிசீவரை வாங்கி காதுல வச்ச உடனே அடுத்து என்ன பேச போறாருன்னு நம்மளை போலவே கோதையம்மாவும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. பொங்க போறாரா, இல்ல கார் வாங்கின செய்திக்கு ஒரு பாராட்டு மழை சொல்ல போறாரா, இல்ல தனக்கு இத்தனை கடன் இருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அங்க கார் வாங்கி ஊர் சுத்திட்டு இருக்கீன்னு திட்ட போறாருன்னு தான் ஆவலா காத்துருக்குறாங்க நம்மளை போலவே கோதையம்மாவும்.
1: பக்கா மே கேடா போ கேடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாட்டு கேட்டோம். படித்ததில் படித்ததுல பாசக்கணக்குக்கு வந்துட்டோம். கதை கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாசக்கணக்கினுடைய கிளைமேக்ஸுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு நேரம் தன்னுடைய பையனை பத்தி தன்னுடைய மனைவி கிட்ட குற்றப்பத்திரிக்கையா வாசிட்டு நான் இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கேன் இவனுக்காக கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அங்க கார் வாங்கி சுத்திட்டு இருக்கான பையன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு. கரெக்டா அந்த நேரமா பார்த்து மருதுவும் கூப்பிட தன்னுடைய ராமையாவுடைய மனைவி எனக்கு உதயமா போய் போன் எடுக்கிறாங்க. அப்பாட்ட பேசணுமா இரு தரேன் அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஆர்வமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வேண்டா விருப்பமா போனை வாங்கின மாதிரி காதுல வச்சுட்டு சொல்லுடா அதான் நீ கார் வாங்கின மகிமே உங்க அம்மா சொல்லிட்டாலே நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கவும் அப்படியா நீ ஒருத்த அதுக்கு நீங்க வரணும் இல்லாட்டா நாங்க அங்க வரணும் நல்ல காரா தானே வாங்கின நீ பழகின பிறகு காரை ஓட்டிட்டு டிசம்பர்லயா வரையா இல்ல கண்டிப்பா இப்ப வரணுமா இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப ஒண்ணுமே புரியாம கேக்குறோம் இல்லையா. அதே மாதிரி கோதையம்மாவும் பக்கத்துல நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா பெரிய பெரிய மனுஷ மாதிரி எல்லாம் பேசுற வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா பெருசா பேசுறான் பாரு டிசம்பர்ல கண்டிப்பா வா உன்னுடைய முகம் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இல்ல இல்ல அழுகுல அழுகுல வாய்க்குள்ள கொசு வந்துருச்சு அதனாலதான் சரி கண்டிப்பா வந்துரு என்ன வச்சிர ரொம்ப நேரம் பேசினா காசு ஆயிடும் அப்படின்ட்டு போனை கட் பண்றாரு ராமையா. எதுவுமே புரியாம பாதி புரிஞ்ச மாதிரி கோதையம்மா பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு கேக்குவோம் ஊர்ல இல்லாத பையன் ஏதோ அவனுக்காக நம்ம கடன் வாங்கிட்டோமாமா கடனை அடைக்கிறதுக்காக டிசம்பர்ல வர்ற வரைக்கும் பணம் சேர்த்தி வச்சிருந்தானா வந்துட்டு போனா காசு செலவாயிருங்கிறதுனால பணத்தை மட்டும் அனுப்பி வைக்கிறானா பாக்கணும் போல ஆசையா இருக்கான். இப்பவே ஆசையெல்லாம் அடக்கிறதுக்கு இவன் என்ன புத்தரா பாக்கணும்னு நினைச்சா வந்து பாத்துட்டு போக வேண்டியதானே ஒரே பையன் நாங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு ராமையா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஆளா இது மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு புரியாம பாக்குறாங்க கோதையம்மா. இந்த கதை இதோட முடிவது போல இருக்கும். அதாவது என்னன்னா தன்னுடைய பையன் தன்னுடைய மனைவி கிட்ட மட்டுமே பேசிட்டு இருக்கான் தனக்கும் பேசணும்னு ஆசை இருக்கு அதை அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிட்ட வந்து பகிர்ந்துக்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமைங்கிறது வந்து ராமையாவுக்கும் இருக்கத்தான் செய்யுது. கடன் அடைக்கிறதுக்காகவாது அவன் வந்து தன்கிட்ட பேசணும் அந்த பணம் பொருளாதார நிமித்தமாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக

0: ஒரு காரணத்தை உருவாக்குறாரு. ஆனா தான் கார் வாங்கினது, அங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடன் அடைக்கிறதுக்காக சேமிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அப்பா கிட்டயும் அவன் சொல்லும் போது இவர் வந்து இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், எல்லா கடனையும் நானே பாத்துக்குவேன், நீ அங்க சிரமப்படாம இருந்தா மட்டும் போதுங்கிற வகையில அவர் சொல்லுவாரு. எப்படி இருந்தாலும் அப்பா கஷ்டப்படுறாருங்கிற எண்ணம் பையனுக்கும் இருக்கும், பையன் கஷ்டப்படுறானே அப்படிங்கிறது வந்து அப்பாவுக்கும் இருக்கும். ஆனா இதை ரெண்டு பேருமே டைரக்டா வெளிப்படுத்திக்காம நடுவுல அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சே காய் நகர்த்தும் போது இங்கேயும் இடி அங்கேயும் இடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது நிச்சயமா நம்ம வீடுகள்லயும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும் இல்லையா, இவங்களுக்காக பேசவா இல்ல அவங்களுக்காகன்னு பேசவாங்கிற மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு வந்து மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி என்பது போல அவங்களுடைய நிலைமையாவும் இருக்கும். ஆனா எந்த வகையில பார்த்தாலும் அடி த ரூட்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பாச கணக்கு அப்படிங்கிறது தான் வந்து வெளிப்படும். சோ இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில சுசமுத்திரம் அவர்களுடைய படைப்பான பாச கணக்கு தான் கேட்டீங்க. வித் மீ ஆர்ஜே பிரகதி.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம், அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் பகல் 12 மணி.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: ஐயோ அக்கா, என்னது இது? நீங்க பாட்டுக்கு மாடிக்கு போறீங்க.
4: நீ மாடிக்கு வா.
2: ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம. நீங்க பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் வீட்டுல உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு மாடிக்கு போறீங்க, என்னையும் வேற கூப்பிடுறீங்க.
4: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன, நம்ம மாடியில வந்து குடியிருக்கவா போறோம்.
2: அப்புறம்
4: வா. நம்ம வந்த பர்பஸ் என்ன? ஃப்ரெண்ட பார்த்தாச்சு, அவங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா பிளேன் லேண்ட் ஆறது, டேக் ஆஃப் ஆகுது நல்லா தெரியும் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன்.
2: ஐயோ, நீங்க நிஜமாவே சொன்னீங்களா?
4: ஆமா, நிஜமா தான். வா, நீ வா, தொண தொணன்னு பேசாத, வா மேல என் கூட வா.
2: நீங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சு உங்க கூட
4: வந்தேன்.
2: நீங்க என்ன, நீங்க பிளேன் எல்லாம் வேடிக்கை பாக்குறத கூப்பிடுறீங்க?
4: என்ன பிளேன வேடிக்கை பாக்குறதுக்கு? அதுக்கு ஒரு வயசு வேணுமா? என்ன, எப்பவும் தான் பாக்கலாம் வா.
2: அப்படி என்ன தெரிய போகுது? இங்க
4: பக்கத்துல இருந்து பாக்கலாம் பாரு. இங்க பாரு,
2: என்ன காட்டுங்க.
4: இப்ப பார்.
2: ஆமாக்கா, நீங்க சொன்னது ரைட். இங்கன்னு பார்த்தா ஃபுல் ஏர்போர்ட்டுமே தெரியும் போல இருக்கு.
4: எப்படி தெரியுது பத்தியா? அதுக்குதான் கூப்பிட்டேன். நம்ம வீட்டு மாடியில காக்கா தான் பறக்கும். இங்க பாரு, எப்படி தெரியுது பாரு.
2: சூப்பரா இருக்கு நிஜமாவே.
4: டேக் ஆஃப் ஆகுது.
2: ஆமா,
4: இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணா இன்னொன்னு ஏதாவது லேண்ட் ஆகும், அதையும் பாப்போம்.
2: ஆனா எனக்கு ஒரு டவுட்டுக்கா.
4: என்ன டவுட்?
2: நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பனியா இருக்கு, வெயிலா இருக்கு, காத்து அடிக்குது, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ ரீசன் சொல்லி பொண்ணு பிளேன் டேக் ஆஃப் ஆகும்.

0: நீ சொல்ற மாதிரி காத்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போயிடும் இன்ஃபர்மேஷன், அதனால அது லேண்ட் ஆகாம சுத்திக்கிட்டே இருக்கும்.
1: கண்டுபிடிக்கலாம்
0: அப்ப பெரிய சிஸ்டம் இல்ல, இறங்கும் போது அவங்களால கண்டுபிடிக்க முடியும். சொல்லுவாங்க ரொம்ப விண்டியா இருக்கு, பனிமூட்டமா இருக்கு, மழை பெய்யுது, ரொம்ப ஹெவி ரெயினா இருக்கு, இறக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி,
0: அதாவது ஹைதராபாத் டு கோயம்புத்தூர் வருது, வெதர் சரியில்லை அப்படின்னா திருப்பி ஹைதராபாத்துக்கே அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இது இப்ப ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: என்னதுக்கூட்டிய
0: தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப அங்க இருந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு இல்லையா, வந்து இவ்வளவு தூரம் பக்கத்திலேயே வந்துருச்சு, வந்தப்புறம் தானே லேண்ட் ஆறுதுல ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்ப அங்க கிளம்பும் போதே இப்ப கோயம்புத்தூரோட சீதோஷன் நிலை தெரிஞ்சு இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கறத ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெவலப் பண்ணிட்டாங்க. இப்ப ஏர்போர்ட் எல்லாத்துலயும் அதை மேண்டேட்டரியா வச்சிருக்காங்க, கட்டாயமா அதை வச்சிருக்கணும். அது என்னன்னா அது பேரு திருஷ்டி.
1: ஓ, அந்த சிஸ்டம் பேரு திருஷ்டி.
0: ஆமா. இந்த சிஸ்டம் டெவலப் பண்ணது யாருன்னு தெரியுமா உனக்கு?
1: ஓ, இது ஒரு தனிநபர் டெவலப் பண்ணதா இது?
0: ஆமா, அவங்க பேரு டாக்டர் சுபா வெங்கடேஷ ஐயங்கர்.
1: ஓ, ஒரு லேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இத.
0: இந்த ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், அப்புறம் இண்டிஜினஸ் டெக்னாலஜி செக்டர்ல இவங்களுக்கு 46 வருட அனுபவம், கிட்டத்தட்ட சேவை பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இவங்களோட மகத்தான சேவையை பாராட்டி நிறைய விருது வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிறப்பான இதை வந்து அவங்க டெவலப் பண்ணதுக்காக தான் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பத்மா அவார்டு கிடைச்சது. ரீசெண்டா கொடுத்தாங்களே பத்ம விருதுகள், அதுல வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவார்டு. ரொம்ப பெருமை. அவங்க வந்து நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்க, பெங்களூர்ல வந்து அவங்க கிராஜுவேஷன் படிச்சிருக்காங்க. அப்புறம்
2: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. The all-party meeting convened by the government ahead of the monsoon session of Parliament has begun at Parliament Complex. The meeting has been chaired by Defence Minister Rajnath Singh, Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju, and Leader of the House in the Rajya Sabha JP Nadda are also present in the meeting. Soon after the meeting began, opposition parties initially walked out from the meeting. Talking to media, TMC MP Mahua Moitro said the entire opposition parties, including Congress, Samajwadi Party, DMK, JMM, Trinamool Congress and Aam Aadmi Party, walked out from the meeting in protest. She alleged the National Citizens Party of India, NCPI, is attending the all-party meet, which is not a recognized parliamentary party. However, after registering the protest, opposition members including Congress MP Jairam Ramesh, CPIM leader John Brittas, Mahua Maji of the JMM and Trinamool Congress MP Mahua Moitro are now attending the meeting. With this meeting, the government seeks cooperation from all political parties to ensure the smooth functioning of both houses of parliament in the upcoming monsoon session of parliament beginning tomorrow. Several important legislations are scheduled to be taken up for discussion and passage during the session, which will continue till the 13th of next month. In Jammu and Kashmir, Rajouri town was hit by flash floods following incessant overnight rainfall, forcing hundreds of residents to move to safer locations as floodwaters inundated several low-lying areas earlier this morning. Overflowing rivers breached the banks, sweeping away or submerging dozens of vehicles and causing extensive damage to public and private property. Rescue and relief teams evacuated affected families from vulnerable areas, including Bela Colony and the slum settlement near Abdullah Bridge. The Meteorological Department has forecast moderate to heavy rainfall across Jammu and Kashmir till the 23rd of this month. The district administration has appealed to people to remain vigilant, while police have set up control rooms to monitor the situation and provide assistance to those affected. Union Home Minister Amit Shah spoke with Jammu and Kashmir Lieutenant Governor Manoj Sinha and Chief Minister Omar Abdullah and took stock of the flood situation in Rajouri district. Mr. Shah assured them of all possible assistance from the central government to ensure the safety and security of those affected. Meanwhile, the Sri Mata Vaishno Devi Yatra remains suspended due to adverse weather conditions in Katra and at Trikuta Hills. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு

0: We embarked on a three-nation visit to Moldova, North Macedonia and Romania today. On the first leg of a visit, the President will reach Moldova, where she will hold delegation-level talks with the Moldovan counterpart, Maia Sandu. President Murmu will also meet the President of the Parliament of Moldova, Igor Grosu, and interact with the members of the Indian community. This is the first ever visit by an Indian President to Moldova. External Affairs Minister Dr. Ajay Shankar met President of Zanzibar of United Republic of Tanzania and Chairman of the Revolutionary Council Dr. Hussein Ali M. Wini in New Delhi this morning. In a social media post, Dr. Jaishankar said, during the meeting they discussed expanding India-Tanzania cooperation in higher education, capacity building, water supply, health, artificial intelligence, digital and other priority sectors. He noted that the IIT Madras Zanzibar campus stands as a shining example of India's close partnership and enduring commitment to Africa's education and development priorities. Zanzibar is a semi-autonomous region of Tanzania. It has its own constitution, president house, House of Representatives and the flag. In badminton, star Indian shuttler and two-time Olympic medalist PV Sindhu clinched the women's singles title of Japan Open in Tokyo today. She became the first Indian to win a major title in Japan. Sindhu defeated home contender and world number 3, Akane Yamaguchi, in straight games 21-17 in the title clash. With the win, she ended the title drought of more than 2 years. The stage is set for a blockbuster FIFA World Cup final as defending champions Argentina lock horns with European powerhouse Spain at the New York New Jersey Stadium tonight. Both teams have produced impressive performances throughout the tournament and will now battle for football's biggest prize. The title clash is scheduled to kick off at 12:30 a.m. Indian Standard Time. Last night, England secured bronze medal after defeating France 6-4 in a thrilling third-round match at the Miami Stadium. The series deciding third ODI between India and England will be played today at Lord's in London. The match is scheduled to begin at 3:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: உலக வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்க கிட்ட இருந்து அப்ரிசியேஷன், ஏன்னா இந்த திருஷ்டிங்கிற இதை வந்து டெவலப் பண்ணது அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. அதாவது வேர்ல்ட் மீட்டியாலஜிக்கல் சென்டர் இப்ப வந்து நம்மளை யோசிக்கணும். இப்ப எல்லாம் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் சாதனை பண்ணும்போது நம்மளால ஒரு சிலிண்டர் கூட வைக்க முடியலையேன்னு யோசிக்கணும் நம்ம எல்லாம்.
2: ஆமா கரெக்ட் தான்க்கா. நீங்க யார சொல்றீங்க?
1: ஒன்னதான் சொல்றேன்.
2: என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க?
1: ஆமா, என்ன கூப்பிடுறது யாரு?
2: அது நான் தான் ஒத்துக்கிறேன். ஓகே, நீங்க உங்களோட ஒரிஜினல் மூடுக்கு வந்துட்டீங்க. பிளேனை வேடிக்கை பார்த்தது போடும், வாங்க கீழே போவோம்.
1: ஒண்ணு சொல்லிட கூடாது, பேச்ச மாத்தி என்ன இழுத்துட்டு வரதுலயே இருக்கா பாரு.
2: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: எல்லா நாட்களும் நமக்கு செல்லக்குட்டி எஸ் ஜானகி அம்மாவின் நாட்களே. அவங்கள பத்தி நானும் நம்ம ஷோல பேசாத நாட்களே இல்லைன்னு சொல்லலாம். எக்ஸ்பிரஷன் குவீன் பத்தி பேசுறதுக்கு கொண்டாடுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இல்லாம போனது அவங்க சரீரம் மட்டும்தான். எப்பவுமே நம்ம கூட இருப்பது கானக்குயிலோட சரீரம் இல்லையா. அவங்களோட உயர்ந்த சங்கீதம், உயிரோட்டமான சங்கீதம் என்னைக்குமே நம்ம கூட இருக்கும். சிரஞ்சீவியான சாக்ஷாத் சரஸ்வதி ஸ்வரூபமான நம்முடைய செல்லக்குட்டி வெள்ளக்குட்டி எஸ் ஜானகி அம்மாவை கொண்டாடிட்டே இருப்போம். நல்லா தெரிஞ்ச பாட்டுக்கு, கேட்ட பாட்டுக்கு நம்ம இப்படியெல்லாம் சொல்லுவோம், எப்படி பாடியிருக்காங்க பாருங்க அப்படின்னு. அப்ப கேட்காம போன பாட்டுக்கு இப்படி என்றோல போட்டு கொண்டாடுவோம். என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இதுல கேட்டு கேட்டு நம்ம சிலாகிப்போம் எஸ் ஜானகி அம்மாவோட பாடல்களை. அப்படி ஒரு பாட்டு தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இது என்ன பாட்டு? எத்தனை விதமான எக்ஸ்பிரஷன் தெரியுமா. முதல்ல பாட்டை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய பெருமையை சொல்லணும். இதுல இந்த ஒரு பாட்டுல எத்தனை விதமான எக்ஸ்பிரஷன் தெரியுமா. பாட்டு முழுக்கவே அவங்க ராஜ்யம்தான். என்ன பாட்டு அது? இனிய காதல் நினைவு, மனதை தொடும் பருவ கால கனவு.

பியூட்டிஃபுல் பாட்டு. இது வந்து பி ஜெயச்சந்திரன் அவர்களும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பண்ண பாட்டு. இது கேட்ட மாதிரியே ஞாபகம் இல்லையே. படம் பேரை கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. படம் பேரு 18 முதல் 22 வரை. 18 to 22 டிஸ்க்லேயே எழுதியிருக்கும். 18 முதல் 22 வரையெல்லாம் இருக்காது. இதுதான் அந்த டிஸ்கில் இருக்கும், அந்த 33.5 RPM. ஏவிஎம் ரிலீஸ் இது. இந்த படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு தகவலும் இல்லை சார். ஆனால் பாட்டு சூப்பரான பாட்டு. ஒரு சைடில் ரெண்டு மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு இருக்கும், ஒரு சைடில் வந்து இந்த இனிய காதல் நினைவு பாட்டு ஒன்று இருக்கும், இன்னொரு பாட்டு இருக்கும் பியூட்டிஃபுல் சாங். இந்த படத்துலேருந்து தான் இன்றைக்கி ரெண்டு பாட்டு வரப்போகுது. இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு இனிய காதல் நினைவு. அதில் ஃபஸ்ட்டு சரணத்தில் நீ நீ நீ நீயும் எங்கே என நானும் தேடி வருவேன். அது ஒரு தேடுற மாதிரி அந்த லைன், நீ நீ நீ அப்படின்னு அவங்க கொடுக்கறது பார்த்தா எங்க எங்க எங்கன்னு தேடுற மாதிரி அப்படி பாடியிருப்பாங்க. யாராவது பாட்டுல வாய்ஸ்ல எல்லாம் தேட முடியுமா? விஷுவலா காட்டுறது இல்லையாது அந்த எக்ஸ்பிரஷன், தேடுறதெல்லாம் அப்படி பாடியிருப்பாங்க அந்த இடம். இந்த பாட்டு ஆரம்பமே ஒரே அந்த வீணை சித்தார் போட்டி போட்டு வர மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டில். அப்படியே அங்கங்க கொஞ்சம் ஃப்ளூட்டு எல்லாம் இருக்கும், ஆனால் ரொம்ப டாமினண்டா வீணை தான் இருக்கும். அடுத்தது அந்த பூவிழி மயங்க அப்படின்னு வரும், அதுல ஒரு சங்கதி அடாடாடான்னு அப்படியே சொக்கி போவோம். அடுத்தது ரெண்டாவது சரணம்ல ஒரு இன்டர்லூட். இந்த இன்டர்லூட்ல வீணை வரும், வீணைக்கு இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஒரு ஹம்மிங்ல, ஒரு அத சின்ன எக்ஸ்பிரஷன் தான், அட கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நாதிருத தீம் திறனானு ஒரு சர்க்கம் பாடியிருப்பாங்க அங்க, அது ஒரு மாதிரி அழகா இருக்கும். அப்புறம் வரும் ஒரு லென்த்தி ஹம்மிங். அப்பா அந்த ஹம்மிங் வந்து எங்கேயோ போயிட்டு டிராவல் பண்ணிட்டு அப்படி வந்து லேண்ட் ஆகும், அட்டகாசம். அப்புறம் ஜெயச்சந்திரன் சார் வந்து பாட்டு முழுக்க பிளெயின் லோட்ஸ்ல தான் பாடியிருப்பார். இவங்க தான் வித்தையெல்லாம் இவங்க கையில தான் இருக்குங்கிற மாதிரி வெட்டு விளாசிருப்பாங்க அவங்க. இதெல்லாம் பார்த்தா அவர் மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்தெல்லாம் அவங்க பண்ணமா இருக்காது, எல்லாம் இவங்களோட ஓன் இம்ப்ரவைசேஷன் தான் அப்படின்னு நமக்கு தோணும். அப்புறம் போதும் போதும் போதும் என்னன்னா நள்ளித்தர ஒரு வார்த்தை பா, நமக்கு என்ன ஒரு அது ஒரு காதல் பாவத்தோட பாடியிருப்பாங்க தெரியும். போதும்னு சொல்றதுலயா இருக்கட்டும், நீ நீன்னு தேடுறதுலயா இருக்கட்டும், ரெண்டுலயும் விதவிதமான பாவத்தை கொடுத்துருப்பாங்க. முடிக்கும் போது திருப்பியும் இனிய காதல் நினைவுன்னு வந்து முடிப்பாங்க இல்லையா அந்த பல்லவி, அதுல ஒரு சின்ன புன்முறுவல் இருக்கும். புன்முறுவல்லாம் போத்துட்டு யாராவது பாட முடியுமா? அவங்களால முடியும். ஆடாம அசையாம அப்படியே ஒரு இடத்துல நின்னு அப்பா கொட்டிருப்பாங்க அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி இந்த பாட்டு. இந்த பாட்டு ஒரு சாதாரண பாட்டு, நம்ம கேட்காத பாட்டா இருக்கிற பாட்டு, ஆனா இந்த பாட்டை வந்து அசத்தலான பாடல் ரேஞ்சுக்கு இவங்க உயர்த்திருப்பாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டியூன்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், இது படமாக்கி இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். இது யாரோட மியூசிக்? சங்கர் கணேஷ் மியூசிக். இது வந்து எந்த வருஷம்னு தெரியல, மேபி 81. இவ்வளோ சொன்னே நீ கடைசியா ஒரு முத்தாய்ப்பா ஒன்று சொல்லணும் இல்லையா? கனவு நம்மளை வந்து எங்கேயோ தானே கூட்டிட்டு போகும், அந்த கனவுன்னு முடிப்பாங்க பாருங்க, ஹை ஆக்டேவில் போயிட்டு முடிப்பாங்க, அதை நம்ம கிறங்கி போயிடுவோம் அதை கேட்டு. அட்டகாசமான பாட்டு, இதை நம்ம கேட்டதே இல்லை. அதனால இப்போ கேட்போம் என்ன பாட்டு. இனிய காதல் நினைவு, மனதை தொடும் பருவ கால கனவு. பியூட்டிஃபுல் சாங் பை பாவகாயக்கன் பி ஜெயச்சந்திரன் சாரும் நம்ம செல்லக்குட்டி வெள்ளக்கட்டி எஸ் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடின பாட்டு சங்கர் கணேஷ் மியூசிக்ல. இந்த படம் பேரு 18 to 22. இப்ப கேப்போமா அந்த பாட்டை?

பியூட்டிஃபுல்லாக இருந்ததுல அந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருந்ததுல்ல. திருப்பி திருப்பி கேட்கணும் போல இருக்குல்ல. கேட்போம் இன்னொரு நாள் என்ரோல ரிப்பீட் மோட்ல கேட்போம் இந்த பாட்டை. ஓகே, இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், அது என்ன பாட்டு?

இது ஒரு கன்னட பாட்டு, இதோட தமிழ் ஈக்குவலன்ட் என்ன? அவ்வளவுதான் கேட்டிருந்தேன். எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க தெரியுமா? டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிட்டீங்க. எப்பவுமே இந்த பாட்டை ரெடி பண்ணா தேவகி தான் எனக்கு வந்து இந்த லேப் மைஸ் நம்ம சோதனை எலி பாருங்க அங்கேயிருந்து முறைக்கிறாங்க. இல்ல சோதனை புலின்னு சொல்ல வந்தேன், அவங்க கிட்ட போட்டு காட்டுவேன், நான் கண்டுபிடிங்க அப்படின்னு. தேவகி வந்து யோசிச்சாங்கன்னா நீங்களும் யோசிப்பீங்க, ரொம்ப யோசிச்சாங்கன்னா நீங்களும் ரொம்ப யோசிப்பீங்க. இந்த தடவை கொஞ்சம் அவங்களால வார்த்தை வரல, ஐயோ நம்ம லிசனர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீங்களாம் யாரு, புலிக்கு மேல ஒரு புலி இல்லையா, டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப தேவகிக்கு மார்க்கு இல்ல, இந்த வார்த்தை வரல, அதாவது டியூன் தெரியுது அவங்களுக்கு, வார்த்தை மட்டும் வரல. அது மாதிரி நம்ம லிசனர்ஸ் நீங்களும் நிறைய பேர் வார்த்தையை தப்பா கொடுத்துருந்தீங்க, ஆனா அப்புறம் சமாளிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் போன வாரம் செவ்வாய்க்கிழமையே காலையில 7 மணிக்கே இந்த பாட்டை போட்டுட்டேன். சரி, அப்படி என்னதான் பாட்டு, என்னதான் விடை? இதுதான் விடை.

0: உள்ளங்கள்.
1: பியூட்டிஃபுல் சாங் இல்லை, அன்பிருக்கும் உள்ளங்களே. இது எப்போ வந்தது? 1984 வாழ்க்கை படத்தில் வந்த பாட்டு. எஸ்பிபி சார் கூட கோரஸ் வந்து எஸ்பி சைலஜா, தீபன் சக்கரவர்த்தி எல்லாம் பாடியிருப்பாங்க. கனடாவில் 1984 வந்த படம் தான். அதுவும் பேர் வந்து நகர மகிமே, ராஜா சார் எஸ் ஜானகி கோரஸ். அதில் அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பாட்டு தான். தமிழ்லையும் அப்படி தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய நடிகர் நடித்த படம்லாம் க்ளூ கொடுத்துருந்தேனே உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு பார்ப்போமா. கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அப்புறம் தேவனூர் ஜோதி லட்சுமி, கும்பகோணம் மனோகரன், சென்னை அந்தோணி ராஜ், டெய்லர் முருகன் பொள்ளாச்சி, இவங்க எல்லாரும் கரெக்டா 12:25 அனுப்பி கைத்தட்டலை அள்ளி செல்கிறார்கள். அப்புறம் ஆர் கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலேருந்து, சுரேஷ்குமார் ஜோதிலட்சுமி சின்ன வதம்பச்சேரி, அப்புறம் வந்து சையத் ரசூல் செல்வபுரம், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்லேருந்து, பா பரணிதரன் குடும்பத்தார் திருப்பூர்லேருந்து, ஜியன் மில்ஸ் ஜேபியப்பால், அப்புறம் அபிநாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ், உமா கணேஷ் சிறுமுகை, ஹோப் காலேஜ் பிரணயா குகன், கே என் பாளையம் பேச்சிமுத்து, செந்தில்குமார் ரமண முதலிபுதூர், வடவள்ளி கிரிஜா, செல்வ கணேசன் கொட்டுங்களேவா, அப்புறம் கரெக்டா அனுப்பிட்டார். அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், ஈரோடு சூரம்பட்டி வலசு பா இளங்கோ குடும்பத்தார், கே கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பத்தியிலிருந்து, கோவை தெலுங்கு விதி பாதுஷா, கண்ணையன் ராமசாமி, மனவை சந்திரசேகர், ஆழியார் சுப்பிரமணியம், கிருஷ்ணவேணி காவிலி பாளையம், கனகரத்னம் கனியாம் பூண்டி, வி என் இளங்கோ சாமிச்செட்டி பாளையம், அப்புறம் அப்துல் கஃபூர் செல்வபுரம்லேருந்து, அப்புறம் விஜயகுமார் வரதராஜபுரம், நவநீதன் சென்னிமலை. நீங்க என்ன அனுப்பியிருந்தீங்க? வந்திருக்கும் உள்ளங்களே வா. சரி, அப்புறம் சிறுமுகை சோமு கலைவாணி, சண்முக சுந்தரம் ரமண முதலிபுதூர், வெள்ளம்பட்டி சிவகுமார் குடும்பத்தார், ரமேஷ் சத்யபிரபா சிறுமுகை. இவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்காங்க. பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா? இது நல்ல கெஸ் இது. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதா? இப்ப அவினாசி நந்தகுமார், விஜயகுமார் உமாமகேஸ்வரி ஆலங்கொம்புலேருந்து, அப்புறம் மதுக்கரை பெரியசாமி, பெருமாள் சாமி சாமிச்செட்டிப்பாளையத்துலேருந்து. என்ன நீங்க கொடுத்துருக்கீங்க? வாழ்க்கை படகுன்னு போட்டிருக்கீங்க. வாழ்க்கை தானுங்க அது, படகை சேர்த்து விட்டீங்க. அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன், கருமஞ்சுரை ரேவதி பாலகிருஷ்ணன், சிவாஜி கணேசன் நடித்த வாழ்க்கை பாடல் ஞாபகத்துக்கே வரவில்லை மேடம் அப்படின்னு சண்முக சுந்தரம் அத்தப்ப கவுண்டன் புதூர்லேருந்து கிண்டலா போட்டிருக்காரு. அதாவது அவ்வளவு ஈஸியா நம்ம கொடுத்துருக்கோமா. திருப்பூர் நீதியம்மன் நகர் பி யுவராஜ், மல்லிகா மந்திராச்சலம், நீங்க என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க? வேற ஏதோ ஒரு பாட்டு சம்பந்தமே இல்ல பாட்டை கொடுத்திருக்கீங்களே. சசிகலா தனபால் சாமி கவுண்டன் பாளையம், ஏ ஹரிஹரன் பெங்களூரு, குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர், எத்தனை பேர் அனுப்பியிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் அவரோன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் அனுப்பியிருந்தாங்க? கவிதா, அரவிந்த், சந்திரா. ஓகே, எல்லாரும் கரெக்டான ஆன்சர் அனுப்பிட்டீங்க. கரெக்டான விடை சொன்னவங்க எல்லாருக்கும் இந்தாங்க புடிங்க பலத்த கைத்தடல. அழிக்கோங்க. வாரம் என்ன? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி ஆர்ப்பாட்டமான பாடல் வருது உங்களுக்கு, கேளுங்க. I know a fat old policeman, he's always on our street. A fat and jolly red-faced man, he really is a treat. He's too kind for a policeman, he's never known to frown. And everybody says he is the happiest man in town. இப்போ கேட்டது ஒரு இங்கிலீஷ் பாட்டா? இந்த பாட்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆயினா தமிழ் பாட்டு எது? அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நான் க்ளூ கொடுக்கணுமா? இதுக்கெல்லாம் க்ளூ தேவையே இல்லைங்க. ஆனால் அந்த காலத்து பாட்டு, ஃபேமஸ் பாட்டு, நல்லா இப்போ தான் திருப்தியாக சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக கேட்குறீங்க. இல்லை, க்ளூவெல்லாம் பெருசாக கொடுக்க முடியாது, அதுக்குள்ளே க்ளூ இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அதான் சொல்கிறேன். அந்த காலத்திலே கிராஃபிக்ஸில் வந்த பாட்டு, இதுக்கு மேலெல்லாம் க்ளூ தர முடியாது. போங்க, ஈஸி தான். எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க பாருங்க. இன்ஸ்பிரேஷன் தான் அதெல்லாம். அவங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கும் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க. அப்ப பாட்டு ரெண்டு மொழியிலும் இருக்கு. இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு நான் க்ளூவே கொடுத்துட்றேன், கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ அனுப்பி தள்ளுங்க. 9 58 58 00 103. சரி, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது இல்ல. ரெண்டாவது பாட்டு இதுவும் அந்த படம் தான், 18 முதல் 22. அது என்ன? எனக்கு 18 உனக்கு 20 இல்ல, 18 முதல் 22. ஓகேவா? அதுதான் படம் பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பா அடிக்கூடாது எனக்கு. பாராட்டி அடிப்பீங்க பாத்தீங்களா, நல்லா இருந்ததுன்னு கேட்டோன்னு கரெக்டா மெசேஜ்ல அடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இதை திருப்பி சொன்னேன். சரி, இப்ப என்ன பாட்டு?

வரப்போகுது அந்த படத்துல இருந்து. இன்னும் ரெண்டு பாட்டு இருக்குன்னு சொன்னேன், நாலு பாட்டு. மலேசியா வாசுதேவன் பாடின ரெண்டு பாட்டு இருக்கு. இப்ப நம்ம கேட்க போற பாட்டு எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமும் பாடின பாட்டு. ஆடாடாடா பாடும் நீலா பாலு இல்லையா, இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சிரிப்பு சிரிப்பாரு, நாம சொக்கி போவோம். அதான் இதுலயும் பண்ணிருக்காரு. என்ன பாட்டு, நீ தாவி ஓடும் மானோ பொது நாணம் இன்னும் ஏனோ. அங்கே உழுவோம் நம்ம, பா ஒரு இழு இழுப்பா இருப்பாருங்க, அந்த சரிதான்னு வரும் அந்த பல்லவி முடியும் போது, சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி யாரால முடியும் இந்த மாதிரிலாம் பாடுறதுக்கு அப்படின்னு. எந்த பாட்டை கொடுத்தாலும் அவர் இப்படிதானே பாடுவாரு, அதாவது இதயத்தை டச் பண்ற மாதிரி, நம்ம அப்படியே சொக்கற மாதிரியே தான் இருக்கும் ஒவ்வொரு லைனும். இந்த பாட்டுல வந்து வாணிஜராம் அம்மாவும் நல்ல அந்த பட்டு போன்ற குரல், யா இவரு சரிதான் இழுப்பார்ல அவங்க குமரான்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன். பாட்டு ஃபுல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு அந்த தப்லா ஃபாலோ அப், அது ஒரு வித்தியாசமான பாட்டு, இது ஒரு வித்தியாசமான பாட்டு, ரெண்டுமே வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். இது வந்து அந்த 80s ஆரம்பம் இல்லையா, அந்த பாடல்கள் எல்லாம் பாருங்க இப்போ நமக்கு மனசுல நிக்குது. எங்கெங்கேயோ ஏதோ பாட்டு ஒன்று கேட்டேன், அதுதான் இப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கு, இப்ப கேட்க போறோம். அதுதான் என்ன பாட்டு, நீ தாவி ஓடும் மானம், எஸ்பிபி சார் அண்ட் வாணி ஜெயராம் வாய்ஸ்ல, சங்கர் கணேஷ் மியூசிக்ல. படம் பேர் என்ன, 18 முதல் 22. அதான்

ரைட், இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். சரி, இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணோமே, அதை பத்தி நீங்க நிறைய அபிப்பிராயம்லாம் சொல்லியிருக்கீங்க. அது அந்த அபிப்பிராயம்லாம் அடுத்த வாரம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரைட்டா. இப்போதைக்கு போன வாரத்துல இந்த வாரத்துக்குள்ள வந்த மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறேன். மாதங்கள் ஏழு படப்பாடல் அருமை ஆலங்கொம்பு விஜயகுமார் உமாமகேஸ்வரி போட்டிருக்காங்க. வீணை புல்லாங்குழலை பத்தி ரசனையா நீங்க வர்ணனை தந்தீங்க, அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜானகி அம்மாவின் புகழை

ரைட், இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். சரி, இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணோமே, அதை பத்தி நீங்க நிறைய அபிப்பிராயம்லாம் சொல்லியிருக்கீங்க. அது அந்த அபிப்பிராயம்லாம் அடுத்த வாரம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரைட்டா. இப்போதைக்கு போன வாரத்துல இந்த வாரத்துக்குள்ள வந்த மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறேன். மாதங்கள் ஏழு படப்பாடல் அருமை ஆலாங்கொம்பு விஜயகுமார் உமாமகேஸ்வரி போட்டிருக்காங்க. வீணை புல்லாங்குழல பத்தி ரசனையா நீங்க வர்ணனை தந்தீங்க, அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜானகி அம்மாவின் புகழை போற்ற வந்த சிறுவாணிச்சாரல் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கரை பெரியசாமி, ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம், பாபு மாதவன் அவிநாசி, ப பரணிதரன் திருப்பூர், கொணமலை ஆனந்தன், புலக்காட்டுப்பாளையம் ஜெகநாதன் இவங்க எல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் என்ன போட்டிருக்காரு, த லெட்டர்ஸ் டு ஜூலியட் அந்த திரைப்படம் பற்றி ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்படின்னு அர்ஜி மிஷிய பாராட்டியிருக்காரு. நாட்டுடைமையாக்கப்பட்ட கதையான கைதியின் பிரார்த்தனை அதை பத்தி ஒரு முன்னரை தந்து கல்கியின் எழுத்து பாணியில் பாராட்டி சொல்லியிருக்கிறார். எப்பவுமே நீங்க வந்து ஒரு கதை அதெல்லாம் வந்து உடனே நீங்க அனுப்புறீங்க. அதே மாதிரி ஹாலிவுட் மூவிங்கெல்லாம் ஆர்ஜிஎஸ் பண்ணும் போதும் ஒரு ட்ரிவியா அனுப்புறீங்க. அதே மாதிரி நாவல் ரீடிங் இருக்குல்ல, கதையை பத்தி சொன்னாலும் அன்னைக்கு படித்ததில் பிடித்தது அதை சொல்லும் போது நீங்க அனுப்புறீங்க. தேங்க்யூ. சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிறு முழுவதும் வந்து ஜானகி அம்மா பாடல்கள் வந்ததும் நான் வந்து அழுது கொண்டே கேட்டேன் அப்படின்னு ஆழியார் சுப்பிரமணியம் போட்டிருக்காரு. பாடல்கள்லாம் அருமையா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. வி விஸ்வநாதன் என்ன போட்டிருக்காரு, எஸ் ஜானகி அம்மா சிறப்பு மயிலேறுக அருமை பாடல்கள் தேர்வு வந்து ஆமா நான் தான் தேர்வு செய்து தந்தேன். அம்மாவின் பாடல்கள் எப்பவும் சாகாவரம் பெற்றவை. செல்வகணேசன் என்ன கொடுத்திருக்காரு, சுரக்காய் பற்றிய தகவல் அருமை, அதுக்கு மருத்துவ பலனும் அதிகம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஆமா, படுக மொழியில் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு நாங்க சொல்றேங்க, நீங்க நிகழ்ச்சி ஒள்ளங்க அடத அப்படின்னு சிவகுமார் கிருஷ்ணன் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ. நாங்க ஈரோட்டு கோவை பயணத்துல இருந்தோம் மேடம், உங்க வசந்த இல்லம் வரும்போது இருந்தாலும் நிகழ்ச்சியை வந்து பஸ்ல வரும்போது கேட்டுக்கிட்டு விடையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு யார் போட்டிருக்காரு, ஈரோடு சுரம்பட்டி வலசுல இருந்து இளங்கோ அண்ட் குடும்பத்தார் போட்டிருக்காங்க. என்றோ கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து. நிகழ்ச்சி மிக அருமை அப்படின்னு அந்தோணி ராஜ் சென்னையிலேருந்து கொடுத்திருக்காரு. அன்புராணி பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, நூறாண்டு காலம் வாழ்க அந்த படம் வந்தது இல்லையா, திரை விமர்சனம் ரொம்ப நல்லா இருந்தது, அஜய் ரமேஷ் நல்லா தொகுத்து வழங்கினாரு, அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதமிருதம் சிறுவாணி சார் இதெல்லாம் சூப்பர் அப்படின்னு கோணமலை ஆனந்தன் ஆறு நாற்பதையும் சேர்த்து போட்டிருக்காரு. உங்கள் குரல் இனிமை சொல்லும் இதம் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. எல் வைத்தியநாதன் இசையில் அருமையான துள்ளல் பாடல் வந்தது அன்னைக்கு 640 வந்ததுன்னு போட்டிருக்காரு. சார் அவரோட இசையில இந்த படத்துல இன்னொரு பாட்டு இருக்கே வாழ்த்துங்கள் படத்துல அருள் வடிவே, அது கூட நாங்க போடுறோமே. அப்புறம் ஆரம்பமே அருமை என்ன பாட்டு, ராஜகுமாரன் கட்டளை இட்டான், ஓ 8 வந்து அதை பாராட்டியிருக்காரு. பா பரணிதரன் திருப்பூர்ல இருந்து இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு. மேடம் தங்களால் செல்ல குட்டி என்று கொஞ்சப்படும் கான குயில் ஜானகி அம்மாவின் மறைவு மீளா துயரில் அழுத்தியது. நீங்கள் வரிசையாக அவர் பாடலை ஒலிபரப்பு செய்யும் போது கண்ணிலிருந்து நீர் வடிந்ததை தடுக்க முடியவில்லை அப்படின்னு அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் போட்டிருக்காரு. நிறைய பேர் கொடுத்திருந்தீங்க, அத உண்மைதான். இந்த வாக்கர் தகவல் வந்து சிறப்பா இருந்தது. மதிய உணவுக்கு சுரைக்காய் கூட்டு செய்து கொடுத்தாரு என் மனைவி, சுரைக்காய் அடை வந்து தென் மாவட்டத்துல செய்வார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ இதை நம்ம புரோகிராம கேட்டு சுரைக்காய் அல்வா பண்ண சொன்னாரா, ஆனா அவங்க கூட்டு செஞ்சு வசந்த இல்ல நிகழ்ச்சி எங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. கடுமையான வெயிலில் அலைந்து மரத்தடி நிழலில் நிற்பது போல, அழகான சாரல் மழையில் ராஜா சார் பாடல் கேட்டுக்கொண்டே தேநீர் அருந்துவது போல எங்களுக்கு வசந்த இல்லம் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னு யார் எழுதியிருக்காங்க, அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய். தஞ்சை பெரிய கோயிலுக்கு ட்ரிப்பு போயிருக்காரு. ட்ரிப்பு முடிச்சுட்டு கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு கோயிலோட பெரிய மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இந்த கோயிலோட அழகை ரசிச்சுக்கிட்டே ஹெட்செட் போட்டுட்டு வசந்த இல்ல நிகழ்ச்சியே கேட்டாராம். அது எப்படி இருந்து தெரியுமா, உங்கள் பேச்சும் எங்கள் கருத்தும் நீங்கள் கூறும்போது வித்தியாசமாக வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததுன்னு. கடுமையான வெயில் அலைந்து மரத்தடி நிழலுக்கு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய அந்த வர்ணனையை வந்து இவர் கேட்ட அனுபவத்தை அவ்வளவு அழகா அனுப்பியிருக்காரு. ரசனையா எழுதியிருக்காரு இல்ல. ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் பழைய வெல்கம்

0: மியூசிக் போடுங்க, அதுதான் நிகழ்ச்சிக்கு அழகுன்னு குமார் ஆர் அவர் அனுப்பியிருக்காரு. ஜானகி அம்மாவின் பாடல்களை கேட்டு மனம் கரைந்தது. உடனே அவருடைய பாடல்களை ஒலிபரப்பியது நம் கோவை வானொலி அப்படின்னு போட்டிருக்காங்க ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல. ஆமா, அந்த நிமிஷமே போட்டோம். வீட்டிற்கு கணவரின் நண்பர் வந்தார், அவரையும் நிகழ்ச்சியை கேட்க வைத்தோம். அவர் அம்மாவின் ரசிகர். அவங்க வெரைட்டியான எக்ஸ்பிரஷன் கொடுத்த வெரைட்டியான பாடல்களை வந்து நாங்க கேட்டு மகிழ்ந்தோம். ஓ, இது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில வந்த பாடல்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, எங்கடா 12:40 ஆக போகுதே, நம்ம கடிதம் வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க. நியூஸ்க்கு அப்புறம் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரேடியோ ஆஃப் பண்ணாம பக்கத்தே உட்காந்துட்டு இருக்கணும் கேட்டுக்கிட்டு. ஓகேவா?
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இனி வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னா, 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியை சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 4:00 திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் டி எஸ் வி சர்மா அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன். 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சியில இளமை புதுமை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 தினசரி நிலவரம். அதனைத் தொடர்ந்து 7:00 நிகழ்ச்சியில மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி முன்னோடி விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் இடம்பெற கேட்கலாம். இனி தொடர்வது செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசேன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இனிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன், திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவே இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மோல்டோவா, வட மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். மோல்டோவாவில் நாளை அந்நாட்டு அதிபர் மியா சாண்டுவை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். நாளை மறுநாள் வட மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் கோர்டோனா மற்றும் பிரதமர் மிகோஸ்கியுடன் இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். வரும் வியாழக்கிழமை ருமேனியா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டான், இடைக்கால பிரதமர் இலி போலோஜனுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியா ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இரு நாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிர் இந்த மங்கள் பாண்டேயின் தைரியமும் தியாகமும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று இப்போதும் மக்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1857 ஆண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக மங்கள் பாண்டே போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கில

0: ஆட்சிக்கு எதிரான மங்கள் பாண்டேயின் போராட்டம் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் இன்று ஈடுபட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2வது பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரையும், இரண்டாவது பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரையும் நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நடத்தப்பட்ட இந்த 2 பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எதுவோ அந்த மதிப்பெண் முடிவை மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே உயர்கல்வி, குடிநீர், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சென்னை ஐஐடியின் ஜான்சிபர் கல்வி வளாகம் இருநாட்டு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். டான்சானியா நாட்டில் சுயாட்சி பெற்ற மாகாணமான ஜான்சிபருக்கு தனி அதிபரும் அரசியல் சாசனமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொல்காப்பியத்தை தொடர்ச்சியாக 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி அரசு பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தீவிர பயிற்சியின் மூலம் இந்த சாதனை செய்ய முடிந்ததாக மாணவி உமா மகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறள் முற்றுகள் செஞ்சிருக்கேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தினாங்க. காலையில 8:30 9:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணியிலிருந்து 5:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறை மாதங்கள்லாம் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எழுத்து சொல் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. எழுத்து சொல் பொருள் மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு சிவகாசியில் உள்ள காலேஜ்ல வந்து இந்த 1610 நூற்பாக்களையும் 2.5 மணி நேரத்தில் முட்டோதல் செஞ்சேன். 1610 நூற்பாக்களையும் தொடர்ச்சியாக மனனமாக 22 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன். இந்த சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மகிழ்வு மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். வினுகொண்டாவிலிருந்து டெக்காலி சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் குறித்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜ் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. ரஜௌரி மாநகர பேருந்து நிலையம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளது.

பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் மழை நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சம்பா, உனா, பிலாஸ்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஷிம்லா, மண்டி, காங்ரா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நைனிடால், உத்தம்சிங் நகர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், டேராடூன், ஹரித்வார், ருத்ரப்பிரயாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகானே யாமாகூச்சியை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சி மைதானத்தில் இன்று நள்ளிரவு 12:30 இப்போட்டி நடைபெறுகிறது. மூன்றாம் இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: சுரைக்காய் செடியிலேயே காய்ந்து போனால் ஒழிய பொம்மை செய்ய முடியாது, அதத்தானங்க நானும் சொன்னேன் தேவகி கிட்ட. அதே ஒரு எழுதி இருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் வாக்கர் செய்த அந்த குழந்தை பெரிய உயரங்களை அடையும் என்பதில் ஐயமே இல்லை. சாதனையாளர்களை கண்டுபிடித்து நீங்கள் சொல்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சிறுவாணி சாரல். அம்மா அவர்களை போற்றும் விதமாக வழங்கிய உங்களுக்கு நன்றி. இது யாரு? மதுக்கரை பெரியசாமி அனுப்பியிருக்காரு. ஆர்ஜே பிரகதி, ஏன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வரவில்லை? நெடுநாட்களாக விடுப்பில் இருந்தாரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யாரு? கணேசமூர்த்தி, சிறுமுகையிலிருந்து. ஆமாம், திருமண விடுப்பில் இருந்தார். அந்த ஒரு கைதியின் பிரார்த்தனை அந்த கதைய பிரகதி அவர்கள் கூறும் விதமே தனி சுவாரஸ்யம்தான். கதை பத்தி நிறைய எழுதியிருக்கீங்க. அவங்க சொல்ற விதம்தான் நிகழ்ச்சிக்கு உயிரோட்டமே அப்படின்னு சொல்லியிருக்காரு, பாராட்டியிருக்காரு. உண்மைதான். தேங்க்யூ. ஜானகி அம்மாவின் தேன் குரல், காந்த குரல் நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது அப்படின்னு புலக்காட்டு பாளையம்ல ஜெகநாதன் அவர் போட்டிருக்கார். சேரன் மாநகர்ல இருந்து சுதாகர் ஆதித்தன் என்ன போட்டிருக்காரு, 5 மணிக்கு இந்த கழிவு நீர் மேலாண்மை அதை பற்றிய நேர்முகம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னு போட்டிருக்காரு. 4 மணிக்கு ஒரு ஆர்ஜே சரவெடி மாதிரி பட்டாசா வெடிச்சாங்க, ஆனா பேரு சொல்லலையே. அவங்க பேரு லக்ஷ்மி தேவி. உங்க பாராட்டுக்கு நன்றி, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். 11ஆம் தேதி வந்த கெட்செட்கோ விறுவிறுப்பாக இருந்தது. இஞ்சி டீயுடன் சூடான மிளகாய் பஜ்ஜி கிடைத்தால் எப்படி இருக்கும்? எனக்கே சாப்பிடணும் போல இருக்கே அப்படி ரசித்து எழுதியிருக்காரு உமா கணேஷ், சிறுமுகையிலிருந்து. 70க்கு மேல் 85க்குள் வரும் பாடல்களை நாங்கள் கேட்க எந்த டைம் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு புத்தூர் ரங்கசாமி, சுவாமிநாதன், சண்முகம், அப்புறம் கோவிந்தன், அர்காணி இவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க இத்தனை பேரும் கேட்டிருக்கீங்க, ஆனா வந்து 70க்கு மேல உள்ள பாடல்களை நீங்க வந்து தினம் தினம் 6-5க்கே கேட்கலாம். ஓகே, 6-5ல இருந்து 6:30 வரைக்கும், 80ல இருந்து 90 வரைக்கும் உள்ள பாடல்களை நைட்டு லிஸ்னர் சாய்ஸ் 10ல இருந்து 11 இருக்கு, அதுல கேட்கலாம். அப்புறம் மாலை 4ல இருந்து 5 மணிக்குள்ள வருது, பிளாஸ் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அதுல கேட்கலாம். அப்புறம் காலையில 7ல இருந்து 8ல கேட்கலாம். சோ எவ்வளவு டைம் இருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு, இதெல்லாம் நீங்க கேட்டு ரசிக்கலாம். நீங்க எப்ப கேட்கலாம், அதாவது எனக்கு இந்த பாட்டை கொடுங்கன்னு, அது ஒரு டைம்ல தான் கேட்க முடியும். 10ல இருந்து 11 ராத்திரி கேளுங்க, கேட்டு ரசிங்க. அப்புறம் சிறுமுகை சோமு கலைவாணி என்ன போட்டிருக்காங்க

உங்கள் உரையாடல் அருமையாக இருந்தது சிங்கப்பெண்ணை. அது சிங்கப்பெண்ணை இல்லையா நிக்கி, அது வந்து இது இவரை சந்திப்போம் இல்லை வந்தது, அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சாய்வு நாற்காலிக்கு நீங்கள் அவ்வளோ மெசேஜஸ் அனுப்பியிருந்தீங்க. நீதித்துறையில் பணியாற்றிய கோவிந்தராஜன் சார் அவரோட நேர்காணல் ரொம்ப அருமையாக இருந்தது. சாய்வு நாற்காலி கெஸ்ட் வந்து சொன்ன அந்த ரெண்டு நிகழ்வுகள் நிகழ்ச்சியாக இருந்தது. வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சொன்னார் அப்படின்னு பாபு மாதவன் அவினாசிலேருந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து சாய் மனோகர் சொல்லியிருக்காரு, அவரை விட்டுடாதீங்க, அவர் ஒரு ட்ரெஷர் பொக்கிஷம், அவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பாராட்டி நிகழ்ச்சியை பாராட்டி அனுப்பியிருக்காரு. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்லேருந்து அவரும் அவ்வளோ பெரிய மெசேஜ் போட்டிருந்தாரு. அப்புறம் அவரோட நீதிமன்ற செயல்பாடுகள், அப்புறம் யோக தீட்சை பற்றி, தவம் பற்றி நிறைய விரிவா சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. கணபதி பாளையம் யசோதா கோவிந்தராஜ், குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்லேருந்து, அப்புறம் வந்து மல்லிகா மந்திராச்சலம் பெரிய வதம்பச்சேரி இவரும் பாராட்டி நிறைய எழுதியிருந்தாங்க. அப்புறம் வந்து திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ் ஹரிஷ் இவங்க, அப்புறம் அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், நாங்கள் அடுத்த எபிசோடுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து, சையத் ரசூல் செல்வபுரம்லேருந்து, எத்தனை எத்தனை சம்பவங்கள் வந்து வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா. மனிதனுக்கு தேவை பணம் சொத்து எல்லாம் கிடையாது, விட்டு கொடுக்கும் மனம், பொறுமை, இப்படி சொன்னது அந்த உரையாடல் அப்படின்னு அவர் அவினாசிக்கு பிரபுதேவி ஸ்ரீசாய் அனுப்பியிருக்காங்க. இப்ப படிச்ச அத்தனை பேரும் பெரிய பெரிய மெசேஜ் கொடுத்து பாராட்டியிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். நான் அவர் கோவிந்தராஜ் சார் கிட்ட இதெல்லாம் உங்க மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி வச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர், உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. நமக்கு ஒரு நேயர் 7 போஸ்ட் கார்டில் கடிதங்கள் எழுதியிருக்காரு, அதை அடுத்த வாரம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். யார் அவர்? டி கணேஷ், ஹோப் காலேஜ்லேருந்து. எங்கே இருந்துதான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ மேடம் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த கேள்வியெல்லாம் மண்டையில் பத்திரமா வச்சுருக்கேன், வார வாரம் அங்கேருந்து தான் வருது. அப்புறம் எஸ்ஜே அம்மாவோட பாடல்கள் மூலம் நினைவஞ்சலி கேட்டேன், 2 லெட்டர் அதுக்காக மட்டும் போட்டிருக்காரு. அவர் பாடல்கள் எல்லாத்தையும் பாராட்டி விவரமாக எழுதியிருக்காரு லெட்டர், தேங்க்யூ. அப்புறம் போத்தனூர் பாலசுப்ரமணியன் என்ன போட்டிருக்காரு, அவரும் லெட்டர் மூலமா நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. மேடம், நீங்க செல்லக்குட்டின்னு கொஞ்சி சொல்வீங்களே, அவங்களோட தேகம் மறைந்து விட்டது, அவங்களோட பாடல்கள் மூலம் கோவை எஃப்எம் 103 சிறப்பாக அஞ்சலி செய்தது அப்படின்னு போட்டிருக்காரு. குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க என்கிட்ட, உங்களோட மகள் மிஷாலினிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப வந்து அது கேட்காத பாட்டை கேட்டோம் இல்லையா, இப்ப அது கேட்காத மேட்டர். இது என்ன அப்படி ஒரு கேட்காத மேட்டர், இப்ப இந்த பாட்டை கேளுங்க. கேட்டாச்சா,

இது என்ன பாட்டு அப்படின்னு நமக்கு தோணும். இந்த பாட்டு வந்து சலங்கை ஒலி, அதோட சாகர சங்கமம்ல ஒரிஜினலா இந்த பாட்டு அதுல இருந்திருக்கணும். ராஜா சார் ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த படத்துல அதை வைக்க முடியல, சோ விட்டு போச்சு. அதனால நம்ம எல்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே கேசட்ல கேட்டு ரசிச்சிருப்போம், சே இது ஒரு பெரிய பாட்டா வந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ஜமக்கு ஜமக்கு ஜிஞ்சின்னு ஜிஞ்சின்னு எஸ்பிபி பாடுவார்ல, அப்பவே ரொம்ப நல்லா இருக்கும். இதுல என்ன ஒரு சூக்ஷமம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுல வந்து விஸ்வநாத பலுகை அதி விருளத்தேன சினுக்கை அப்படின்னு ஒரு வரி வரும். அப்படின்னா என்னன்னா, விஸ்வநாதன் அவர்களோட கவித்துவமான வரிகள் போன்றது, அப்புறம் மலர்களிலிருந்து வடியும் தேன் போன்றது. எது அப்படின்னா, கின்னரசாணி அப்படி வரலாம், கோதாவரியோட உபநதி அது. அந்த நதி வந்து ஒரு பெண்ணா உருவகப்படுத்தி வர பாடல் தான் அது. அந்த பாட்டுல அவ்வளவு அழகா வரலாம். பச்சனி சேலை பாவடை கட்டி கொண்ட மல்லிலோ கொப்புன பெட்டி வச்சே தொரசாணி அப்படின்னு வரும். அவ்வளவு அழகா தொரசாணின்னா அழகான ராணி மாதிரி வரலாம். கின்னரசாணி, கின்னரசாணி என்கிற கோதாவரியோட உபநதி அவ்வளவு அழகா வரலாம். அதனாலதான் தமிழ்ல வந்து காவிரி மங்கை வந்தாளம்மான்னு அதுக்கு ஈக்குவலன் போட்டாங்க.

0: இதுல இந்த விஸ்வநாத பலுக்கை அப்படின்னா என்ன, விஸ்வநாத சத்யநாராயண காரு அப்படிங்கிறவர் பெரிய கவி, அவருடைய கவித்துவமான வரிகள் மாதிரி அவ்வளவு அழகா வரலாம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னா வேட்டூரி. வேட்டூரி வந்து ரொம்ப ரசிச்சு தன்னோட குருவுக்கு சமர்ப்பணம் பண்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் விஸ்வநாத் காரு, ரெண்டு பேருக்கும் அது சமர்ப்பணம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பேர்பட்ட பாட்டு அவர் விட்டு போச்சுன்னு அப்புறம் அவருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்கார் டைரக்டர் வம்சி. ஐயோ இந்த பாட்டை அப்படி விட்டுறக்கூடாது, நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார்ட்ட சொல்லி விஸ்வநாத் சார்ட்ட பர்மிஷன் கேட்ட அந்த பாட்டை அவர் எடுத்துக்காரு. அதாவது சாகர சங்கமம் 1983 வந்த படம். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சித்தாரால வந்தது. 1984 இது வந்தது. அதுல அந்த நடையில ஒண்ணு வரும், அதி கூச்சுப்புடி நடக்கை அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன, கூச்சுப்புடி டான்ஸ் இல்ல, டான்ஸ் ஆடுற மாதிரி நடந்து வரலாம். அவன் நடையே ஒரு நடனம் மாதிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வருது. அதாவது அழகான ஒரு கிரேஸ்ஃபுல்லான நதி, ஒரு பெண் எப்படி நடந்து வருவாளோ அழகா வருது அப்படிங்கறத சொல்றதுதான். எப்பேற்பட்ட பாட்டு இல்ல, எஸ்பிபி சாரும் எஸ்பி சைலஜாவும் பண்ண பாட்டு இந்த பாட்டு. உங்களோட ஒரு நாலேஜுக்காக இந்த பாட்டு ஒரு நாள் கேட்போமே. திருப்பி அந்த குவிஸ ஒரு முறை கேட்டுருவோமா? இப்ப வரப்போற இந்த பாட்டை கேளுங்க. I know a fat old policeman, he's always on our street. A fat and jolly red-faced man, he really is a treat. He's too kind for a policeman, he's never known to frown. And everybody says he is the happiest man in town. இது ஒரு மேற்கத்திய பாடல், இங்கிலீஷ் பாட்டு. இதுல இன்ஸ்பயர் ஆன தமிழ் பாட்டு என்ன? ஐயோ நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டையும் நம்ம வாழ்வியலையும் பிரிக்கவே முடியாது. என்ன, இது இல்லாம நாம இல்ல அப்படின்னா அதுல வர்றது இல்லாம நம்ம இல்ல. ஐயோ இதுக்கு மேல சொன்னா எனக்கு பாட்டே சொல்லிடுவேன் போல இருக்கு. சரி, அந்த காலத்து பாடல் பாருங்க, எந்த காலத்துல இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங் பண்ணியிருக்காங்க. சரி, அதுதான் தெலுங்குலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. அட்டகாசமான பாட்டு, ஆர்ப்பாட்டமான பாட்டு. இந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு உங்களோட மெசேஜஸ் எல்லாம் தட்டி விடுங்கோ. 9 58 58 00 03. ஓகே, நாம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸோட, அப்புறம் ஒரு ஜாலியான அரட்டையோட, அப்புறம் சூப்பரான என்ட்ரோ கேட்டது பாடலோட சந்திப்போமா? Until then, it's bye from Soumya. நல்ல இசை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1 மணி.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான மதிய வணக்கம். FM Rainbow 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் நேர்ந்து நான் உங்கள் ஆர்ஜே மேஸ்ரீ. 1 மணி ஆயிடுச்சு, லஞ்ச் டைம் வந்தாச்சு, நானும் விளையாடுறதுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன கேமோட நான் உங்களுக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு தமிழ் சார்ந்த விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் வந்து சில குறிப்புகள் கொடுப்பேன், அந்த குறிப்புகளின் வரிசையில் இது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச புலவர்கள் கவிஞர்களோட பேராக தான் இருக்கும். நம்மளுடைய தமிழ் படைப்புகளை கொடுத்த கவிஞர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட

பேரை நான் க்ளூவா கொடுப்பேன், நீங்க அது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதை நம்ம வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணி கூட விளையாடலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கேட்குற க்வெஸ்டனுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் டக்குன்னு ஃபோன் எடுங்க, 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணியும் நான் கேட்குற க்வெஸ்டனுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன்னிணைப்பு என்ன, வெளியூர்லேருந்து கால் பண்ணுறவங்களும் மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து கால் பண்ணுறவங்களும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். சொல்ல சொல்ல கூப்பிட்டாங்களே. வணக்கம், யார்? அட்டன் பண்ண பண்ண கட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, தப்பில்லை, நீங்கள் இன்னும் கால் பண்ணலாம், கால் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான மொதல் கேள்வியோடையே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு ரொம்ப பிரபலமான புகழ்பெற்ற ஒரு கவிஞர், இவர் சடையப்ப வள்ளலனுடைய ஆதரவை பெற்ற கவிஞர். இவர் எழுதின ஒரு காவியம் வந்து, ஒரு காவியம் காப்பியம் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம், ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அதுவும் தமிழில் ரொம்ப ஃபேமஸ். அதுல 6 காண்டங்கள் இருக்கு. இதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். சடையப்ப வள்ளலனுடைய ஆதரவை பெற்ற ஒரு கவிஞர் இவர், புலவர் இவர். இவருடைய காவியம் 6 காண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இதா யோசிக்க முடியுதா? யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த க்ளூ ஆன் த வேல இருக்கு. பாடலை தொடர்ந்து

0: சின்மையே அனுபமா பாடின பாட்டு கேட்டோம் ஏஆர் ரஹ்மானோட இசையில நியூ படத்துக்காக. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில லஞ்ச் டைம் விளையாடிட்டு இருக்கோம். சடையப்ப வளலோட ஆதரவை பெற்ற புலவர் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே எனக்கு எல்லாம் டைப்பிங் டைப்பிங் அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வேற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த க்ளூவா கொடுத்த உடனே நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்திருந்தீங்க. வணக்கம். சந்திரசேகர் திருப்பூர்ல இருந்து. அந்த கவிஞர் யாருன்னு தெரிஞ்சதா? சடையப்ப வள்ளலோர ஆதரவு பெற்றவரு. அவர் எழுதின காவியங்கள்ல ஆண்டு ஆறு காண்டங்கள் இருக்கு. சடையப்ப வள்ளலோடைய ஆதரவை பெற்ற புலவர் அவரு. தெரியல, பரவாயில்ல, தப்பில்லையே, ஒன்னும் தப்பில்லையே. அடுத்தது வணக்கம். சுலோச்சனா, பதில் தெரிஞ்சதுங்களா? கோகிலா, கோகிலாக்கு பதில் தெரிஞ்சதா?
1: கம்பர்,
0: கம்பரா இருக்குமோ? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேரு?
2: பெருமாள்
0: சாமி. உங்களுடைய பதில்
2: கம்பர் மேடம்.
0: கம்பர், ஓகே. கோகிலாவும் பெருமாள் சாமியும் சொன்ன மாதிரி சரியான பதில் கம்பரே தான். சடையப்ப வள்ளலுடைய ஆதரவை பெற்றிருந்தாரு. அவர் எழுதின கம்பராமாயணம் ஆறு காண்டங்களா இருந்தது. வடமொழி இதிகாசத்தை வந்து தமிழ்ல காவியமா படைச்சவர் யாரு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சோம்னா கம்பருடைய பெயர் தான் வரும். அவருடைய பெயர்லயே ராமாயணத்தையும் கம்பராமாயணம் அப்படின்னு நம்ம சொல்றோம்லையே. அதற்கு சரியான பதில் யார் யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அவினாஷி பிரபுதேவி, ஸ்ரீ சாய் வில்லியம் பொள்ளாச்சியிலிருந்து, பிரமிளா சென்னை, கம்பர் தானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் வெள்ளியங்காடிலிருந்து மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், குமார், அசோக்புரம், கோவை, பெருமாள் சாமி, சுமதி. ஓ, கால் பண்ணி சொல்லிட்டாரு, இங்கேயும் மெசேஜ் அமிச்சிட்டாரு, சூப்பர். சண்முகானந்தம் கஜபட்டியிலிருந்து, வெள்ளலூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. மகாதேவன், சடையப்ப வள்ளல் அவர்களை வாழ்த்தி ஆயிரம் பாடல்கள் பாடியவர் கம்பர் தானுங்க அப்படின்னு தடாகம் பகுதியிலிருந்து ஆரிச்சாமி கொடுத்துருக்குறாங்க. விஸ்வம் சொல்லியிருக்கிறாரு, கோணமலை ஆனந்தன், ராமகிருஷ்ணன், கொழும்பங்கொண்டான், ராமணி, முதலி புதூர்ல இருந்து சுதாகர், ஜீவா சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, இத்தனை நேயர்கள் சரியான பதிலோட இணைஞ்சிருந்திருக்கிறீங்க. அடுத்து யாரு? ஓகே, அடுத்த கேள்விக்கு நம்ம போயிருவோமா? லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாரை பத்தி கேட்கலாம், யாரை பத்தி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இவர் வந்து ஒரு சமண சமயத்தை சேர்ந்த புலவர். இந்த புலவர் இவருடைய முக்கியமான காப்பியம் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று. ஐம்பெருங்காப்பியங்கள்ல சமண சமயத்தை சேர்ந்த புலவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சமண சமயத்தை சேர்ந்த புலவர் ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று. இன்னொரு க்ளூ கொடுத்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க, பட் நான் கொடுக்குறேன். இவர் எழுதின காப்பியத்தினுடைய தலைவன் பேரு சீவகன். இதை வச்சு யாரு இந்த கவிஞர் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க.

கேட்ட பாட்டு அன்னியன் படத்திற்காக ஜிவி பிரகாஷ், நக்குல், மெல்வின் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடினது இசை ஹாரிஸ் ஜெயராஜ். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிஷியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். இதுக்கான க்ளூ என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த புலவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர், ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றை இயற்றியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐம்பெருங்காப்பியங்களில் எழுதின சமண சமயத்தை சேர்ந்த புலவர்கள் 2 பேர் இருக்கும்போது, இவர் எழுதின காப்பியத்தினுடைய ஹீரோ தலைவன் யாரு அப்படின்னா சீவகன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு க்ளூவை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய நேர்கள் சரியான பதிலையும் கொடுத்துருக்கிறீங்க. வணக்கம், யாரைங்கிறது பேசுறீங்க?
4: மேடம், கவுந்தமலத்திலிருந்து தமிழ்செல்வன் பேசுறேன்.
3: தமிழ்செல்வன், பதில் தெரிஞ்சுதா?
4: மனோன்மணியம் சுந்தரனார்.
3: மனோன்மணியம் சுந்தரனார், பரவாயில்ல, தப்பு, இருந்தாலும் முயற்சிக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரேங்கிறது பேசுறீங்க? ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து. பதில் தெரிஞ்சுதா? திருத்தக்க தேவர். ஓகே, அவங்களும் முயற்சி செஞ்சிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்,
3: உங்களுக்கு பதில் தெரிஞ்சுதா? யாரேங்கிறது பேசுறீங்க?
5: திருப்பூர்ல இருந்து குமரேசன் பேசுறேன்.
3: சொல்லுங்க. சீவகசிந்தாமணியினுடைய நாயகன், சீவகசிந்தாமணி எழுதினவர் திருத்தக்க தேவர். அதுதான் இன்னைக்கான சரியான பதில். யாரெல்லாம் கரெக்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் ஒரு பெரிய லிஸ்ட். சூப்பர் சூப்பர். குமார் அசோகபுரம், சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியில இருந்து சீவக சிந்தாமணின்னு கொடுத்துட்டாங்க. திருத்தக்க தேவர்னு சொல்லாம பரவாயில்ல, இதுவும் நம்ம சரியான பதிலாக எடுத்துக்கலாம். பிரமிளா சென்னையில இருந்து, பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையம். ஓகே, அடுத்து திருத்தக்க தேவர் அப்படின்னு வெளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ் சொல்லியிருக்கிறாங்க. மகாதேவன் வெள்ளலூர்ல இருந்து, வியநிலங்கோ சாமி செட்டிப்பாளையம், முள்ளக்காடு பாபு தூத்துக்குடியிலிருந்து பதில் கொடுத்துருக்காங்க. சூப்பர். மறுபடியும் அஸ்மத் ஃபாத்திமா ஒட்டஞ்சத்திரத்தில் இல்லை இல்லைங்க, நான் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணால் நீங்கள் படிக்க மாட்டீங்க, அதனால நான் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யார்? அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீசாய். கஷ்டமாக இருக்கு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கேட்குறேன்னு. அம்புஜம் அம்பலவானன், விஎம் சத்திரம் திருநெல்வேலியிலிருந்து சரியான பதிலோடு நினைச்சிருக்காங்க. கூட இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சியிலிருந்து வில்லியம் ரமண முதலிப்புதூர்லேருந்து, தடாகத்திலிருந்து ஆறுசாமி சொல்லியிருக்கிறாரு, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், சீதலை சாத்தனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையே, தவறான பதில். ஓகே, தப்பில்லை. அடுத்து உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்குது. லான்ச் டைம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்களே, அதனால ரொம்ப ஈஸியா கேக்குறேன். சங்க காலத்துல, அதாவது நம்ம சங்க பாடல்கள்ல அதிகமான பாடல்களை பாடியவர் இவர். அடுத்து பார்த்தோம்னா, இவர் எழுதின பாட்டு எல்லாமே குறிஞ்சித்திணை பாட்டாவே இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியம், நம்ம வள்ளல் பாரின்னு சொல்றோம் இல்லையா, பாரி வள்ளலுடைய நெருங்கிய நண்பர், பாரியுடைய மகள்கள் அங்கவை சங்கவை, இவங்க

பேத்திற்கும் திருமணம் செஞ்சு வச்சவர். யார் இவரு? இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்க உங்களுடைய மெசேஜஸ் தட்டி விடலாம்.

பாட்டு கந்தசாமி படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத் உடைய இசையில ரீதா பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் விவேகா. நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். FM Rainbow 103 கோவையில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: லஞ்ச் டைம் விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கான அடுத்த ஒரு கவிஞர் புலவர் என்ன கொடுத்ததுன்னா, சங்ககாலத்தில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு, குறிஞ்சி திணையில் நிறைய பாட்டு பாடியிருக்கிறாரு. இதை விட ரொம்ப ஈஸியான க்ளூ, பாரிவள்ளலோடைய ஃப்ரெண்டு, அவங்க பெண்கள் அங்கவை சங்கவைக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. இதை சொன்ன உடனே நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்குறீங்க. இதுக்கு சரியான பதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். கபிலர் தான் அந்த கவிஞர். அந்த கவிஞர்னுடைய பெயர் கபிலர். கஞ்சப்பட்டியிலேருந்து சண்முகானந்தம், பிரமிளா சென்னையிலேருந்து, அடுத்து அங்கவை சங்கவை கபிலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎன் மில்ஸ்லேருந்து ராஜி ஐயப்பன், கோணமலை ஆனந்தன், ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, பாரிவள்ளலோட ஃப்ரெண்டு யாருங்க, கபிலர் தானுங்க அப்படின்னு மறுபடியும் ஃபாத்திமா ஒட்டஞ்சத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா சண்முகசுந்தரம், ரமண மதிலி புதூர்லேருந்து, மேனகா விஜயகுமார், ரோஹித், அசோகபுரத்துலேருந்து குமார், கபிலர் ஔவையார், ரெண்டு பேருங்க, நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். ஆறுச்சாமி தடாகம், மகாதேவன் வெள்ளலூர், அவரும் கபிலர் ஔவையார்னு சொல்லியிருக்காங்க. ஔவையார் அப்படின்னு இன்னொரு நேயர் தூத்துக்குடியிலேருந்து முள்ளக்காடு பாபு கொடுத்துருக்காங்க. இல்லையே தப்பு, குறிஞ்சி பாட்டுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதை வச்சே நம்ம கபிலர்னு கெஸ் பண்ணிடலாம். ஜெகநாதன் புள்ளக்காட்டு பாளையம், வில்லியம் பொள்ளாச்சியிலிருந்து, திருநெல்வேலி வி எம் சந்திரம், அவங்களும் சரியான பதிலோடு அணிஞ்சிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கொழும்புங்கொண்டான், இவ்வளவு நேயர்கள் சரியாக கொடுத்துருக்குறீங்க எனக்கு இந்நிகழ்ச்சியில். பரவாயில்ல, இவ்வளோ நேயர்கள் கொடுத்ததே ஒரு மாதிரி ஹாப்பி தான்ல. நம்ம அடுத்த ஒரு கவிஞருக்கு டக்கு டக்குன்னு போயிடுவோமா. நம்ம வந்து இதில் நம்ம ஒரு கண்டினியூவேஷனாக வச்சுப்போம். நம்ம வந்து கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கம்பர் வந்து அதில் யுத்தகாண்டம் வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா தமிழில் உத்தரகாண்டம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ராமாயணத்தினுடைய நிறைவு பகுதி, லவகுசகர், லவன் குசன் இவங்களை பற்றிலாம் நிறையா இருக்கும். அந்த உத்தரகாண்டத்தை தமிழில் இவர் தான் எழுதியிருக்காரு. அதை வச்சே நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இவர் வந்து 3 சோழ மன்னர்களுடைய அவை புலவராக இருந்தார். உலா இலக்கியங்களில் ரொம்ப சிறந்து விளங்கினார். யார் இவர் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. உத்தரகாண்டத்தை எழுதியிருக்கிறார். இதை விட ஒரு க்ளூ வேணுமா? டக்கு டக்கு டக்குன்னு ஃபோன் எடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். இது யாராக இருக்கும்?

கேட்ட பாட்டு வர்ணமாயிரம் படத்துக்காக ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில இந்த பாட்டு கேட்டோம். லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கடைசியா ஒரு புலவருக்கான ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். மூன்று சோழ மன்னர்களுடைய அவை புலவராக இருந்திருக்கிறாரு. உலா இலக்கியங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராமாயணத்துல தமிழ்ல உத்தரகாண்டத்தை இவர் எழுதியிருந்தாரு அப்படின்னு சொன்னா நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துக்கிட்டீங்க. ஒட்டக்கூத்தர் தான் இதற்கு சரியான பதில். சண்முகம் கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம் அவர் தான் வந்து இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அடுத்து ரமண முதலி புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா, துளசி நிவேதா பொள்ளாச்சியிலிருந்து கொடுத்துருக்காங்க, துடியலூர்ல இருந்து ஐயப்பன் சுந்தரம், அப்புறமா வால்மீகிங்க அப்படின்னு மகாதேவன் கொடுத்துருக்கிறார் வள்ளலூர்ல. நான் தெளிவா சொன்னேன் தமிழ்ல உத்தரகாண்டத்தை எழுதினவர் அப்படிங்கிறவர். ஓகே, குமார் அசோகபுரத்திலிருந்து, ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து அஸ்மத் ஃபாத்திமா, பிரமிளா சென்னை, ஓகே, மேனகா விஜயகுமார், ரோஹித் நிரஞ்சன், விவேகானந்தன், தேவி சௌமியா, பூபனா கொழுமங்கொண்டான்லருந்து சண்முக சுந்தரம், ரமண முதலி புதூர், வில்லியம் பொள்ளாச்சி, சரண்யா கோயம்புத்தூர், வீரதுரை அரியலூர்லேருந்து, ஒட்டக்கூத்தர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, பேர் கொடுக்கலையே, முன்னாடியே கொடுத்துருக்கிறார், அதனால இப்போ வெறும் ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காரு, முள்ளக்காடு பாபு. அப்புறமா ஜெகநாதன் புலக்காட்டு பழையத்திலிருந்து ஹரிஹரன் அவர் சரியான பதிலோடு நினைச்சிருக்கிறாரு. கோணமலை ஆனந்தன், தடாகம் ஆறுச்சாமி, கம்பராமாயணத்தில் உத்தரகாண்டம் எழுதியவர், ஓகே, அம்புஜம் அம்பலவானன், வி எம் சந்திரம், அவங்களும் பதில் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தாங்க, ஆன்சர்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சிபு சோமஸ்கந்தமூர்த்தி சொல்லியிருக்காரு. அடுத்த தடவை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, சரி ட்ரை பண்ணுவார். அடுத்ததா நிறைவா நிறைவா நிறைவா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய நேயர்கள் நம்மளுக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நிறைய விஷயங்களுக்கெல்லாம் கேட்டோம் இல்லையா, அதனால இந்த தடவை கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டு கூட நானும் பதிலையே கொடுத்துட்றேனே. திருவண்ணாமலைக்கு ரொம்ப தொடர்புடைய ஒரு கவிஞர் இவர், நல்லா யோசிங்க, இப்போ டக்கு டக்குன்னு டைப் பண்ணிங்கன்னா அவங்க பேரை மட்டும் நான் படிச்சிருவேன், ஓகேவா? திருவண்ணாமலைக்கு ரொம்ப தொடர்புடையவர், ஆனால் இவர் எழுதின பாடல்கள் எல்லாமே முருகன் மேலே, முருகன் மேலே ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறாரு, நிறைய சந்த பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி அப்படின்னு சொல்லலாம். டக்கு டக்கு

0: டக்குன்னு அப்படியே டைப்பிங் டைப்பிங்னு வருது. யார் யாரு அப்படிங்கறத பாத்துருவோமா?
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
0: எஸ், யார் அவரு? திருவண்ணாமலைக்கு ரொம்ப தொடர்புடையவர், முருகன் மேல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர் அப்படின்னு நான் கேட்டோடனே டக் டக் டக்னு மெசேஜ் வந்துருச்சு. இவர் தான் திருப்புகழை இயற்றியவர். சோ யாரு? அருணகிரிநாதர். இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் நினைக்கவே இல்லை. யார் யார் சொல்லியிருக்கேங்க? சண்முகானந்தம் கஜப்பட்டியிலிருந்து, அருணகிரிநாதர்னு ஜிஎன் மில்ஸ் ராஜி, அப்புறமா துளசி நிவேதா சொல்லியிருக்காங்க, பிரமிழா சென்னையிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்துச்சா. இவ்வளவு நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி இல்லையா?

கேட்ட பாட்டு பையா படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல ராகுல் நம்பியார் சைந்தவி பாடியிருந்தாங்க. இன்னைக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ ரொம்ப சூப்பராக போச்சு. அந்த அருணகிரிநாதர் அப்படிங்கிற பதில தொடர்ந்து நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. சரண்யா கோயம்புத்தூர்ல இருந்து, துளசி, நிவேதா, பொள்ளாச்சி, அதுக்கப்புறமா சண்முக சுந்தரம் கொடுத்துருக்காங்க, அஸ்மத் ஃபாத்திமா, அவங்க அஞ்சுக்கு எல்லா இன்னைக்கு கேட்டது எல்லாத்துக்குமே சரியான பதிலோட நினைஞ்சிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மகாலட்சுமி கூட ஜனனி பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஹரிஹரன், அதுக்கப்புறமா வீரதுரை, அரியலூர், கோணமலை ஆனந்தன், முள்ளக்காடு, பாபு, விஜயகுமார், எல்லாருமே சரியான பதிலோட நினைச்சிருக்கீங்க. நிறைவா வில்லியம் பொள்ளாச்சி. இதுவரைக்கும் நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நினைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேயர்களே, இனி தொடர்வது செய்திகள்.

ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோளுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மோல்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் மயா சந்துவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் உள்ளிட்டோரையும் குடியரசுத் தலைவர் சந்தித்து பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இறுதிக்கட்டமாக வரும் 23ஆம் தேதி ருமேனியா செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபரை சந்திக்கிறார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோளுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்கத்துடன் வடிவமைக்கப்படும் நமது பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் உலகளாவிய வரவேற்பை பெற்றுள்ளதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இதன் மூலம் நீடித்த வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படுவதுடன் நமது பாரம்பரியம் வலுப்பட்டு பாதுகாக்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் தன்னிகரற்ற தியாகம் மற்றும் வீர தீரத்தை ஒவ்வொரு இந்தியரும் பெருமையுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அன்னாரது 199வது பிறந்தநாளை ஒட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று வரும் கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி உறுப்பினர்களுக்கு பிஜேபி ஆதரவு அளிப்பதாக கூறி காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, இடதுசாரிகள், ஆம் ஆத்மி, உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா பிரிவு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திலிருந்து முதலில் வெளிநடப்பு செய்தனர். இருப்பினும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த பின் அவர்கள் மீண்டும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய சட்ட திருத்த மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆரோக்கிய இந்தியாவை உருவாக்க பொதுமக்கள் சைக்கிள் பயணத்தை தங்களது வாழ்வியல் முறையாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் 82வது ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களின் மூலம் உடற்தகுதி மேம்படுவதோடு எரிபொருள் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முடியும் என்றார். நாடு முழுவதும் உள்ள ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களைச் சேர்ந்த 15,000 மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் இன்று பங்கேற்றனர். இந்தியா தான்சானியா இடையே உயர்கல்வி, திறன் கட்டமைப்பு, சுகாதாரம்

0: செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தான்சானியா அதிபருடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஜான்சிஃபார் வளாகத்தில் செயல்படும் சென்னை ஐஐடி பிரிவு ஆப்பிரிக்காவின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு இந்தியா முன்னுரிமை அளிப்பதை உறுதியுடன் எடுத்துரைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விருதுபட்ட திரைப்பட கலைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் உலக அளவில் சாதனைகளை படைக்க வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த சண்டை பயிற்சியாளர் உட்பட 10 தேசிய விருதுகளை தமிழ் திரையுலகினர் வென்றது பெருமைக்குரியது என்று பாராட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இதனை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சென்னையின் முக்கிய இடங்களில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசு சதுப்பு நில ஆணையம் செயல் இழந்துள்ளதாக கூறிய அவர், நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள காரிஃப் பருவ பயிர்களை விவசாயிகள் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் குறுவை பருவ பயிர்களை வரும் 31 தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது குறித்து எமது செய்தியாளர்,
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். நிதிநேர நெரிசலை தவிர்க்கவும் விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்க பிரிமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் இணையதளம் வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை பதிவு செய்வோரின் வசதிக்காக வட்டாட்சியர், பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் வரும் 31 தேதி வரை சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட பழங்குடியினர், நரிக்குறவ மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 25 தேதி முதல் அடுத்த மாதம் 18 தேதி வரை நடைபெறுகிறது. இது குறித்து எமது செய்தியாளர்,
3: ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியினர் மக்களுக்கு இணைய வழியின் வாயிலாக விண்ணப்பம் செய்து சான்றிதழ் பெறுவதற்கு வரும் 25 தேதி மற்றும் அடுத்த மாதம் 1 தேதி, 8 தேதி, 16 தேதி ஆகிய நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. சிறப்பு முகாமிற்கு வருகை தரும் பொதுமக்கள் பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கிக் கணக்கு நகல், வாடகை ஒப்பந்த பத்திரம் கொண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை கிராமமான இருட்டுப்பாளையத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்துள்ள நிலையில் வன விலங்குகளால் மனித உயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் கரடியை விரட்ட வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பாபநாசம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் அவ்வப்போது வன விலங்குகள் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் கிராமங்களுக்குள் நுழைவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய கரடி ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ளது. அங்கு கோவிலுக்குள் புகுந்த கரடி பூஜை பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் ஓடியுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நடைபெறும் கோடை விழாவின் நிறைவு நாளான இன்று பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்படுவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் வளர்பறை சஷ்டி என்பதாலும் திருச்செந்தூர்

0: முருகனை தரிசனத்திற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி அங்குள்ள நாளி கிணற்றில் குளித்துவிட்டு பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் நியூ ஜெர்சியில் அர்ஜென்டினா இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. 3rd இடத்திற்கான போட்டியில் இங்கிலாந்து பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3rd இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளதால் இன்றைய போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சிந்து ஜப்பானின் எமா குச்சியை 21-17 என்ற நேர்சிற்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கான வானிலை எப்படி இருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், பாலக்காடில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.

0: In cricket, the series deciding third ODI between India and England will be played today at Lord's in London. The match is scheduled to begin at 3:30 p.m. Indian Standard Time. The series is level 1-1. And now, before we end the bulletin, the headlines once again. Government holds all-party meeting ahead of the monsoon session of Parliament. Opposition stages symbolic walkout of invitation to NCPI to the meeting. Parliamentary Affairs Mr. Kiran Rijiju seeks cooperation of all parties for smooth running of Parliament. Flash floods and landslides hit multiple places in Jammu and Kashmir, claiming several lives and damage to property. Rescue operations in full swing, sent assures of all possible assistance. President Draupadi Murmu embarks on three-nation visit to Moldova, North Macedonia and Romania. In badminton, PV Sindhu scripts history, becoming first Indian to win Japan Open, clinches women's singles title defeating Japanese shuttler Akane Yamaguchi. And football fever peaks worldwide as Argentina and Spain gear up for a showdown in FIFA World Cup final tonight. And with that, we end the Midday News.
1: நிலையத்தில் நேரம் 2:15.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிஷியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்று நாம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான மை ஸ்கீம் எனும் தேசிய இணையதளம் குறித்து தெரிந்து கொள்வோம். மத்திய அரசும் மாநில அரசுகளும் மக்களின் நலனுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. ஆனால் எந்த திட்டம் நமக்கு பொருந்தும், அதற்கு எங்கே விண்ணப்பிப்பது என்ற கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் பலர் அந்த வாய்ப்புகளை தவறவிடுகின்றனர். இந்த பிரச்சினைக்கு எளிய தீர்வாக உருவாக்கப்பட்டுள்ளதே மை ஸ்கீம் எனும் தேசிய இணையதளம். இந்த இணையதளம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒரே இடத்தில் தேடி கண்டறிய உதவும் ஒரு தேசிய தளமாகும். ஒவ்வொருவரின் வயது, வருமானம், தொழில், கல்வி, இருப்பிடம் போன்ற அடிப்படை விவரங்களை வைத்து அவர்களுக்கு பொருத்தமான திட்டங்களை பரிந்துரைக்கிறது. பல்வேறு அரசு இணையதளங்களை தனித்தனியாக தேட வேண்டிய அவசியமில்லை. மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள், முதியோர், தொழில் முனைவோர், மாற்றுத்திறனாளிகள், சுயதொழில் செய்பவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கான திட்டங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு திட்டத்திற்கும் யார் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகின்றன, என்ன ஆவணங்கள் தேவை, எவ்வாறு விண்ணப்பிப்பது போன்ற விவரங்களும் தெளிவாக வழங்கப்பட்டுள்ளன. அரசின் நலத்திட்டங்கள் மக்களை எளிதில் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் ஆதரவுடன் இந்த தளம் செயல்பட்டு வருகிறது. அரசு அறிவிக்கும் நலத்திட்டங்கள் உங்களுக்கு பயன்படுமா என்பதை அறிய ஒரு முறை மை ஸ்கீம் இணையதளத்தை பார்வையிடுங்கள். இந்த திட்டம் குறித்த மேலும் சில தகவல்களை தொடரும் பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.

மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான மை ஸ்கீம் திட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். அரசு நலத்திட்டங்கள் குறித்து நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு நான் தகுதியானவரா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். அதற்கான எளிய வழியை வழங்குகிறது மை ஸ்கீம் இணையதளம். இந்த தளத்தில் சில அடிப்படை விவரங்களை மட்டும் பதிவு செய்தால் போதும். உங்கள் வயது, பாலினம், மாநிலம், வருமானம், தொழில் போன்ற தகவல்களின் அடிப்படையில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய அரசு நலத்திட்டங்களின் பட்டியலை அது வழங்குகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு திட்டத்தின் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். தகுதிகள் என்ன, கிடைக்கும் நன்மைகள் என்ன, தேவையான ஆவணங்கள் என்ன, எந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற தகவல்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். கல்வி உதவித்தொகை, தொழில் தொடங்கும் கடன், விவசாய உதவிகள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள்

பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் என நூற்றுக்கணக்கான திட்டங்களை இந்த தளம் ஒருங்கிணைக்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டிய அரசு நலன்களை தகவல் பற்றாக்குறையால் இழக்க வேண்டிய அவசியமில்லை. சரியான தகவல் சரியான நேரத்தில் கிடைத்தால் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பொருத்தமான நலத்திட்டங்களை அறிந்து பயன்பெற மை ஸ்கீன் இணையதளத்தை இன்றே பார்வையிடுங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது மை ஸ்கீம் எனும் தேசிய இணையதளம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.

0: இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கூட.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிபி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ். எங்க போறே? கேக்லியா? நோ ஷேரிங்.
1: ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க மேடம்?
1: நான் கடந்த 2014 பண்ணிட்டு
0: இருக்கேன். என்னென்னலாம் பண்ணுறீங்க உங்கள் இயற்கை விவசாயம்
1: மேடம்? நான் வந்து தென்னை மெயினாக வச்சுருக்கேன். தென்னைக்குள்ளே மஞ்சள் பண்ணுறேன், மஞ்சள் ராகி, காலையில் இருக்கிற இடங்களில் ராகி பண்ணுறேங்க. தென்னைக்குள்ளே மஞ்சள் பண்ணுறேங்க. மஞ்சள் பார்டர்லலாம் கொட்டை முத்து பண்ணுறோம், ராகி பண்ணுறோம், மழை சீசனில் ராகி பண்ணுறோம், கோதுமை சீசன் கொஞ்சம் கோதுமை, இப்போ 2-3 வருஷமாக கோதுமை பண்ணிட்டு இருக்கேன். மஞ்சளுக்குள்ள மிளகா போடுவோம், மஞ்சள் நடுவில் வெங்காயம் பண்ணுவோம்,
0: உடுப்பெயர் மாதிரி பண்ணுறோம்.
1: மஞ்சளுக்குள்ள ஃபர்ஸ்ட் உடுப்பெயரா, தென்னைக்குள்ள மஞ்சள், மஞ்சளுக்குள்ள வெங்காயம், அங்கங்கே ஒரு ஒரு பச்சை மிளகாய் செடி, அந்தந்த பார்டரில் வந்து கொட்டை முத்து, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கொட்டை முத்துனா, இப்போ கொட்டை முத்து எடுத்து நம்ம அப்படியே கொட்டை முத்தாக வித்துற மாட்டோம். அந்த கொட்டை முத்து வந்து நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் அறுவடை டைமில் அதை வந்து வறுத்து இடித்து அதை தண்ணியில் போட்டு காய்ச்சி, அதாவது நம்ம மூதாதையர்கள் பாட்டியெல்லாம் பண்ண மாதிரி ஒரு 10 மணி நேரம் கொதிக்க வச்சோம்னா அதிலிருந்து எண்ணெய் வந்துடுங்க. அந்த எண்ணெய் வந்து நம்ம
0: இது வந்து காலங்காலமாக மூதாதையர்கள் பின்பற்றிட்டு வர ஒரு முறைங்களா?
1: சரிங்க. இது வந்து நம்ம ஒரு 10 மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே அந்த தண்ணிக்கு மேலே எண்ணெய் வந்துடும். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம மறுபடியும் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னா அந்த தண்ணி நம்ம மோக்கிற போது கொஞ்சம் தண்ணி எண்ணெயோட தண்ணி வந்துடும். அந்த தண்ணி வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வேக வைக்கல, அந்த அடுப்பில் வச்சு விறகடுப்பில் வச்சு அடைச்சோம்னா அந்த தண்ணி சுண்டிடும். அது கூட வந்து நம்ம இந்த முறை இளநி உள்ள சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு
0: அது எவ்வளோவுக்கு எவ்வளோ இளநி சேர்த்துவீங்க
1: மேடம்? நான் வந்து இப்போ நான் ஒரு 3-4 கிலோ அந்த மாதிரி போடையில் 1 லிட்டர், அதாவது அந்த முத்து விளையிறத பொறுத்து அந்த எண்ணெய் வருங்க.
0: யூஸ்வல்

0: இப்பெல்லாம் வேற மெத்தட் தானே சொல்றாங்க. இப்ப இருக்கவங்கலாம் இந்த கொட்டை முத்து அப்படியே மிஷின்ல கொடுத்து அரைச்சு அந்த மாதிரி என்ன பண்றாங்க, நீங்க வேற மாதிரி பண்றீங்க இல்லையா?
1: இது வந்து இப்ப இருக்கிறவங்க அவ்வளவு நேரம் வேக வச்சு எரிச்சு செய்யற அளவுக்கு பொறுமையும் இல்ல, அந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அன்னைக்கு அந்த நவீன் இந்த மாதிரி இல்ல, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காது, அதனால அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் கரெக்ட். இதுல வரக்கூடிய எண்ணெயும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிஷின்ல ஒரு ஓட்டரியில கொடுத்து அந்த கொட்டை முத்தா அரைச்சா கூட, அரைச்சி எண்ணெய் எடுத்தா கூட, அதுக்குள்ளயும் 10 லிட்டர் தண்ணி, ஒரு 10 லிட்டருக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுதான் அந்த எண்ணெய் எடுப்பாங்க. ஆனா நம்ம பண்ற மெத்தட் வந்து அந்த காலத்துல பெரியவங்க எப்படி பண்ணாங்களோ, நிறைய தேடி தேடி ஒரு 100 வயசு இருக்கிறவங்க அந்த மாதிரி பெரியவங்களை பார்த்து கேட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சு, விளக்கெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எப்படி நம்ம ஒரு நெய் வேக வச்சோம்னா அதுக்குள்ள கருவேப்பிள்ளை இலை போடுவோம் அல்லது முருங்கை இலை போட்டு எடுப்போம், அது வந்து அதுல இருக்கிற நச்சுத்தன்மை வெளியேறக்குன்னு பெரியவங்க சொல்றாங்க. இப்ப இந்த விளக்கெண்ணெய்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓடக்கல்லும் கொஞ்சம் சின்னமா ஒரு ஓடக்கல்லும் அதுக்குள்ள இழந்த இலை, இழந்த இலையும் போட்டு அதுக்குள்ள இருக்கிற நச்சு முடிவாடு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க.

0: போட்டு எடுப்போம். அது வந்து அதில் இருக்கிற நச்சுத்தன்மை வெளியேறக்குன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த விளக்கெண்ணெய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடக்கல்லும் கொஞ்சம் சின்னமாக ஒரு ஓடக்கல்லும் அதுக்குள்ளே இழந்த இலை இழந்த இலையும் போட்டு அதுக்குள்ளே இருக்கிற நச்சு முடிவாடு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்போ வந்து இளநியும் ஊற்றலாம், இளநியும் ஊற்றி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது தேடி பெரியவங்களை கேட்டு கேட்டு ஒரு நாலஞ்சு ட்ரையல் எடுத்து பார்த்து.
1: இது எப்படி இந்த மெத்தடெல்லாம் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? சுத்தமான ஒரு இயற்கை முறையில் இந்த எண்ணெய் தயாரிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி வந்துச்சு?
0: ஒன்று ஒரு பொருள் விளையுது, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது காட்டில் அது எண்டியூஸ், அதாவது கடைசி மனுஷன் உபயோகம் ஆகிற அளவுக்கு, அதாவது இப்போ நேரம் இப்போ நம்ம ஒரு ஒரு கடையில் கொண்டு போய் அப்படியே விற்கிறது காட்டிலும் அது எண்ணெயை மாற்றி அதை பியூரை மாற்றி கொடுத்தா என்ன அப்படின்னு எனக்கு சிந்திச்சேன். அதனால நம்ம அதை செஞ்சோம். இப்போ நம்ம தோட்டத்தில் என்ன விளைவிச்சாலும் சரி,
1: சரி
0: இப்போ மஞ்சள் விளைவிக்கிறோம், அந்த மஞ்சளை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு மார்க்கெட்டில் விற்றுறது இல்லை. ஏன்னா நம்ம விளைவிக்கிற மெத்தேடே வேறு.
1: எப்படி மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்?
0: என்ன வித்தியாசம்னா நம்மளோட தோட்டமே தாளவாடி மலைப்பகுதியில் இருக்குது.
1: சரி,
0: அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பசுமாட்டை நம்பி அங்கே நான் விவசாயம் பண்ணுறேன். ஒரு உழவன் அப்படிங்கிறவன் உப்புக்கும் உடைக்குமாக மட்டும் வெளியில் போனால் போதும், அவன் அளவில் அவன் அவனோட விளைநிலத்திலேயே அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிந்தனை ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருக்கும். அப்போ நான் போய் இந்த விவசாயத் தொடங்கியில் ஒரு நாலஞ்சு மாடுகள், அதாவது 1999 அந்த நிலம் இருந்தால் கூட, நான் 2014 இதை நான் போய் தொடங்கியில் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கல, நான் இப்படி நினைக்கிறேன். ஒரு 4 பசுமாடு அதனோட வேஸ்ட்டை மட்டும் வச்சு எந்த ரசாயனமும் இல்லாமல் இதை பண்ணணும் அப்படின்னு நான் சிந்திக்கிறேன். அப்படி பண்ணுறபோது எனக்கு அப்போ ஒரு 50 தென்னை மரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மஞ்சளை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா என்னோடய அம்மா கேன்சர் நோயினால் இருந்தாங்க, நான் கேன்சருக்காக ஏதாவது பண்ணணும் என்னோட அறிவுக்கு மஞ்சளை நான் தேர்வு பண்ணேன்.
1: அது ஒரு நல்ல கிருமி நாசினி, ரொம்ப அது
0: நோய் எதிர்ப்பாட்டில் உள்ள அருமையான கிருமி நாசினி மஞ்சள். அப்போ மஞ்சளை வந்து பசுமாட்டு சாணமும் கோமூத்திரமும் மட்டும் வச்சு விளைவிக்கணும்
1: ஓ
0: அப்படின்னு நினச்சோம். இதுக்கு முன்னாடி 1 ஏக்கர் நிலத்தில் ஒரு வாழை போட்டிருந்தாங்க. அந்த வாழையில் வந்து வில்ட் அப்படிங்கிற ஒரு நோய் தாக்கி மேலே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வனமாக இருக்கும், ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கட்டை பூரா வெடிச்சிரும். அந்த அப்போ இவங்க சொன்னாங்க இதுக்கு இதை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி நாட்டு மாட்டோட சாணமும் கோமூத்திரமும் இருந்தால் காப்பாற்ற முடியும்னு சொல்லி முன்னோடி இயற்கை விவசாயியான சத்திவேல் அண்ணா அதை எனக்கு சொல்கிறார்.
1: சரி,
0: அப்போ வந்து நாட்டு மாடு அப்போ தான் வந்து ஜெர்சி மாட்டை விட்டுட்டு நாட்டு மாட்டு பக்கமாக யோசனை பண்ணி நாட்டு மாடுகளை கொண்டு வந்து அந்த மாட்டோட கோமையும் சாணத்தையும் அப்போவே பயோகேஸ் ரெடி பண்ணிவிட்டேன். அதை பயோகேஸ்குள்ளே விட்டு அதுலேருந்து வெளியில் வர வேஸ்ட்டை வந்து மணலில் வடிகட்டி நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்கு கொடுக்குறோம். அந்த வாழை வந்து ஒன்றுக்குமே ஆகாதுன்னு சொன்ன வாழை ஆவரேஜாக ஒரு 10 கிலோ அளவு வெயிட் வந்தது. ஒரு தார் 8 கிலோவும் வந்திருக்கு, ஒரு தார் 15 கிலோவும் வந்திருக்கும்.
1: அதாவது பூச்சி தாக்குன அந்த வாழையும்
0: வைரஸ்
1: அட்டாக்கான அந்த வாழையை நீங்கள் கொடுத்த அந்த பசுமாடு மூத்திரம் அந்த இயற்கை உரத்திலேயே சரி பண்ணியிருக்கீங்க,
0: ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சளுக்கு எல்லா பயிர்களுக்கும் அதை பயன்படுத்துகிறோம். மொத்த தண்ணியில் நம்ம அதை கலந்துறோம். எப்படின்னா ஒரு ஒரு கட்டுத்தரையினுடைய அமைப்பு மாடு கட்டுற ஷெட்டிலிருந்து வெளியில் வரக்கூடிய கோமூத்திரமும் சாணமும் பயோகேஸ்குள்ளே போய் வெளியில் வரும். அதை தொட்டியில் பிடிச்சிரும், அதை மணலில் ஆட்டோமேட்டிக்காக மணலில் வடிகட்டிடுறோம். இது மொத்த தண்ணியில் கலக்கில நம்ம வந்து இதன் மூலமாக என்னென்னலாம் பண்ணாலும் சரி, அதாவது முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், மஞ்சள், இந்த மாதிரி நான் நிறையா விவசாயங்கள் நான் பண்ணி பார்த்துட்டேன். ஒன்று வந்து இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன விவசாயிக்கும், இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு ஒரு முட்டைக்கோசை 90 நாள் எடுக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு 100 நாள் 110 நாள் வேணும். ஆனால் அதே அளவு வெயிட்டும் அதை விட கெட்டியாகவும், சைஸ் கம்மியாக கெட்டியாக, அதாவது அடர்த்தியாக இருக்கும், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், டைமிங் மட்டும் ஒரு 20 நாள் எடுக்கும். அப்போ எல்லா விவசாயத்தையுமே நம்மளால் மருந்து இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு எனக்குள்ள கான்ஃபிடென்ட்டாக ஒரு நம்பிக்கை வந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே,
1: இப்போ நான் வந்து எனக்குள்ளே முன்னாடியே இருந்த கனவா கேன்சர் சார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். மஞ்சளுக்குள்ளே வரேன். இதில் வந்து மஞ்சள் நல்லா வருது, அருமையான ரிசல்ட்டு. சேலம் நாட்டு ரகம் தான் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். 2014 போனேன், 16 மஞ்சளுக்குள்ளே வரேன். இப்போ 26, கிட்டத்தட்ட 10 வருஷமாக மஞ்சள் பண்ணிகிட்ருக்கேன். இந்த முறையில் நான் சொன்ன முறையில் மஞ்சள் விளைய வச்சா எந்த தெளிப்பும் நான் தெளிக்க மாட்டேன் மேலே.
0: ஓகே.
1: எந்த அடியுறமும் மே கொடுக்க மாட்டேன். இந்த மாட்டு சாணத்துலேருந்து போகிறது மட்டுமே. இதில் வந்து மற்றவங்களோட எனக்கு கொஞ்சம் விளைச்சல் குறைவாகும், ஆனால் நோய் தாக்குதல் எதுவுமே வராது. எந்த தெளிப்பான நம்மளுக்கு அவசியமில்லை. இதில் வர மஞ்சளை வந்து நம்ம அங்கேயே வந்து மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணுறோம்.
0: மஞ்சள் பவுடராக பார்த்தீங்க?
1: ஆமாம், வேக வச்சு காய வச்சு அதை வந்து அதில் அங்கேயே பவுட்ரு பண்ணி பேக்கிங் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம ராய் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ராயும் நம்ம வந்து அங்கேயே அதை கிரேடிங் பண்ணி அந்த ரெண்டாவது கிரேடாக, அதாவது சின்னதாக சைஸ் ராய் வரும் இல்லையா, அந்த மாதிரி ராய்க்கு வரும். மஞ்சளுக்குள்ளே துவரையும் பண்ணிடுவோம். அப்போ அந்த துவரையும் வந்து ஃபஸ்ட் கிரேடு நம்மளுக்கு, செகண்ட் கிரேடு வந்து எடுத்து வச்சுருவோம். மக்காசோளம் விளை வைப்போம். இந்த மக்காசோளத்தையும் வந்து ஃபஸ்ட் கிரேடெல்லாம் நம்மளுக்கு, செகண்ட் கிரேடு அப்படி எடுத்து இதையெல்லாம் சேர்த்துட்டு மாட்டுக்கு தீனியாக அரைச்சிரும். இப்போ 1000 கிலோ அரைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் தேங்காயும் வரும். இப்போ தேங்காய் என்ன பண்ணுறோம், தேங்காய் எண்ணெயில் வர புண்ணாக்கையும் இதே மெட்டீரியலில் விளைஞ்ச தேங்காயை, இயற்கையாக விளைஞ்ச தேங்காயை கொப்பரையாக்கி, ஒரு தேங்காய் விழுந்ததுலேருந்து 180 நாளில் கொப்பரையாயிரும்.
0: ஓ,
1: 6 மாதம்
0: அதை அப்படியே விட்டுருவீங்க?
1: அப்படியே
0: தேங்காயை அதுவாக நேச்சுரலாக விழுந்து நேச்சுரலாக இது பண்ணலாம்.
1: ஆமாம், ஆமாம். ரோடோர பகுதியில் இருக்கிறது மட்டும் நம்ம போடணும், பறிக்கணும். ஏன்னா ரோட்டில் போகிறவங்க எடுத்துருவாங்க. தேங்காய் விழுந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டோம்னா ஒரு 180 நாளில் அது கொப்பரையாயிரும்.
0: ஓ,
1: தண்ணியும் சேர்ந்து அதுக்குள்ளேயே சுண்டிடும் இல்லையா, அப்போ அந்த எண்ணெயினோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காயை நம்ம எண்ணெய் ஆட்டிடுவோம். எண்ணெய் ஆட்டி அதனோட எண்ணெயை நம்ம சேல் பண்ணிடுவோம். புண்ணாக்க மாட்டுக்கு வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் புண்ணாக்கு அந்த சமயங்களில் வந்து தானியத்தினோட செகண்ட் கிரேடு, ஃபர்ஸ்ட் கிரேடு நம்மளுக்கு செகண்ட் கிரேடு. இதெல்லாம் வந்து அரைச்சோம்னா 1000 கிலோ வருதுன்னா, 1000 கிலோக்கு 1 கிலோக்கு 25 கிராம் மஞ்சள் தூள்.
0: சரி, நீங்கள் அதுவும் உங்களோடதுலேயே மஞ்சள்?
1: ஆமாம், எங்களோட மஞ்சள்லேயே அரைச்சி 1 கிலோக்கு 10 கிராம் கடுக்கை போட்டு கலந்துருவோம். கலந்து இதை நம்ம மாட்டுக்கு வருஷத்தில் மாடுகளோட எண்ணிக்கையை பொறுத்து 3 முறை அல்லது 4 முறை செய்ய வேண்டி வரும். அப்படி செஞ்சு நம்ம மாட்டுக்கு குடிக்கல, என்னோட மாட்டுக்கு ஊர் உலகத்தில் எல்லாத்துக்கும் நோய் வரும். அந்த வாய்ச்சப்பை வரும்,
0: கால்ச்சப்பை வரும், எல்லாமே வருது,
1: நோய் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம மாட்டுக்கு அந்த மாதிரி எந்த வியாதியும் வராது.
0: இது வரைக்கும் வந்தது?
1: வராது, வந்ததில்லை,
0: வந்ததில்லை.
1: ஏன்னா நாங்கள் வந்து மாட்டுக்கு மருத்துவர் வராரு அப்படின்னா அது சினை ஊசி போடுறதுக்காகவா இருக்கும்.
0: அதுக்கு கூட
1: மட்டும்தான், அது கூட இப்போ நான் ஒரு காலை வளர்த்திட்டு இருக்கேன். என்னெல்லாம் லேடிஸாக பொம்பளையாளுங்களா
0: வச்சிருக்கிறனால
1: கொஞ்சம் பயம் காலை வளர்க்குறக்கு. இப்போ 2 காலை இருக்கு, அது மாதிரி வச்சுருக்கேங்க. இப்போ மஞ்சளையும் பவுடரை தான் கொடுப்போம். அங்கேயே 10 HP லைன்

0: வாங்கியிருக்கோம், ஒரு சின்ன தொழிற்சாலை அங்கே வச்சுருக்கோம். மஞ்சளையும் பவுடர் ஆக்கிடுவோம், ராயும் பவுடர் ஆக்கிடுவோம். சிலர் வந்து குழந்தைங்களுக்காக ராயா கேட்பாங்க, அவங்களுக்கு ராயா கொடுப்போம். மஞ்சளும் கோயிலுக்கு அப்படின்னு கேட்டால் மட்டுமே மஞ்சள் வந்து நைஸாக அரைப்போம். கோயில் சாமியோட முகலங்காரத்துக்குன்னு சொல்லி கேட்டால் தான் நைஸாக அரைப்போம், இல்லைன்னா நாங்கள் அதை வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ரஃபாக தான் அரைப்போம்.
1: ஏன்னா நம்ம வீட்டு உபயோகத்துக்கெல்லாம் கொஞ்சம் ரஃபாக தான் அரைப்பீங்க.
0: அது ஏன் அப்படி ரஃபாக அரைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் வந்து ரொம்ப நைஸ் அரைக்கல, ரொம்ப சூடாகிற போது நம்ம கண்ணு முன்னாடி அந்த மஞ்சள் இருக்கிற குர்க்குமின் எக்ஸ்ட்ராக்கு ஆவி ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சுடு சுட அப்படியே துணி மேல அப்படியே ஆவிய போகும். அதனால நம்ம வந்து அதைய
1: அந்த சத்து இல்லாம போயிடும்.
0: ஆமா, அந்த ஆயில் கண்டென்ட் போயிடும். அதனால கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ரப்பா தான் இருப்போம். இப்ப நம்ம மஞ்சள் நீங்க ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு ஒரு சில்வர் டப்பால அடைச்சு வச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது அப்படியே அந்த மூடியில அந்த ஆயில் படியும் லேசா.
1: அது வந்து அந்த இயற்கையில வளர்ந்தா தான் அந்த மாதிரி வரும்.
0: எல்லா மஞ்சள்லயும்
1: ரசாயனம் அடிச்சா அந்த மாதிரி
0: இல்ல, ரசாயன மஞ்சள்லயும் வரும், இயற்கை மஞ்சள்லயும் வரும். அந்த குர்க்குமின் ஆயில்ங்கிறது எல்லா மஞ்சள்லயும் வரும், இருக்கும், எல்லாம் இருக்காது. ரசாயன இயற்கையில தான் இருக்குது, ரசாயனத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நம்ம அரைக்கிற போது ரொம்ப சூடா அரைச்சோம்னா நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே அது ஆவிய போகும். அதனால நம்ம சூடு கம்மியா அரைப்போம்.

0: கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே,
1: அது ரசாயன உணவு பத்தி நாம நிறைய பேசணும். அது வந்து ஒவ்வொரு அம்மாக்களுக்கு உண்டான பங்கு. அது நம்ம குழந்தை என்ன ஸ்கூல்ல படிக்குது அப்படிங்கறத விட, ஆனா நம்ம குழந்தைக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்கறோம் அப்படின்னு பாக்குறது என்னை பொறுத்தவரையில் தாய்மார்களுடைய மிகப்பெரிய பங்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா அது அவசியமான ஒண்ணுதான். ஆனா நம்ம இப்ப இருக்கிற சமூகத்துல அதை அப்படி பிரிச்சு பார்க்க முடியலையே. நிறைய ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் எல்லாமே வருது. அதில் உங்களுக்கு மருந்தடிக்காமல் வரதே இல்லை. அதை நம்ம கண்டுபிடிச்சி வாங்கி தான் சாப்பிடணும், இல்லை அந்த மாதிரி நிலைமை இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். டெய்லி வேஜஸ் மாதிரி இருக்கிற மக்கள் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்களா? கண்டுபிடிச்சி தேடி வாங்கி
1: பழங்களை இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய பார்சல் சர்வீஸ் வந்துருச்சு. அடுத்து நிறைய டோர் டெலிவரியே கொண்டு வந்து வீட்லேயே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துருச்சு. அப்போ எல்லா பெண்களுக்கு உண்டான பங்கு நான் எதை சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து முந்தி காலத்தில் ஒரு ஆண் பெண் இருவரும் சேர்ந்து விவசாயம் பண்ணால் எனக்கு கிட்டத்தட்ட 54 வயசாகுது 55 வயசாகுது. எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கல, இப்போ என்னோடய பெற்றோர்கள் விவசாயம் குடும்பம் சார்ந்தவங்க தான். இப்போ வந்து பெண்களுக்கு விவசாயத்தில் முக்கிய பங்கு இருந்துச்சு. அப்போ இவ்வளவு தொழில் இல்லை, பங்கு இருந்துச்சு. அப்போ ரசாயனம் இல்லாத உணவு தான் கிடைச்சது. மாட்டு சாணம் கோமூத்திரத்தை வச்சு தான், அன்னைக்கு வந்து இந்த மாதிரி கூட கிடையாது. அப்படியே குப்பையில் கொட்டி வைப்பாங்க, எடுத்து காட்டில்
0: ஒரு இடத்துல அப்படியே குமிச்சு வச்சிருவாங்க. அந்த இடத்துல அப்படியே அதுவே உருவாகிரும்னு நினைக்கிறேன்.
1: அந்த இடத்துல அங்கேயே ஆமாங்க, அங்கேயே வந்து நல்ல 1 வருஷம் மக்கி போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து காட்டில் போட்டாங்க. யாரும் அந்த காலத்துல பஞ்சகாவியமோ மீனமிலும்
0: பண்ணல.
1: ஆனால் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பெரும்பாலான எல்லாருமே படித்து வெளியில் வேறு வேறு வேலை போயிட்டாங்க. விவசாயம் ஒரு சிலர் மட்டுமே பார்க்குறாங்க. அதில் வந்து இப்போ கலையை கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்காக கலைக்குள்ளே அப்படி இப்படி போக வேண்டியிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ் இருக்குது, இதுக்கு ஒரு 1000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணால் அந்த 1000 ரூபா தான் விற்க முடியும், சரிதானே? அதை பார்க்குறக்கு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். ஒரு செப்பல் வேணும்னா ஒரு கடைக்கு போகிறோம். அவங்க கம்ப்யூட்டர் சொன்ன ரேட்டை நம்ம கொடுத்து வாங்குறோம். இதுக்கெல்லாம் கவனம் செலுத்த முடிஞ்ச நம்மளோட உணவு எவ்வளோ முக்கியம், நம்ம உணவு எவ்வளோ முக்கியம். ஒரு உழவனை கண்டுபிடிச்சி தேடி, ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு வருஷம் வந்து நான் 10 கிலோ துவர வேணும், 5 கிலோ பச்சை பயிர் வேணும், 5 கிலோ எனக்கு உளுந்து தேவைப்படுது, இந்த மாதிரி எங்களுக்கு பயிர் பண்ணி கொடுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் 10 பேர் இருக்கும், எங்களுக்கு 100 கிலோ தவிர அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கும் அந்த உழவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, நஞ்சில்லாத உணவு வேணும்னா தாய்மார்களோட பங்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா
1: கண்டிப்பா. நீங்க உழவர்களை சந்திச்சு அந்த மாதிரி வாங்கில உங்களுக்கு பார்சலாவோ அல்லது அவங்களே நிறைய பேர் எடுக்கிற மாதிரி இருந்தால் டெலிவரியோ கொடுத்தா கூட இப்போ நஞ்சில்லாத உணவு உங்களுக்கும் கிடைக்கும். அதே சமயத்தில் உழவர்களும்
0: அவங்களுக்கு ஒரு வருமானம்
1: வரும். ஏன்னா நீங்கள் எல்லா தொழில் மாதிரி உழவு தொழில பண்ண முடியாது. 50% விளைஞ்ச ஒரு வாழை 50% வளர்ந்துருச்சு, தார் விட போகுது அப்படிங்கிற நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு இயற்கை சீற்றத்தால்
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: வாழை அப்படியே முறிஞ்சிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 7 இருந்து ஸ்டார்ட் பண்ணும்.
0: கரெக்ட்.
1: ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அணைக்க ஒரு மாதத்துலேயோ 10 நாள்லேயோ எடுக்க முடியாது. திரும்பி அதே 7 டைமுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணும். அப்போ வந்து அந்த உழவனோட நிலை அப்படியே இருக்கிறதுக்கு, இப்போ உங்களை மாதிரி தாய்மார்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணினால், எல்லா பெண்களும் எல்லா பெண்களுக்கும் இந்த பங்கு இருக்கு. உங்களுக்கு நல்ல உணவும் கிடைக்கும், உழவர்களுடைய நிலைமையும் மேல வரும் உயரும்.
0: ஓகே, ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களுடைய அனுபவங்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் உங்களை மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துது. நன்றிம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: இதுவரை ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார், நிகழ்ச்சி தொகுப்பு கே லட்சுமி பிரியா.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. தேவலா, சிவகங்கா, சின்னக்கல்லாறு, ஆற்காடு, நடுவட்டம், வந்தலூர், வளத்தி ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.1°C, கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.8°C வெப்பநிலை பதிவானது. இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும், உள் தமிழகம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3°C அதிகமாகவும் நிலவக்கூடும். வட தமிழக கடற்கரையை ஒட்டிய கீழ்மட்ட வளிமண்டலத்தில் வலுக்குறைந்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழகத்தின் மேற்பகுதியில் 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திலிருந்த மேல்மட்ட காற்று சுழற்சி தற்போது பலவீனமடைந்து அதன் தாக்கம் குறைந்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் வடகடலோரப் பகுதியில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் 64 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 21°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 13°C ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 31.3°C குறைந்தபட்சமாக 25.4°C வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: விக்சித் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
1: குடிமகனுக்கான எளிய அணுகுமுறைகள்.
0: காலனித்துவ சட்டம் மாற்றவும் நீதிக்காகவும் 3 குற்றவியல் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன.
1: பொது தேர்வு சட்டம் மூலம் வினாத்தாள்கள் பாதுகாக்கப்படுவதோடு பணி அமர்த்துவதில் வெளிப்படைத்தன்மையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
0: ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அதிகாரிகளின் குடும்பங்களின் நலனுக்காக ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது.
1: அவசர மேலாண்மைக்காக தேசிய தரவித்தளம் மற்றும் கிராம நிர்வாகத்திற்கான 2 ஜியோ போர்ட்டல்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 15,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
0: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
0: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
0: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: மூன்று மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் குமரன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேகாவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா தற்போது இந்தோனேஷியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆண்டம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோகைன் தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 மணியளவில் நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது. உழுதோடும்

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன், கோவை.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 3,00,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: நேரில் அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில் அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை கேளுங்க. வழக்கம் போல தொடர்ந்து நீங்க வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வர வேணாம், ஒரு 4-5 கழிச்சு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம் அப்படின்றதான். புதிய நேர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நீண்ட நாட்களாக தொடர்பு கொள்ளாத நேர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். 0-4-2-2 அப்படின்ற முன்னிணைப்பினோட 2-3-1-2-103 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லைனா 2-3-1-6-312 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. இன்னொரு நம்பர் கூட இருக்குது, 2-3-1-7-0-46 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாங்க. 9-5-8-5-8-0-0-103 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கங்க.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: சார், தூத்துக்குடி ஆலந்திலிருந்து சென்டோ பேசுகிறேன் சார்.
3: ஓகே, தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறீங்களா?
4: ஆமாம் சார்.
3: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
4: சார், காக்கும் கரங்கள் படத்துல இருந்து நியாயுரி என்பது பெண்ணாக அந்த தாங்க போடுங்க.
3: ஓகேங்க, கேட்டுருவாங்க.
4: ஓகே சார்.

0: கிராமபோனும் 103 நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 3:08 ஆயிட்டு இருக்குங்க. வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்ல முதன்மா லோகநாதன்.
0: லோகநாதன் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: அணியம் பண்ணுங்க, இருந்துங்க, தாயிடம் நான் இல்லை.
0: ஓகேங்க, கேட்டுக்கோங்க.
2: தாயின்

Right.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமஃபோனும் 103 நேயர்களோட விருப்ப பாடல்கள் 1950 1969 வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகேங்க, உங்க பேருங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: அனுப்புறவளை சாந்தப்பன்.
1: சாந்தப்பன், ஓகேங்க, கேட்டுடலாங்க.

0: தெரிஞ்சு பாருங்க வாட்ஸ்அப் முகநூல், அதே மாதிரி டைரக்டா கால் பண்ணியும் கேட்கலாம். முகநூல் வாயிலாக உங்களோட விருப்ப பாடல்களை கேட்க ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஸ்பெல்லிங்கை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட முகநூல் பக்கத்தில் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் கிராமஃபோன் 103 இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட்டில் உங்களோட பாடல்கள் என்ன அப்படின்றத எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகே, டைரெக்டாக கால் பண்ணி பேசணும்னா 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட எஸ்டடி நம்பர், இதுக்கப்புறமா 23 16 312 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இணைப்பு கிடைக்கலனா 23 12 103 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லைனா இன்னொரு நம்பர் கூட இருக்குது, 23 17 046 அப்படின்ற நம்பருக்கு. வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழையம் அக்பர்.
0: அக்பர் சொல்லுங்கள், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: எனக்கு இரும்புத்திரை படத்துலேருந்து கையில் வாங்கினா பையில போடலாம்.
0: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிரபாகரன் மகாலட்சுமி நகர் பல்லடத்துலேருந்து பாசமலர் படத்துலேருந்து பாட்டு ஒன்று கேட்டேன், அந்த பாட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க.

0: 3:30 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டுட்டு இருக்கீங்க. கிராமஃபோன் 103 நிகழ்ச்சியில் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள்ல இருந்து பாட்டு. ஆக்சுவலி கேட்ட இந்த பாட்டு தான் வந்து நம்மளோட பண்பலையில ஒளிபரப்பான முதல் பாடல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எஃப்எம் கோபால் கூலிப்பாளையம் ரோடு திருப்பூர்ல இருந்து அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க அங்கமுத்து, என்ன பாட்டு கேக்கலாங்க?
1: பாகத்திருவள் படத்தை சார்.
0: ஆ,
1: நாளைய பூ மூடி சந்த படம்
0: கேட்டலாங்க.

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 3,00,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: அந்தந்த பகுதியில் சில நெல் ரகங்கள் நல்லா வருது. சில நெல் ரகங்கள் வெளியிலிருந்து கொண்டு வர நெல் ரகங்களை நம்ம இங்கே பயிர் பண்ணும்போது அதுக்கு பண்டுதங்கள் பயிற்சிகள் நம்ம கொஞ்சம் பராமரிப்புலாம் கொஞ்சம் அதிக தேவைப்படுது. அப்படி இல்லாமல் நாம் இங்கே இருக்கக்கூடிய நெல் ரகங்களை நம்ம சாதாரணமாக விளைய வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரகங்களை தான் நம்ம வட்டார ரகங்கள்னு சொல்கிறோம்.
2: மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி முன்னோடி விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
4: கிராமஃபோன் 103 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 3:38 ஆயிட்டு இருக்குங்க. வணக்கங்க சாமண்டிபுரங்களா? குமுதா சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க? ஏன் ரொம்ப சோகமா பேசுறீங்க, என்னாச்சு? நல்லா தான் பேசுறீங்களா? சரிங்க, ஓகே. படகோட்டி படத்துல இருந்து பாட்டு வேணும் இல்லைங்களா, கேட்டுடலாங்க.

0: நீங்களே கேட்ட அந்த பாட்டு துலாபாரம் படத்திலிருந்து கேட்டிருந்தாரு. இளங்கோவர்கள் சேரன் மாநகர்லேருந்து வாட்ஸ்அப் வாயிலாக இந்த பாட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம். 9585800103 அப்படி நம்பருக்கு அமைச்சுடுங்க. இல்லை டிரெக்டாக கால் பண்ணி எங்கள் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2312103 இல்லைனா 2316312 இன்னொரு எண் கூட இருக்குது 2317046 அப்படின் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆகாஷவாணி 103FM கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராமஃபோனும் 103.
1: பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
0: இன்று மாலை 4 திருவையாறு நாதயோகி நாடகம், சென்னை அஞ்சல். கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில அடுத்த காலர் வணக்கம்.
3: என்ன
0: பாட்டு கேட்கலாம்
3: சார்? எனக்கு புதிய பூமியிலிருந்து விழியே விழியே
4: விழியே உனக்கு என்ன வேலை, விருந்துக்கு வரவா

கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 3:52 ஆயிட்டிருக்கு. வணக்கங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் கட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாமல் இணைப்பில் இணைந்திருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ரெக்வஸ்ட். சரிங்களா. ஓகே, அடுத்த பாட்டு கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் வாயில் ஆர்எஸ்புரத்துலேருந்து முத்துலட்சுமி சோகன் கேட்டிருக்காங்க, மணாலனே மங்கையின் பாக்கியம் அந்த படத்துலேருந்து அழைக்காதே அப்படின்ற சாங் எங்களுக்காக ப்ளே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், உங்களுக்காக பாட்டுங்க.

0: சுபுவான பாட்டு கேட்டோம், அழிக்காதே அப்படின்னு நாங்கள் சொல்லலைங்க, கண்டிப்பாக அழையுங்க, ஆனால் நிறைய பேர் அழிச்சிட்டு கட் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஸோ அப்புறம் அழிக்காதேன்னு தான் சொல்ல முடியும் போல. ஓகே, நிறைவான பாட்டு யார் கேட்குறாங்க? கிராமஃபோனும் 103 எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்ருக்கீங்க, 3:56. வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பல்லடத்திலிருந்து சரிதா பேசுறேன் சார்.
0: பல்லடம் சரிதா, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பராசக்தி இருந்து ஒரு பெண்ணின் மனதை சொல்றேன்.
0: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி இதுவரைக்கும் கேட்டீங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நாளை பிற்பகல் 3 நான் 3:30 வரையிலும் நீங்கள் கேட்கலாம். நேர்களே, மனதோடு ரெயின்போ இன்றைக்கி ராத்திரி 10 க்ளோரிஸான 80 சாங்ஸை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதே அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ 103. இன்னும் சில நொடிகளில் 4 திருவையாறு நாதயோகி நாடகம் சென்னை ஏஞ்சல் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட இணைஞ்சிருந்தது உங்கள் ஆஜே உதயன்.

0: み。
1: お
2: ハラハラマニ
3: நமோ நமக. திருவையாறு பஞ்சாம தீட்சிதர் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சௌக்கியமா?
4: யாரு? திருவையாறு பஞ்சாமியா? என்னது இந்த பக்கமே காண்றதில்ல, ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்போ வந்தேள்? எல்லாரும் சௌக்கியமா?
3: ஆமா, போதுக்கும் பாட்டுக்கும் சரியா இருக்கு. நேத்திக்கு தஞ்சாவூர் மகாராஜாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்களை பத்தியும் தியாகராஜையும் ரொம்ப விசாரிச்சா.
4: அப்படியா?
3: மகாராஜா உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா? கட்டாயமா உடனே வந்து உங்களை பார்க்க சொன்னார். இன்னைக்கே நீங்க தஞ்சாவூர் போய் மகாராஜாவை பார்த்துட்டா நல்லதுன்னு நேக்கு தோன்றது. அப்போ நான் வரட்டுமா?
4: இன்னைக்கே கட்டாயமா போய் பார்த்து விடுறேன். இதை விட வேற எந்த வேலை முக்கியம் இல்லையே.
3: ஆமாமா.
4: என்ன இப்படியே புறப்படுறீங்களா? ஆத்துக்கு வந்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும்.
3: இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அப்புறம் வர முடியாம போயிடுமோன்னு தான் நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவசர வேலை இருக்கு, மன்னிக்கணும். தஞ்சாவூர்ல இன்னைக்கு சாயங்காலமா சந்திக்கலாமே. நான் புறப்படுறேன்.
4: அவசியமா இன்னைக்கு சாயங்காலம் பெரிய கோயில சந்திக்கலாம். போயிட்டு வாங்கோ.

0: மகாராஜா, திருவாரூர் ராமபிரம சுவாமிகள் வந்திருக்கிறார்.
1: அப்படியா, ராமபிரம சுவாமிகளா? உடனே வரச்சொல்.
2: நமஸ்காரம் மகாராஜா.
1: வர வேண்டும், வர வேண்டும். வாருங்கள் சுவாமிகளே. ஏன் தியாகராஜனை அழைத்துக் கொண்டு வரவில்லையா?
2: அவனுக்கு வயிற்று வலி.
1: அப்படியா, இப்போ எப்படி இருக்கிறது? அரண்மனை வைத்தியரை உடனே அனுப்பட்டுமா?
2: இல்லை மகாராஜா, நான் தங்களை பார்க்க புறப்பட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு சாது வந்து தியாகராஜனை ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்து விட்டு போனார். அவர் ஹிமாச்சலத்திலிருந்து வருவதாக சொன்னார்.
1: அப்படியா சுவாமிகளே, நீங்களும் தியாகராஜன் ரொம்பவும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். சாட்சாத் திருவாரூர் தியாகேசனைதான் சாதுவாக வந்திருக்கிறார். சரி, விஸ்வநாத சாஸ்திரி, ராமசாமி தீட்சிதர், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்களா?
2: எல்லோரும் சௌக்கியம் மகாராஜா. விஸ்வநாத சாஸ்திரிகள் கூட மகாராஜாவை பார்க்க இன்னைக்கே வரணும்னு சொன்னார்.
1: ஓ, ஸ்ரீ காமாட்சி கோயில் விஷயமாக பேச வருவார் என்று கருதுகிறேன். வரட்டும், வரட்டும். சுவாமிகளே, இந்த வருடம் ராமநவமி உற்சவத்தை வழக்கம் போல பிரமாதமாக நடத்த வேண்டும்.
2: அப்படியே மகாராஜா.
1: உங்களோடு சேர்ந்து இந்த வருடம் தியாகராஜனும் ராமாயண சோகங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன்.
2: மகாராஜா உத்தரவு எப்படியோ அப்படியே நடக்கட்டும்.
1: ஓ, ஒரு முக்கியமான விஷயம்
2: சொல்லுங்கள்.
1: கொஞ்சம் அருகில் வாருங்கள். நீங்கள் எல்லாம் எங்கள் வம்சத்துக்கே வழிகாட்ட பெரியவர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. தியாகராஜனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தியாகராஜன்

0: அனுகிரகம் பண்ணின தெய்வம் திருவாரூர் தியாகேசன் இப்போது திருவையார் பஞ்சநதீஸ்வரர் பகவான் கிட்ட உங்கள் குடும்பத்தை ஒப்படைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?
1: மகாராஜா போடும் புதிரை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லையே.
0: இது தங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் குடும்பத்தை அப்படியே திருவையாற்றுக்கு மாறிவிட வேண்டும் என்று திருவாரூர் தியாகேசன் முடிவு செய்து என் மனசிலே புகுந்து உங்களுக்கு திருவையாற்றை ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் கொடுத்து விட வேண்டும் என்று உத்தரவு போட்டு விட்டார். பகவான் உத்தரவை மீற முடியுமா? நானும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆகவே உங்களுக்கு ஒரு வீடும் நிலமும் மானியமாக எழுதி வைத்து விட்டேன். சரிதானா?
1: எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திருவாரூரில் இருந்து திருவையாற்றுக்க எப்படி மகாராஜா? நல்லா தெரிஞ்ச ஊர்லயே காலட்சேபம் பண்றது கஷ்டமாயிருக்கு. வெளியூர்ல புதுசா கொடுத்து நான் நடத்துறது, அதுவும் இந்த வயசுல, யோசிக்கவே முடியவில்லையே மகாராஜா.
0: சுவாமிகளே, ஆனந்தமான காவேரி ஸ்நானம், தர்மாம்பாள் சமேத பஞ்ச நதீஸ்வரர் தரிசனம், தியாகராஜனுக்கு வேத பாடசாலை, ஆகா, சங்கீத சிக்ஷைக்கோ ரொம்ப உத்தமமான ஸ்தலம் திருவையார் ஸ்தலம். இப்போது உங்களுக்கு சம்மதம் தானே?
1: தெய்வத்தோடு உத்தரவுன்னு மகாராஜா சொல்றேன். எனக்கு தெய்வமே மகாராஜா தான். திருவாரூர் தியாகேசன் என்னை திருவாரூர்ல இருந்து போக சொல்றாரு தெரியலே.
0: சுவாமிகளே, ஏன் கண் கலங்க வேண்டும்? கலங்காதீர்கள். நீங்கள் திருவையாற்றுக்கு வர வேண்டும் என்பது பகவானோட சங்கல்பம். நிச்சயமாக இது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளுக்கும் இந்த அரண்மனை பொறுப்பேற்றுக் கொள்கிறது. இதைவிட வேறு உங்களுக்கு என்ன வேண்டும் சுவாமிகளே, சொல்லுங்க.
1: மகாராஜாவோட உதார குணத்துக்கும் இந்த ஏழையோட குடும்பத்தை மேல எடுத்துருக்கிற அக்கறைக்கும் நான் சரின்னு சொல்றதுதான் நான் செலுத்துற நன்றி கடன் நினைக்கிறேன். நமஸ்காரம் மகாராஜா, நான் போயிட்டு வரேன்.
0: நல்லது, சென்று வாருங்கள், சந்தோஷமாக சென்று வாருங்கள்.
2: நமோ நமஹ. யாரு? பஞ்சாமி தீட்சிதர் தானே?
3: நமஸ்காரம். யாரு? திருவாரூர் சாஸ்திரிகளா?
2: ஆமா.
3: என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, கனமான சரீரம் இப்படி மெலிஞ்சு போயிடுத்த.
2: கண்ணு சரியா தெரியல. நமக்கு மீறின சக்தி நமக்கு தெரியாமலேயே ரொம்ப வேகமா செயல்படுறது. அது என்னன்னு தெரியுமோ?
3: சொல்லுமே காணோம்.
2: அதுதான் காலம். மூச்சு கூட பிடிச்சுன்னு உட்காந்துடுற, ஆனா இந்த காலத்தை பிடிக்க முடிக்கிறதா பார்த்தல.
3: ரொம்ப சரியா சொன்னே. இன்னைக்கு தான் நடந்தது போல இருக்கு. ராமபிரம்மன் சுவாமிகள் தியாகராஜன் அழைச்சிட்டு அந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் நொடியா பறந்தெடுத்து பார்த்தேளா.
2: ஆமாமா, ராமபிரம்ம சுவாமிகள் தியாகராஜன் எல்லாரும் சௌக்கியம் தானே?
3: பரம சௌக்கியம். தியாகராஜன் குருகுலத்துல வேதாத்தியனம் கத்துண்டுட்டான். மகாவித்வான் சுண்டி வெங்கட்ரமண பாகவதத்த சாஸ்திரோக்தமா சங்கீத வித்தியை கத்துண்டு இன்னைக்கு பக்தி ரசத்தோட தியாகராஜனே சாகித்யம் எழுதுறான்.
2: அப்படியா?
3: ஊர் பூரா தியாகராஜனை பத்தி தான் பேச்சு. என்ன குருபக்தி, என்ன ராமபக்தி. நீங்க வர்றபோது ஒரு சாகித்யம் பாடிட்டு இருந்தேனே, நான் பாடினது தியாகராஜனே எழுதின கிருதி. என்ன?
2: அப்படியா? இப்பவே அவசியம் போய் நான் அவளை என்ன பார்த்துட்டு வரணும். அவ வீட்டு விலாசம் தரேடா.
3: நேரா திருமஞ்சன வீதிக்கு போங்க, யார கேட்டாலும் சொல்லுவான்.
2: சரி, அப்போ நான் வரட்டுமா?
3: போயிட்டு வாங்க.

0: யார் அங்கே? ராமபிரம்மம் சுவாமிகள் இப்போது வருவார்கள், அவர்களை காக்க வைக்காமல் உடனே அழைத்து வாருங்கள்.
1: உத்தரவு மகாராஜா.

0: நமஸ்காரம் மகாராஜா.
1: வாருங்கள் வாருங்கள். எல்லோரும் சௌக்கியந்தானே?
0: எல்லோரும் சௌக்கியம் மகாராஜா.
1: தியாகராஜன் சங்கீதத்தில் மேதாவியாக விளங்குகிறான் என்று கேட்கும்போது என் உள்ளம் பூரித்து போகிறது.
0: மகாராஜாவின் மனம் போல் மாங்கல்யம். இதற்கெல்லாம் தங்களின் உளங்கனிந்த ஆசிகளும் ஆதரவும் தானே காரணம்.
1: திருவாரூர் இருந்து தேவையா இருக்கா என்று அன்று உடல் நடுங்க சொன்னீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா பகவானின் கருணையை எப்படி என்று பார்த்தீர்களா?
0: ஆமாம் மகாராஜா, ஆமாம்.
1: சொந்த சாகித்யம் எழுதக்கூடிய அளவிற்கு தியாகராஜனுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைத்திருக்கிறதே, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்
0: மகாராஜா? சோதனைகளே வாழ்க்கையாயிட்டதுனால என் மனசுக்கு விவேகமா சிந்திக்க தெரியல. அஜ்ஞானத்தினால இனம் தெரியாத ஒரு பயம், அதனால அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு மகாராஜா.
1: ஓ அப்படியா? அடுத்தார் போல் தியாகராஜன் விஷயத்தில் உங்கள் பொறுப்பு என்ன என்பது யோசித்தீர்களா?
0: தியாகராஜன் மகாராஜாவின் வளர்ப்பு மகனாயிருக்கும் போது அவனுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத மகாராஜாவே தீர்மானம் செஞ்சுட்டு அதை சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மகாராஜா சொல்ற எந்த உத்தரவா இருந்தாலும் உடனடியா செய்ய காத்துன்னு இருக்கேன்.
1: ஆஹா ஆஹா, தஞ்சை மண்ணின் மகிமையை நிரூபித்து விட்டீர்கள் சுவாமிகளே, நிரூபித்து விட்டீர்கள். என் மனதில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்டி விட்டீர்களே சுவாமிகளே. மிக்க மகிழ்ச்சி, பரம சந்தோஷம். அடுத்த மாதம் தியாகராஜனுக்கு திருமணம் செய்ய முகூர்த்தம் குறித்து விட்டேன் சுவாமிகளே, முகூர்த்தம் குறித்து விட்டேன்.
0: மகாராஜா,
1: மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை மட்டும்தான் தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். வீட்டில் கலந்தாலோசித்து இன்னும் 4 நாட்களில் எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும். வேத பாடம் மற்றும் சங்கீத பாடங்கள் எல்லாம் சரியான காலங்களில் நடந்ததைப் போலவே இதுவும் சரியான காலத்தில் நடத்தப்பட வேண்டும் சாமிகளே.
0: இது எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். நான் வருகிறேன் மகாராஜா.
1: யாரெங்கே, சுவாமிகள் வீட்டிற்கு சௌரியமாக செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்கள். சென்று வாருங்கள் சுவாமிகளே, சென்று வாருங்கள்.

0: ராமபிரம்மம் சுவாமிகள் இருக்காரா?
1: வரணும் வரணும். சொண்டி பகவதர்வாள், நான் இருக்கிற இடத்தை தேடிட்டு வர்றது நாம் பண்ண பாக்கியம். தியாகராஜா, தியாகராஜா,
2: இதோ வரேன்னா.
1: உன்னோட குருநாதர் பாகவதர் வாழ் வந்திருக்கார். தம்பதிகளா வந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ.
0: தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ. தியாகராஜா, உன்னோட தோப்புனார் சரியான வயசுல உனக்கு கிரகஸ்த தர்மத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். உனக்கு உபனிஷத்தோட மகா வாக்கியங்கள்லாம் நன்னா புரியும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற தர்மங்களுக்குள்ள ரொம்பவும் முக்கியமானது கிரகஸ்த தர்மந்தான். இந்த தர்மத்தோட ஆதரவுல தான் மற்ற மூணு தர்மங்களையும் அனுசரிக்க முடியும்.
3: இந்த தர்மத்தை நாங்க எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லுங்க, அதன்படியே செய்யறோம்.
0: தியாகராஜா, இந்த தர்மத்துல பரம்பரையா பெரியவா பண்ணிட்டு வந்த பூஜைய தர்மபத்தினியோட தினசரி பண்ணிண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாம செஞ்சுண்டு முக்கியமா அதிதி சத்காரம் பண்ணணும். உனக்கு நான் எதுவும் அதிகமா சொல்ல வேண்டாம். உனக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. இப்போ நீ எனக்கு முன்னாடி பாடணும்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் வந்திருக்கேனே தவிர, பகவான் தான் உனக்கு பிரத்யட்ச குரு. எங்க பாடுப்பா.

0: குருநாதா, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.
1: சங்கீத சாஸ்திர பாரங்கதோ பூயாத் தீர்காயுஷ்யமஸ்து.
2: தியாகராஜா, உள்ள போய் காரியங்களை கவனிப்பா.
1: ராமபிரம்மம், தியாகராஜன் ஒரு நாத யோகி. என்ன பொறுத்த வரைக்கும் தியாகராஜனை எனக்கு சிஷியனா கொடுத்து என்னத்தான் பகவான் பெருமைப்படுத்தி இருக்கார். இது பெரிவா பண்ணின பூர்வ புண்ணியம்னு தான் சொல்லணும். உங்களோட கவலையெல்லாம் பகவான் தீர்த்து வச்சுட்டார். நான் கூடிய சீக்கிரம் காசிக்கு புறப்படுறேன். சுபம் பவத்து.
2: போயிட்டு வாங்க பகவதர்வாள்.

0: ராமராயா, ராமராயா, அண்ணா காவல்ல இருந்து வர சமயம் ஆயிடுத்து. உஞ்ச விருத்திக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
1: பிக்ஷா பாத்திரம், சிப்ளா, ஜால்ரா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்க பாத்திரத்துல அக்ஷத போடுறதுக்கு தயாரா வச்சிருக்கலா?
0: ராமராயா, உஞ்ச விருத்திக்கு புறப்பறச்ச பிக்ஷா பாத்திரத்துல அக்ஷத போடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே. ஆஹா, முதல்ல அந்த அக்ஷதைய தயாரா எடுத்து வச்சுண்டு காவேரில இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அண்ணா எப்போ என்ன கூப்பிட போறான்னு காத்துட்டு இருக்கேன் ராமராயா.
2: என்ன ராமராயா, அண்ணா காவேரில இருந்து வந்துட்டாளா?
1: இதோ அண்ணா குரல் கேக்குறது பாருங்க.
3: ராமா,
0: இதோ அக்ஷதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேண்ணா.

0: காவேரி காவேரி
1: வந்துட்டேன்.
0: நம்ம தியாகராஜ சுவாமிகள் உஞ்சவர்த்தி பஜனை பண்ணிட்டு வரார். உள்ள போய் அக்ஷதை கொண்டு வந்து போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணு சீக்கிரம்.
1: சரிம்மா இதோ போறேன். மாமி பாகிரதிய வர சொல்லுங்கோ. அவ சுவாமிகளை பிரதிஷ்டணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடந்துரும். தியாகராஜ சுவாமிகள் வர்றார்னு நாம நினைக்கவே கூடாது. அவர் சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தான். இத விளையாட்டா சொல்லல, பிரத்யக்ஷமாக்கும்.

0: யாரு? ஜல்பேசனா?
1: ஆமா.
0: ஏண்டா வரபோதே கத்திண்டு வர? வா வா, எதுவா இருந்தாலும் நிதானமா.

0: சொல்லு.
1: தியாகராஜன் ஏமா இப்படி இருக்கான்?
0: நீ ஏன் போய் இப்படி இருக்க? தியாகராஜன் என்ன இப்போ?
1: என்னவா, மகாராஜா தியாகராஜனை கூப்பிட்டமிச்சா போக வேண்டியது தானே? பிடிவாதமா போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். மகாராஜா இப்ப நிச்சயமா என்ன கூப்பிட போறார். நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல.
0: இதோ பாரு, அனாவசியமா வாயில வந்தபடி எல்லாம் பேசாதே. அவன் ஏதோ ராமா ராமான்ட்டு யார் விஷயத்திலையும் தலையிடாம இருக்கான். மகாராஜாவை போய் பார்க்க அவனுக்கு இஷ்டம் இல்ல, அதனால போகல. மகாராஜா உன்னை கேட்டா உங்களை வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே?
1: சொல்லிட்டு வந்தா மட்டும் போருமா? இவர் எப்படி அனுப்புறது?
0: நீ ஒன்னும் அனுப்ப வேணாம். அவனுக்கா எப்ப தோன்றதோ அப்ப போகட்டும்.
1: இதை இப்படியே விட்டு வைக்கப்படாது. நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஆமா.
2: அம்மா.
0: பாப்பா தியாகராஜா.
2: ஏமா அண்ணா என்னோட பேசாமலே போறாரு, ஏதாவது கோபமா?
0: மகாராஜா கூப்பிட்டதுக்கு நீ போகலையா, அதான் கோபம். சரி சரி, இப்போ அதை பத்தி பேச வேண்டாம், விடு. உங்ககிட்ட ஒரு முக்கிய சமாச்சாரம் பேசணும். இல்லாமா?
2: சொல்லுமா.
0: நம்ம பர்வதம்மாவை ஒரு நிமிஷம் கூட என்னால மறக்க முடியலப்பா. நீ எப்படிதான் இருக்கியோ. ஆத்துக்கு ஒரு கிரகலட்சுமி வேண்டாமா? நீ என்ன சொல்ற?
2: இப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லையம்மா. நீங்க எதுக்குமா அடிக்கடி இதையே ஞாபகப்படுத்தின்னு இருக்கேன்?
0: கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? உனக்கு ராமநாமம் உபதேசம் பண்ணின பெரியவா என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா?
2: நல்லா ஞாபகம் இருக்குமா. 96 கோடி ஜபம் பண்ணணும்னு சொன்னார்.
0: இந்த ஜபத்துக்கு பர்வதம்மாவும் உன் கூட பண்ணணும்னு தானே சொன்னார். அதுக்கு கொடுத்து வைக்காம அவ போய் சேர்ந்துட்டா. பர்வதம்மாவுக்கு பதிலா உனக்கு ஒரு தர்ம பத்தினி வேண்டாமா?
2: ஸ்ரீராமா,
0: நீ யோசனையே பண்ண வேண்டாம். பர்வதம்மாவோட தங்க கமலம்மா காத்துன்னு இருக்கா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
2: ஸ்ரீராமா,
0: நீ எடுத்துண்ட ஜபத்தை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும். என்னப்பா சொல்ற?
2: உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்கம்மா.
0: இது என்னோட இஷ்டம் மட்டும் இல்லப்பா, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட இஷ்டமும் இதுதான்ப்பா.
2: ஹே ராமச்சந்திர பிரபு.

0: திருவாரூர் சாஸ்திரிகள் மன்னிக்கணும், காக்க வச்சுட்டேன், கோபிச்சுக்காது.
1: தீட்சிதர்வாள், பொதுவா யாருக்குமே இந்த காலத்தோட மதிப்பு தெரியறதில்ல, உமக்கும் அப்படித்தான். சரி சரி, நடந்ததை மறந்துட்டு நடக்க போறத பத்தி பேசலாம்.
0: நான் மதுரையில இருந்து இன்னைக்கு கார்த்தாலதான் வந்தேன், இப்பதான் சுவாமிகளை பார்க்க போறேன். ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா?
1: சும்மா சொல்லப்படாதுங்க. ஆனோ, நீங்க ஊர்ல இல்லாத போதுதான் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுன்னு எனக்கு தோன்றது. அதாவது, ஒரு நாளைக்கு ஒரு மகான் சுவாமிகளத்துக்கு வந்தார். ஒரு மூட்டையை கொடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. பாவம் சுவாமிகள். ஒரு அதிதி வரேன்னு சொல்லிட்டு வர நான் இவர் சாப்பிடுவாரா? அன்னைக்கு பூராவும் ஜலாகாரம் இல்லாம ராத்திரியும் தூங்காம ஜபம் பண்ணிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டார்.
0: அன்னைக்கு
1: ராத்திரி ஸ்வப்னத்துல நாரதர் பிரத்யட்சமாகி, தியாகராஜா, நான் தான் மூட்டையை கொடுத்துட்டு போனேன். நீ அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து அந்த மூட்டையில இருக்கிற கிரந்தங்களை எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வரல. அந்த மூட்டையில ஸ்வரார்ணவம், நாரதீயம்னு ரெண்டு சங்கீத கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தங்கள் உனக்கு அபூர்வ சங்கீத ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரா? இது எப்படிப்பட்ட அனுகிரகம் பார்த்தேளா?
0: ஆஹா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உடனே சுவாமிகளாத்துக்கு போகணும். ஜல்பேசே அவரங்க என்ன பாடுபடுத்தின்னு இருக்கானோ, நான் வரட்டுமா?
1: ஆஹா, போயிட்டு வாங்க.

0: இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவாகணும்.
1: தீட்சிதர் மாமா, எல்பி சன்னா வர்றார் போல இருக்கே.
2: ஆமாப்பா, நான் போய் என்னன்னு கேக்குறேன்.

0: ஜல்பேசா வாப்பா வா.
1: என்ன தீக்ஷதர் மாமாவா, நீங்க எப்போ இங்க வந்து?
0: நான் எப்ப வந்தா என்ன? கொஞ்சம் மெதுவா பொறுமையா பேச மாட்டியா? இப்பதான் தியாகராஜ சிஷ்யர்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், என்ன விஷயம்?
1: ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் கத்துறதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான். நான் ஒண்ணு பகவான் நம்பாம இல்ல. தியாகராஜனுக்கு பகவான் நல்ல சங்கீத ஞானம் வெங்கலமான சாரீரத்தையும் கொடுத்துருக்கார். வீட்லயே பாடிண்டு வீதியில பிக்ஷை எடுத்துட்டு இருந்தா எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? மகாராஜா கூப்பிட மாட்டாரான்னு எத்தனையோ பேர் தபஸ் பண்றான். மகாராஜா கூப்பிட்டோம் இவன் போகலன்னா அண்ணனா இருந்து நான் தட்டி கேட்காம யார் கேக்குறது? நீர் தான் குடும்பத்துல ஒருத்தரும் இல்லையோ. என்னைக்காவது இது பத்தி கேட்டிருக்கீரா? யாருக்கும் அக்கறை இல்லாத போது நான் தானே கேட்கணும், அதான் கேட்க போறேன். தியாகராஜா, தியாகராஜா
2: வாங்கண்ணா.
1: வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், நீ என்னதான் நினைச்சிருக்க? தட்டி கேட்க யாருமே இல்லைங்கிற நினைப்பா? தியாகராஜா பாட்டை நிறுத்துறா, நான் சொல்றத நன்னாக்கு. ராமா ராமா ராமான்னு ஓயாம ஒழியாம கத்துறியே, வழிகாட்ட மாட்டேயான்னு கதறியே, நான் சொல்றதுதான் கேட்க வேண்டாம். அந்த ராமன் தான் வழிகாட்டுறான்னு நம்பிண்டாவது மகாராஜா கூப்பிட்டா போக வேண்டியதுதானே? ஏன் தர்பாருக்கு போல? என்னடா கேட்டுண்டே இருக்க பாடிண்டே இருக்க, எத்தனை அலட்சியம் உனக்கு!
2: அண்ணா கோபிச்சுக்காதீங்க, தர்பாருக்கு போறதுக்கு மனசு இடம் கொடுக்க.
1: என்ன சொன்ன மனசு இடம் கொடுக்கலையா? அது என்னடா அப்படி ஒரு மனசு? உன்னோட மனசுக்கு நன்றி உணர்வு கூட இல்லையா? ஏண்டா இப்படி காஞ்சி போன மனசுனாலயா ராமனை பாடிட்டு இருக்க? நம்ம தோப்பனார திருவாரூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து பரந்த மனசோட நிலத்தையும் வீட்டையும் கொடுத்து உனக்கு உபநயனம் கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பத்தையே வாழ வச்ச மகாராஜா கூப்பிட்டதுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருந்தா மனசு இடம் கொடுக்கலன்னு துணிச்சலா பேசுவியா? நம்ம தோப்பனாருக்கு மகாராஜா காட்டின மரியாதைக்காகவது போக வேண்டாமா? அவரோட ஆதரவு இல்லைன்னா நீ இன்னைக்கு இப்படி பாடிட்டு இருக்க முடியுமான்னு கேக்குறேன், பதில் சொல்லு.
2: அண்ணா நான் சொல்றதையும் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு மகாராஜா கிட்ட பரிபூர்ண மரியாதை இருக்கு. ஆனா தர்பாருக்கு போனா அவர் பாட சொல்லுவார். அங்க எனக்கு பாட வராதுன்னா பாடலேன்னா மகாராஜா வருத்தப்படுவார். அது அவரை அவமானப்படுத்தின மாதிரி ஆகாதா? அப்படி ஏதாவது சன்மானம் கொடுத்து அதை நான் வாங்கலைன்னா அதுவும் அபச்சாரம். நாரத பகவானோட அருளாலே எனக்கு கிடைச்சிருக்கிற சங்கீத ஞானம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பாடுறதுக்குத்தான் என் மனசு சொல்றதுன்னா, இதை துஷ்பிரயோகம் பண்ணினா ஸ்ரீ நாரத மகர்ஷியோட கோபத்துக்கு ஆள வேண்டி இருக்குமோன்னு பயப்படுறேன். அண்ணா இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியும். ஹே ராமா, ராமா
1: உன்னோட ராமர் ராஜவம்சத்துல பிறந்து என்ன சுகத்தை கண்டார்? இல்ல அந்த ராமனை நம்பி இதுவரை நீதான் என்ன சுகத்தை கண்ட?

0: நீ பிறந்த உடனே அண்ணா ராமநாதனை வேலை அனுப்பிச்சுட்ட, கல்யாணத்தை பண்ணிண்ட, அப்பா போய் சேர்ந்தார், ஆச்சு, மகாலட்சுமி ஆட்டம் நடமாடின்னு இருந்த உன்னோட பர்வதமாவும் போய் சேர்ந்துட்டா. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? மகாராஜா சன்மானம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியோ? ஏ அப்படின்னு நீ பெரிய சக்கரவர்த்தியோ? இதோ பார், உங்ககிட்ட பேச்சுக்கு பேச்சு பேச நான் தயாரா இல்ல. நாளைக்கு நீ தர்பாருக்கு போக போறியா இல்லையா? அந்த ஸ்ருதியை நிறுத்துறா, ஸ்ருதியை நிறுத்து. நானே ஸ்ருதியை
1: நிறுத்தினாதான்
0: உண்டு.
1: ராமச்சந்திரா, ராமா, ராமா.
0: தியாகராஜா, இந்த நாடகத்துக்கெல்லாம் மசையறவனா இல்ல. மயிலே மயிலேனா இறக போடாது. நாளைக்கு நீ மகாராஜாவை போய் பார்க்கல, உன்னோட பூஜா விக்கிரகங்கள் எல்லாம் என்ன ஆறதுன்னு பாரு. இதனால என்ன பாவம் வந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்க. நான் வரேன்.
1: ராமா, ராமா.
2: தியாகராஜா, உன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நன்னா தெரியறது. இதோ பார் தியாகராஜா, உண்மையான பக்தி செலுத்துறவாளத்தான் பகவான் சோதனை பண்ணுவார். இந்த சோதனை நிச்சயமா நல்லதா தான் முடியும் தியாகராஜா.
1: ராமா, ராமா, ராமா.

মিঠি চালে সুখেও মা রাউনি সানিধি সেবা সুখ মা শ্রীরামা।

જને દાશરથી ધ્યાન ભજને સુધાર સમૂ રૂચો નિધિચા.

0: தியாகராஜா, தியாகராஜா, எங்க தியாகராஜன்? ஆத்துல யாருமே இல்லையா?
1: வாங்கண்ணா, அவர் உஞ்ச விருத்தி.
0: ஓ, பிக்ஷா எடுக்கானா? எங்க ராமராயன்?
2: இதோ வந்துட்ட பெரியண்ணா.
0: ராமராயா, அதோ அங்க இருக்கிற பெரிய புஷ்ப கூடைய இப்படி கொண்டா.
2: எதுக்குண்ணா?
0: கொண்டாங்கிறேன், நின்றுண்டே இருக்க. சரி சரி, நானே போய் எடுத்துக்கிறேன்.
2: என்னது, விக்கிரங்கள்லாம் எடுத்து கூடையில் வச்சிட்டு இருக்க? அவச்சாரம், அவச்சாரம். பெரியண்ணா, பெரியண்ணா, என்னண்ணா பண்றேன்? விக்கிரங்களெல்லாம் ஏன்னா எடுக்கிறேன்? வேண்டாண்ணா. ராமா, ராமா, குருநாதா, பெரியண்ணா, விக்கிரங்களை வச்சிருக்கோண்ணா.
0: என்ன தனி?
2: குருநாதர் ஒரு நிமிஷம் கூட விக்கிரங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டாருண்ணா. அவரை உயிரோட கொண்டுடாதீங்க அண்ணா, கொண்டுடாதீங்க.
1: ராமா,
2: ராமா,
1: ராமா.
2: பாருங்க மாமா, கிரங்களை எல்லாம் பெரிய கூட எடுத்து வச்சுருக்காளே.

0: என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க? ஏண்டா நோக்கு, ஏண்டா இப்படி பைத்தி பிடிச்சு போடுத்து? விக்கிரகத்தை கூடையில இருந்து எடுறா, எடுறா கூடையில இருந்து,
1: குடுத்துருங்க
0: அண்ணா, எடுறா,
1: குடுத்துருங்க அண்ணா,
0: எடுறா விக்கிரகத்தை, எடுறா விக்கிரகத்தை கூடையில இருந்து,
2: கூடையோட எடுத்துட்டுதான் போவேன். தியாகராஜன் அகம்பாவ அடங்கறதுக்கு இதுவும் ராமரோட கட்டளை தான்.
1: ராமா,
3: குருநாத கிட்ட போய் இப்பவே சொல்றேன் நான்.
0: ஏ ராமா, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? தியாகராஜனை சோதிக்கணும்னு உனக்கே தோணித்தாப்பா ராமா? சீதா தேவி, ஆஞ்சநேயா, உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு தியாகராஜன் எப்படி இருக்க போறானோ? ராமா, உன்னை விட்டு பிரிஞ்சு தியாகராஜனை பக்தி பிரவசத்தோட நிறைய பாடல்கள் பாட வச்சு நீ கேட்கணும்னு இப்படி ஒரு திருவிளையாடலா பிரபோ? இப்படி ஒரு திருவிளையாடலா கபலம்மா?

0: அம்மா, உன்னை விட்டு பிரிச்சு தியாகராஜன பக்தி பிரவசத்தோட நிறைய பாடல்கள் பாட வச்சு நீ கேட்கணும்னு இப்படி ஒரு திருவிளையாடலா பிரபு? இப்படி ஒரு திருவிளையாடலா? கமலம்மா அழாதம்மா, அழாத.
1: மாமா, ஏ மாமா, இப்படி எல்லாம் நடக்கிறது? எல்லாரும் நன்னா இருக்கணும்னு கள்ளங்கபடி இல்லாம குழந்தையாட்டம் ராமனே கதின்னு பாடின்னு இருக்கிற அவருக்கு இப்படி ஒரு சோதனை வரும்போது நான் தானே மாமா அழணும்? அழாம என்னால எப்படி மாமா இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? மாமா, என்னோட குமுறல் அந்த சீதாக்கு கூட கேட்காதா மாமா?
0: இல்லம்மா, நீ அழக்கூடாதுமா. நீதான்மா தியாகராஜனுக்கு ஆறுதல் சொல்லணும். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையால ஜல்பேச சீக்கிரம் திரும்பிடுவான்னு எனக்கு தோன்றதும்மா. நான் வர்றம்மா, நீ அழாதம்மா, அழாத.
2: யாரு? காமராயனா? என்னப்பா ஆச்சு?
3: நம்ம ஆத்து பூஜா மண்டபத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம்.
2: ராமா, ராமா, என்ன ஆச்சு?
4: ராமராயா, என்னப்பா ஆச்சு? விவரமா சொல்லுப்பா.
3: அதை எப்படி நான் சொல்றது? பெரிய அண்ணா வந்து நம்ம ஆத்து பூஜை விக்கிரகங்கள் எல்லாத்தையும் பெரிய கூடையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாள்னா?
4: ராமா, ராமா,
2: குருநாதாமா, குருநாதா, ராமா. அப்புறம் என்ன ஆச்சு? நிதானமா சொல்லுப்பா.
3: நானும் தீட்சிதர் மாமாவும் ஆணை மட்டும் தடுத்து பார்த்தோம், எங்களை தள்ளி விட்டுட்டு போயிட்டாருனா?
2: ஏன் தான் ராமன் ஐயாவாள் இப்படி சோதனை பண்றானோ? அண்ணா, கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுங்க.
4: ராமா, என்னை விட்டுட்டு எங்க அப்பா போயிட்ட? எங்க அப்பா போயிட்ட? ராமா, ராமா,
2: ஐயோ, மயக்கமாயிட்டார.
5: என்ன தீட்சிதவாள், தியாகராஜர் இப்படி சுருண்படுத்துட்டு இருக்காரே?
0: ராமராயா, அண்ணாவுக்கு எப்படி இருக்கு? ஏதாவது ஆகாரம் பண்ணினாரா?
3: அண்ணா ஆகாரம் இல்லாம நாலு நாளாச்சு இப்படியே படுத்துட்டு இருக்கார். ராமா, ராமான்னு தான் மூச்சு போயின் இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையே, என்ன பண்றதுன்னே தெரியலையே.
4: ஸ்ரீராமா, ராமா, ராமா, ராமா, இதோ வந்துட்டேன். கிருஷ்ணா, ஏ ராமன் கிடைச்சுட்டார், ஸ்ரீராமன் கிடைச்சுட்டார். சொப்பனத்துல, சொப்பனத்துல காவேரியில இருக்கார். எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ.
3: அண்ணா, அண்ணா, மெதுவா போங்க அண்ணா, விழுந்துட போறேன்.
4: ராமா, ராமா, வந்துட்டேன்பா, இது வந்துட்டேன்.
0: கடபாடிங்களே, கடபாடிங்களே, தியாகராஜனுக்கு ராமன் அனுகிரகம் பண்ணிட்டார். ராமச்சந்திர பிரபு, கடபாடிங்களே, வாங்கோ, வாங்கோ. அதோ பாருங்க, அண்ணா இப்படி பருமாறிண்டு ஓடாரு, விழுந்துடுவார் போல இருக்கு. அடே, விழுந்துட்டாரு, தூக்குங்கோ, அவரை எல்லாரும் தூக்குங்கோ.
4: ராமா, ராமா, எங்கப்பா இருக்க? இத்தனை நாளா இந்த காவேரி ஜலத்திலயா இருந்த? ராமா, ராமா, சுந்தரம், கிருஷ்ணா, ஜாக்கிரதையா தேடுங்க. உங்க காலு ராமர் மேல பற்ற போறது. மெதுவா, மெதுவா தேடுங்க. ராமா, ராமா, ராமா, ராமா, ராமராயா, சுந்தரம், கிருஷ்ணா, எல்லாரும் இங்க ஓடி வாங்க. ஏன் ராமர் கடிச்சுட்டா? ஏன் ராமர் கடிச்சுட்டா? ராமர்
6: கடுகொட்டி ஸ்ரீராமுனி நேடு, கடுகொட்டி ஸ்ரீராமுனி நேடு, கடுகொட்டி புகானபுட்டி. ராமா, இலோன சீதா நாய கூனி நேரு, கனு

0: வாத்தியார் மாமா, நமஸ்காரம் பண்றேன் மாமா.
1: என்னது ஜல்பேசனா? என்னப்பா இது? என்ன வந்து எதுக்கு நமஸ்காரம் பண்ற? ஓ, போய் நேரா தியாகராஜன் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நமஸ்காரம் பண்ணு போ. ஆஹா, ஜல்பேசனையும் ஸ்ரீராமர் காப்பாத்தி விட்டார்.
2: ஜல்பேசனாவா? வாங்க, இப்படி வாங்க.
0: தியாகராஜா, என்னால எதுவுமே பேச முடியலையே. நான் புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டேனேப்பா. ராமர் என்ன மன்னிப்பாரா தியாகராஜா? எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன். எனக்கு ராமர் அருள் கிடைக்குமா தியாகராஜா? உன் பேரை சொல்லக்கூட எனக்கு யோகிதை இல்லாம போயிடுதே.
2: ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கருணாமூர்த்தி இல்லையா? நீங்க எந்த சத்துல தப்ப உணர்ந்த இடம் அந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சுண்ணா. வாங்க.
3: இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு விஜ்ஞாபனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ உபனிஷத் பிரம்மம் சுவாமிகள் அண்ணாவை வர சொல்லி ரொம்பவும் கேட்டுண்டபடி அண்ணா யாத்திரை பண்ணுறதா தீர்மானம் பண்ணியிருக்கார். யாத்திரை நல்லபடியாக முடியணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: ஓ சாஸ்திரிகளா, வாங்க வாங்க. எங்க ரொம்ப நாளா இந்த பக்கமே வரலையா? தியாகராஜ சுவாமிகள் யாத்திரைக்கு புறப்பட்டு போற போது வந்ததுதான் போல இருக்கு.
4: ஆமா தீட்சிதர்வாள், அப்ப வந்ததுதான், அப்புறம் இப்பதான் வர முடிஞ்சது. எல்லாரும் சௌக்கியமா? நம்ம சுவாமிகள் யாத்திரையிலிருந்து திரும்பி வந்துட்டாளா? தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்.
1: சுவாமிகள் யாத்திரையெல்லாம் விடு, ஆபத் சந்நியாசம் கூட வாங்கி விட்டாராம்.
4: அப்படியா?
1: சுவாமிகளோட தீக்ஷா நாமம் ஸ்ரீ ஸ்ரீ நாத பிரம்மானந்தா. திருவையாத்துக்கு வந்துருக்காளாம். பூர்ண கும்பத்தோட பட்ன பிரவேசத்துக்கு அழைக்கணும். சரியான சமயத்துக்கு பகவான் உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார் பாத்தீங்களா?
4: பரம பாக்கியம், எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் தான்.
1: வாங்க போலாம்.
5: ஓம் நகர பிரதேச

பாருங்க, எல்லாரும் பாருங்க, பெரியவா சிறசில இருந்து ஒரு நட்சத்திரம் போடுது. ஆஹா, என்ன காட்சி, என்ன காட்சி!

0: இதுவரை திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்டீர்கள். நாடகமாக்கம் TSV சர்மா அவர்கள். இதில் நடித்தவர்கள் தியாகராஜனாக MB சபரிதாசன், ராமபிரம்மமாக வி விஸ்வேஸ்வரன், மகாராஜாவாக மன்னை ஜெயராமன், சுண்டி பாகவதராக ஏ பார்த்தசாரதி, ஜல்பேசனாக லக்ஷ்மி பாஸ்கரன், ராமராயனாக கோவீரமணி, பஞ்சாமி தீட்சிதராக வெடிச்சிப்பாளையம் பி நடராஜன், திருவாரூர் சாஸ்திரிகளாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், கிருஷ்ணனாக முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், தாயாராக ரேவதி முத்துசாமி, பர்வதம்மாவாக எம் வசந்தி, கமலம்மாவாக மீரா ஆகியோர். பாடியவர் முனைவர் கே வாகேஷ் அவர்கள். அமைப்பு சிவ முருகையன், எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: இனி தியாகராஜ கீர்த்தனைகள். முதலில் கானமூர்த்தி நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருப்பது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்க

0: காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முறை 19 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 123 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ள பி.வி. சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டியம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்லப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பட்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹைன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 மணி அளவில் நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

3 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டு ரசிக்க போறோம். 5:03 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இளமை புதுமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஃபுல்லான ஒரு என்ன சொல்றது, ரிலாக்ஸிங் மோடு இல்லையா, ரிலாக்ஸிங் டைம் இந்த 5 to 6. ஸோ இந்த 5 to 6ல இளமை புதுமை நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல் டேஸ் இருக்கு, அதை தாண்டி நிறைய உற்சாகமான பாடல்களும் நமக்காக காத்துட்டே இருக்கு. இளமை புதுமை அப்படின்னு எடுத்துக்கும் போது காலங்களும் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல ஒரு இசையும் இளமையான மனசும் வந்து என்னைக்குமே மாறாம அப்படியே புதுமையா இருக்கணும். அதுதான் இந்த இளமை புதுமை ஷோல இப்போ நமக்கு வந்து சூப்பரான சாங்ஸோட நிறைய ஸ்பெஷலான டேஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாட்டு நமக்காக காதல் தேசம் திரைப்படத்திற்காக பாட்டு வரப்போகுது. நிகழ்ச்சியில் உங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் உங்க ஐஸ்வர்யா.

போகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. காதல் தேசம் படத்துலேருந்து பாட்டு கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். சரி, எதுக்காக இந்த பாட்டு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறாங்க. அதாவது நியூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ நம்மளுடைய நட்புகள், நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கலாம். ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு உறவு அப்படின்னா அது நட்பு தான் இல்லையா? ஸோ ஒரு நல்ல ஒரு நண்பன் நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து ரெட்டிப்பாக மாற்றுவாங்க. நம்மளுடைய துன்பத்தை பாதியாக குறைச்சிட்டு நம்மளுடைய ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், காலேஜ் லைஃப், இல்லை ஆஃபீஸ் டைம், இப்படி நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய புதிய நண்பர்கள் நமக்கு கிடைச்சிட்டே இருப்பாங்க. சில நட்புகள் காலத்தை தாண்டியும் மனசில் அழியாத ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பல நண்பர்களினுடைய நம்பர், அதாவது அந்த எண்களை வந்து நம்மளுடைய கைபேசியில் நம்ம வச்சிருந்தாலும் எத்தனை நண்பர்களுக்கு டெய்லி கால் பண்ணி நம்ம பேசுகிறோம், நோ டைம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்க கூட மனசு விட்டு பேசுவதற்கான நேரம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் இன்னைக்கு ஒரு புதிய நண்பரை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக தொடர்பிலேயே இல்லாத ஒரு பழைய ஒரு நண்பன் கண்டிப்பாக இருப்பாங்க நம்ம லைஃப்பில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பருக்கு சும்மா ஒரு மெசேஜ், ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போடுங்க. ஒரு அன்பான ஒரு குறும் செய்தி வந்து அந்த ஒரு நிமிஷம்

அவங்களை வந்து அந்த ஒரு டேல பரவாயில்ல நம்மளை ஞாபகம் வச்சு அவனுக்கு நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி நாளைக்கு கூப்பிட்டு உங்களுக்கு பேசுவாங்க. ஸோ நட்பு அப்படிங்கிற இந்த நம்ம ரத்த உறவை தாண்டி மனசில் இருக்கக்கூடிய ஒரு உறவால் ஒரு இணைந்த பந்தம் தான் இந்த நட்பு இல்லையா. ஸோ அந்த ஒரு பந்தத்தை என்றைக்குமே நம்ம வந்து மதிக்கணும், பாதுகாக்கணும். அனைவருக்கும் இனிய ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக நியூ ஃப்ரெண்ட்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து பதியப்படுத்துகிறாங்க. 5:11 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை.

நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல 5:16 இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இளமை புதுமை நிகழ்ச்சியில் அடுத்ததான் இன்னைக்கு வேற என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நேஷனல் ஐஸ்கிரீம் டே அப்படிங்கிறாங்க. எதுக்கெல்லாம் டே இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த ஐஸ்கிரீம் டே அப்படின்னா, நம்ம குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னா ஒரு விதமான இனிப்பான ஒரு விஷயம். ஸோ அது வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் சம்டைம்ஸ் அமையுது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது வெறும் உணவாக மட்டுமல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ், ஒரு இனிமையான ஒரு நினைவுகளோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு இமோஷனாக இருக்குது. ஸோ நம்மளுடைய பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு சுற்றுலா போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னாலுமே, ஃபஸ்ட்டு நம்ம மனசில் ஏதாச்சும் சாப்பிட்லாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஐஸ்கிரீமுக்கு இன்றைக்கி வந்து நேஷனல் ஐஸ்கிரீம் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி நம்மளுடைய முகத்தில் ஏற்படுது. இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நமக்கெல்லாம் வெளியே போனால் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்று சொல்லுங்களேன் ப்ளீஸ், அதை தாண்டி வேறு எந்த ஃப்ளேவர் எனக்கு தெரியாது. நிறைய பேர்த்துக்கு அதில் நிறைய டைப் ஆஃப் ஃப்ளேவர் சொல்லுவாங்க. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். சாக்லேட், வெண்ணிலா, ஓகே, பட்டர்ஸ்காட்சு, பிஸ்தா, இன்னும் நிறைய என்னென்னமோ ஸ்ட்ராபெரி அப்படி இப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து அந்த மேங்கோ ஐஸ் இருக்குங்களா, அதெல்லாம் வேண்டாங்க. அந்த காலத்தில் சேமியா ஐஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதை வாங்கி கொடுங்களேன். அந்த பால் ஐஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து அந்த பால்ஸ் ஷேப்பில் வந்து ஒரு பால் ஐஸ் இருக்கும். இந்த மாதிரியான அந்த கால ஐஸ் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எத்தனை வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் வந்தாலும் அந்த கால ஐஸில் இருந்த ஒரு டேஸ்ட் இப்போ இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானுமே அப்படித்தான், நிறைய பேர் அப்படித்தான் இருப்போம். ஸோ இந்த இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தினருடனோ இல்லை நம்மளுடைய நண்பர்கள் கூடவோ இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு என்ன டே, நேஷனல் ஐஸ்கிரீம் டே அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. பாய்ஸ் படத்துலேருந்து பாட்டு கேட்கலாமா?

ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை. 5:30 ஆயிட்டு இருக்குது. கூடிய இந்த நேரத்துல அடுத்ததான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னைக்கு ஃபிளைட் அட்டண்டன்ட் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ் டே அப்படிங்கிறாங்க. அதாவது விமானத்துல நம்ம பயணம் செய்யும் போது புன்னகையுடன் நம்மளை வந்து வரவேற்று தேவையான உதவிகளை செய்யக்கூடிய விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக யோசிக்கும் போது நமக்கு தேவையான உணவுகள் பானம் கொடுக்கறது மட்டும் அப்படின்னு நம்ம கிடையவே கிடையாது. அதுதான் தவறு. உண்மையிலேயே விமானத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய

பாதுகாப்பும் அவங்களுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று. அவசர காலங்களில் வந்து பயணிகளை வந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவது, ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறது, பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் வந்து நமக்கு சொல்லித்தர்றது, பதற்றமான ஒரு சூழலிலும் கூட அமைதியாக செயல்படணும், இந்த மாதிரி நிறைய மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் அவங்க மேலே டெய்லி டெய்லி வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் நம்மளுடைய பயணம் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் அமையணும். அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பாக இருக்கட்டும், பயிற்சிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு சேவையை மனசார பாராட்டி அவங்களோட எல்லாத்துக்குமே வந்து இனிய ஃப்ளைட் அட்டெண்டன்ட் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ் டே வந்து இன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. ஸோ இன்னைக்கு அதை தாண்டி இன்னும் நிறைய டேஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, காதலா காதலா படத்திலிருந்து பாட்டு கேட்கலாமா?

103 கோயம்புத்தூர்ல 5:37 ஆயிட்டு கூடிய இந்த நேரத்துல இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். டக்குன்னு இன்னைக்கு என்ன டே, இன்னைக்கு வந்து 19 ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் தானா? இல்ல, நிறைய டேஸ் இருக்கு, அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்ததான ஒரு டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் பிளே டே அப்படிங்கிறாங்க. அதாவது விளையாடுவதற்கு வயசு தேவை இல்லை, மனசு குழந்தையாக இருந்தால் போதும். எத்தனை பேர் வளர்ந்தும் அவங்களுடைய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைத்தனம் வந்து வெளியே வரும். அதுவும் விளையாடும் போது தான் அவங்க முழு குழந்தை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்பேற்பட்ட மனசு வந்து குழந்தை மனசாக இருந்தாலே போதுங்க, அந்த குழந்தைத்தனத்தை மறுபடியும் எப்படி நம்ம வந்து நினைவூட்டுறது அப்படிங்கிறதான் இன்றைய நாளினுடைய முக்கியத்துவம். நம்ம சின்ன வயசில் எத்தனையோ விளையாட்டுகளை நம்ம விளையாடியிருப்போம். கண்ணாமூச்சி, நொண்டி, கோகோ, கபடி, கிரிக்கெட்டு, பாண்டி, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ விளையாட்டுகளை விளையாடி நம்ம வந்து சந்தோஷமாக இருந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். அந்த விளையாட்டுகளை மறுபடியும் நமக்கு வெறும் பொழுதுபோக்காக மட்டும் நம்ம விளையாடாமல், நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே விளையாடி இருந்தாலும் அது என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம வந்து தோல்வியை ஏற்றுக்கணும், வெற்றியை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கணும், நண்பர்கள் கூட ஒற்றுமையாக இருக்கணும், தன்னம்பிக்கையோட தோத்தாலும் மறுபடியும் நான் அவுட் ஆனாலும் உங்களை வந்து தொடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தன்னம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில் அந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த தொழில்நுட்ப ரீதியாக நம்ம உலகத்தில் மொபைல், டிவி, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகள் வந்து அதிகமான நேரத்தை அதில் தான் செலவிடுறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி விளையாட்டுங்கிறது நிச்சயமான ஒரு அவசியம். அதனால் வந்து தினமும் இல்லாட்டியும் பரவாயில்ல, மாதத்துக்கு 2 இல்லை 3 நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியாக அவங்களை கூப்பிட்டு சண்டை வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் கூட இல்லைன்னா உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தினத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான். நம்ம வந்து இந்த மாதிரி சேர்ந்து விளையாடும் போது நம்மளுடைய உடலுக்கும் சரி ஆரோக்கியத்தையும் மனசுக்கு வந்து மகிழ்ச்சியையும் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம விளையாடுறவங்க யார் அவங்க கூட அந்த உறவுகளுக்கும் நெருக்கத்தையும் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ வாழ்க்கையை வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டு கொஞ்சம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு, ஓடியெல்லாம் பிடிக்க முடியாது இப்போ அப்படின்னா பரவாயில்ல, உட்காந்து விளையாட முடியுமா விளையாடுங்க, டான்ஸ் ஆட தெரியுமா டான்ஸ் ஆடி விளையாடுங்க, ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் அது எந்த டைப் ஆஃப் பரிமாணம் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைத்தனத்தை வெளியே கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தாதான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டும் ஓடிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் ரசித்து இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விளையாட்டின் உற்சாகம் போலவே நமக்கு இப்போ உற்சாகமான ஒரு பாட்டு வரப்போகுது. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில். அடுத்ததான் வெயில் படத்துலேருந்து பாட்டு. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்கெல்லாமே சம்மது ஒழுங்க.

என்னன்னு சொல்லி முடி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அடுத்ததா நேஷ்னல் ராஸ்பெர்ரி கேக் டே அப்படிங்கிறாங்க. என்னது கேக் டேவா, இதுக்கெல்லாம் டே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இருக்குது. வாழ்க்கையில் சில இனிப்புகள் நாக்கை மட்டுமல்ல மனதையும் இனிமையாக்குகிறது இல்லையா, அப்படிப்பட்ட வரிசையில் தான் இன்றைக்கி வந்து இனிப்பான ஒரு டே. நிறைய பேர்த்துக்கு கேக் வெரைட்டிஸ் பிடிக்கும் இல்லையா, அதில் வந்து ராஸ்பெர்ரி அப்படிங்கிற ஒரு பழத்தினால் செய்யப்படக்கூடிய கேக், இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு டேஸ்ட் இருக்குங்கிறாங்க இந்த கேக்கில். அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கும் அந்த கேக் பார்த்திங்கன்னா தோற்றத்தால் ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த கேக் எப்படிப்பட்டதுன்னா, வாழ்க்கையும் நம்மளுக்கு கேக் மாதிரி தான், அதில் இனிப்பும் இருக்கும். ஏன்னா இந்த ராஸ்பெர்ரி பழத்தில் புளிப்பு இருக்குங்கிறாங்க, அதனால் புளிப்பும் இருக்கும், சம்டைம்ஸ் கசப்பும் இருக்கும். எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு அனுபவங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க கேக்லேயும் எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கு இந்த டேஸ், இவ்வளோ டேஸ் இருக்கா இன்றைக்கி அப்படின்னா, ஆமாம் எத்தனை டே, இந்த டே வந்து நமக்கு சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. நிறைய விஷயத்தை நினைவூட்டி இருக்குது, வாழ்க்கையில் விளையாட கற்றுக்கணும், மகிழ்ச்சியை பகிரணும், நட்பை வந்து வளர்க்கணும், மற்றவங்களுடைய அர்ப்பணிப்பை நம்ம மதிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதை பாதுகாக்கணும். இப்படி சின்ன சின்ன தருணங்களை கூட கொண்டாட மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதான் இன்றைய நாள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த நாள் நிறைய இனிமையான நினைவுகளை நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இசையோடு என்றும் இணைந்திருக்கணும். நம்ம இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எங்கள் அமைய எப்போவுமே சமதுவுங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாட்டு நமக்காக வானத்தை போல திரைப்படத்துலேருந்து பாட்டு கேட்கலாமா?

கோட்டை படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். 5:51 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கும். சரி நிறைவா, இன்னைக்கு என்ன வேற என்ன ஸ்பெஷல் டே இருக்கு?

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி FM Rainbow 103 கோயம்புத்தூர். நேரம் 6 மணி. பூச்செண்டு.

0: பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 6:04. இனி இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நெகிழ இன்று 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட்டு கேட்கலாம். இன்று 7:32 மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி முன்னோடி விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கு பெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை கேட்கலாம். நெல்லை இன்னைக்கு ராத்திரி 10 மனதோடு ரெயின்போ குளோரிஸ் அண்ட் 80s சாங்ஸை நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் நேரடியாக அழைத்து உங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் காலை 6:02 காலை தின்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலையில 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதில் காலையில 7:30 யோகமும் மனித மாண்பும். தொடர்ந்து 8 ரெயின்போ வைப்ஸ். காலையில 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலையில 9 இது உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள். காலையில 10 போவோமா ஊர்கோலம். நாளை முற்பகல் 11
1: ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை நிஷித் குமார். The monsoon session of Parliament will commence tomorrow and continue till the 13th of next month. During the session, several important legislations are scheduled to be taken up for discussion and passage. On the eve of the monsoon session, government today convened an all-party meeting at Parliament House Annexe. The meeting was chaired by Raksha Mantri Rajnath Singh. Over 50 leaders from 40 political parties attended this meeting. Just after the meeting began, opposition parties staged a symbolic walkout from the meeting over the participation of Nationalist Citizens Party of India, NCPI. The NCPI is a registered party that has participated in the West Bengal Assembly elections, and recently several rebel Trinamool Congress MPs have joined it. However, after registering their protest, the opposition members attended the meeting. Speaking to media after the meeting, Mr. Kiran Rijiju urged all political parties to ensure the smooth functioning of Parliament and engage in constructive discussions on key issues.
2: There are various demands by various political parties for discussion. We have said that let Parliament function smoothly. Exactly what are the issues to be discussed? That has to be decided in the Business Advisory Committee.
1: Talking to media, TMC MP Mahbooba Mitra said that the entire opposition parties, including Congress, Samajwadi Party, DMK, JMM and Aam Aadmi Party, walked out from the meeting. She also alleged that NCPI is not a recognized parliamentary party.
3: Today, the entire opposition, all parties have all walked out.

கேட்ட அந்த பாட்டு அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, சதன், ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 பூச்சேண்டு கேட்டுட்ருக்கீங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலை 32°C, குறைந்தபட்சமாக 24°C. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 55°C, குறைந்தபட்சமாக 25°C. திருப்பூரில் அதிகபட்சமாக 34, குறைந்தபட்சமாக 24. நீலகிரியில் அதிகபட்சமாக 22, குறைந்தபட்சமாக 17°C. சேலத்தில் அதிகபட்சமாக 34, குறைந்தபட்சமாக 25. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 32°C, குறைந்தபட்சமாக 25°C பதிவாயிருக்கிறது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் சேலத்தில் நாளை அவ்வப்பொழுது வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். நீலகிரி மற்றும் பாலக்காட்டில் ஒரு சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள். பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்.

பி ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மேயர் மீனாட்சி திரைப்படத்திற்காக அந்த பாட்டு. நேரம் 6:17, எஃப்எம் ரெயின்போ 103 பூச்சேண்டு கேட்டுட்டு இருக்கோம். போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. நெல்லை திருச்சி ரோடு சிங்கானல்லூர், அதே மாதிரி அவினாஷி ரோடு லக்ஷ்மி மில்ஸ் நீலாம்பூர் சந்திப்பு, டவுன்ஹால் ராஜா ஸ்ட்ரீட் வைசால் ஸ்ட்ரீட், அதே மாதிரி உக்கடம் காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு 100 feet ரோடு தடாகம் ரோடு, ஸோ இங்கெல்லாம் வந்து போக்குவரத்து நெரிசல் லேஸாக இருக்குது. நேற்று கம்பேர் பண்ணுறப்போ இன்றைக்கி கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா சாலை விதிகளை பின்பற்றி வாகனத்தை ஓட்டிங்க அப்படின்ற விஷயத்தோட தொடர்ந்து பூச்செண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு.

மாலை சூடவா. கீழே அந்த பாட்டு விஜயபாஸ்கர் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது மாலை சூடவா படத்திற்காக பாட்டு வந்துச்சு. கேட்டிருக்கோம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 6:21 பூச்செண்டு எழுதுகளின் இனிமையான பாடல்கள்.

0: நெக்லிகேட் அந்த பாட்டு மறுபிறவி திரைப்படத்திற்காக எம்ஆர் விஜயா பாடியது, டி ஆர் பாப்பா இசையில் அந்த பாட்டோட பூச்செண்டு நிகழ்ச்சி நிறைவுற்றது. நெல்லை இன்னைக்கு 6:40 நம்ம பேச இருக்கிறோம் டீ கடையில். அவங்க நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரமும் சில நேரங்களில் மிகப்பெரிய ஒரு சவாலும் நம்மளோட நாக்கு தாங்க. ஒரு வார்த்தை உறவுகளை இணைக்கலாம், அதே ஒரு வார்த்தை உறவுகளை பிரிக்கலாம். இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியில் நம்ம பேசக்கூடிய தலைப்பு நாக்காக்கு. ஆமாங்க, உங்களோட வாழ்க்கையில் வார்த்தைகள் ஏற்படுத்திய நல்ல அனுபவங்களையும் கசப்பான அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. டீ கடையில் இன்னைக்கு சாயங்காலம் 6:40 ஓகேங்களா? நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற முன்னெடுப்பு என்னோட 2312103 இல்லைனா 2317046 அப்படின்னு நம்பருக்கு. இன்னொரு நம்பர் கூட இருக்குது 2316312 அப்படின்னு நம்பருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்னு நம்பருக்கு. ஓகேங்களா? இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்க அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டூ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெறவுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை

0: வகையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்க அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக்க அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். தாவேக்க அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட் ஆக்கப்பூர்வமாகவும் வளமையை உறுதி செய்யும் வகையிலும் இருக்கும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாட்கோ தொழிற்கூட பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழ்நாடு முழுக்க விடுதிகளுக்கான உணவுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை வந்து கூடுதல் படுத்தணும் மாணவர்கள் வந்து கேட்டாங்க. அதை உடனடியாக வந்து இந்த பட்ஜெட்ல நாங்க வந்து அறிவிக்கிறோம். ஸ்காலர்ஷிப் அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்கு, அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்க கூடுதல் படுத்த வேண்டியிருக்காங்க. அதையும் இந்த இதிலே வந்து அறிவிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாவற்றையும் வந்து மாணவர்களுடைய உணவு தேவையா இருக்கட்டும் அல்லது தங்கும் தேவையா இருக்கட்டும் அங்க இருக்கிற வசதியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பண்ணிச்சிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. அதுக்கான பட்ஜெட்டை கூட்டணும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெற்றி மனை திட்டம்னே ஒன்று தனியா உருவாக்கி ஆதிராடு மற்றும் பழங்குடி மக்களுக்கான மனை பட்டாக்கள் வழங்குறது கூடுதலா வந்து செய்யணும் சொல்லி அதுக்கான பட்ஜெட்லாம் இருக்கு. அதனால இந்த பட்ஜெட்ல எல்லாமே வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக விரிவுபடுத்தப்பட்ட வளமைப்படுத்தப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இந்த மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து
0: முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக்க அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பணி வழங்க தாவேக்க அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராமத்தில் 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராம பகுதியில் இரண்டு குட்டி உட்பட ஏழு காட்டை யானைகள் முகாமிட்டுள்ளன. வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் யானைகள் நீண்ட நேரமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. யானைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வனத்துறையினர் யானைகளை நடமாட்ட

0: நிலையத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் யானைகளின் அருகில் செல்லவோ புகைப்படம் எடுக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைகளின் நடமாட்டம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிகள் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் இதர ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் இம்மாதம் இறுதி வரை பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். தர்மபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள்.

திட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் இம்மாதம் இறுதி வரை பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். தர்மபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ எடை பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ எடை பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ எடை பிரிவில் நேகா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேது பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபெல் மனோ குரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி வி சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீரா சானு மற்றும் லவ்லினா போர்ககெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 2வது இடத்தில் உள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்கு அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: சுற்றியுண்டு. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மதுழு.
1: சம்மதுளா இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103ல. டீ கடை, எஸ் டீ கடைனாலே நம்மளோட மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அந்த டீ கடையில் நம்ம குடிக்கிற டீயோட நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு சேட்டை இருக்க சான்ஸே இல்லை. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸாக நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, டீ கடையில் நா காக்க அப்படின்ற தலைப்பில் பேச போகிறோம். இந்த நா காக்க, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை பாடமே இருக்குன்னு சொல்லலாம். நான்னா நம்மளோட நாக்கு தாங்க, பேசுறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட நாக்கு, நம்மளோட ஆளுமையை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாகவும் இருக்கிறது. அதனால தான் நமக்கு தெரிஞ்ச திருக்குறள், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யார் எதை அடுக்கிறாங்களோ இல்லையோ தன்னோட நாக்கை அடுக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவாங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது இல்லையா. ஒரு காயம் ஆறிடும், ஒரு கண்ணாடி உடஞ்சாலும் ஒட்டிடலாம், ஆனால் ஒரு வார்த்தை மனசை காயப்படுத்திடுச்சுன்னா அந்த வலி அவ்வளோ சீக்கிரமாக மறையாதுங்க. கோபத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை, அவசரத்தில் சொல்கிற ஒரு பதில், நக்கலுக்காக விடுற ஒரு கமெண்ட், இதெல்லாம் ஒரு உறவையே உடைச்சிடலாம். ஸோ உங்களோட வாழ்க்கையிலும், ஏன் எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்மளோட நாக்கு சும்மாவாக இருந்திருக்கும். ஒன்றா மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிருக்கலாம், இல்லை சில கசப்பான அனுபவங்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். எஸ், நா காக்க அப்படின்ற தலைப்பில் நீங்கள் பேசலாம். நானே பேசிட்டு இருந்தா இப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் நா காக்குங்க அப்படின்னு தானே எனக்கு சொல்கிறீங்க. எஸ் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம். கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 2316312, இல்லைனா 2312103, இன்னொரு எண் கூட இருக்குது 2317046 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.

0: இருக்காங்க. அடிக்கடி கால் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் கூப்பிடுங்க. புதிய நேர்கள் நிறைய பேர் நம்ம நேற்று கூட டீ கடை நிகழ்ச்சியில் கேட்டோம் இல்லையா, எவ்வளோ சுபமாக பேசினாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். 9585800103 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் காலர் இருக்காரு, பேசலாம். வணக்கம், டீ கடையில் எரிஞ்சிருக்கீங்க.
1: வணக்கம் வணக்கம
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பநாயகம் கிராமத்துல ரத்னம் பேசுறேன்.
0: ரத்னம் சொல்லுங்க, ரத்னமா இருக்கணும் உங்களோட நாக்காக்க பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும் இல்லையா இந்த மாதிரி.
1: நான் வடக்கு பேசணும் சார், யாரு கூட ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொன்னீங்க, அதுவும் உண்மைதான்.
0: உண்மைதான்.
1: அதாவது யாருகிட்ட முதல்ல வந்து குடும்பத்துல வந்து மனைவி மக்கள் குழந்தை வீட்டுக்கு நல்ல வார்த்தை பேசணும், அடுத்து நம்ம சார்ந்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ரெண்டை வீட்டுக்காரர், அப்புறம் நம்ம நண்பர்கள் ரொம்ப முக்கியம், அப்புறம் உறவினர்கள், இவங்க எல்லா திட்டமே நம்ம பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும்.
0: ஆமா, அடுத்து நம்ம போற இடம் ஆபீஸ்.
1: அதாவது
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: அழகான கோவை மாநகர மாவட்டம் ரங்கசாமி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ரங்கசாமி, சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. உங்களோட தொலைபேசி இணைப்பு கரெக்டா இல்ல.
2: மாணவர்களே
0: ஓகே, அந்த சிக்கல்ல இருந்து சிக்காம இருக்கணும்னு என்னங்க பண்றது? யாருகிட்டயும் அதிகமா பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வணக்கங்க, எஃப்எம் ரெயின்போல டீ கடையில இணைஞ்சிருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேருங்க? தாமஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து. உங்க பேருங்க, கேட்க மாட்டேங்குது சரியா. ஹலோ சார், பேசுங்க, உங்களோட கருத்து சொல்லுங்க பாக்கலாம். ஓகே, உங்களோட இணைப்புல ஏதோ பிரச்சனை போல, சரி பண்ணிட்டு வாங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, வணக்கம் வணக்கம், பல முறை சொன்னேன். ஹலோ
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: கௌரி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க, ஏதோ ரீமிக்ஸ் பண்ற மாதிரியே எனக்கு கேக்குது. நேயர்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸோட காத்திருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நாம இந்த பாட்டு கேட்கலாம். தலைவன் தலைவி திரைப்படத்துல இருந்து பாட்டு, பிரதீப் குமார் தீப் ஆடியது, சந்தோஷ் நாராயணன் இசையில். டீ கடை நாக்காக்க தலைப்புல பேசிட்டு இருக்கோம். 6:46.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புடூர்ல கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி டீ கடை நாக்காக அப்படின்ற தலைப்பை பேசிட்டு இருக்கோம். நிறைய பழமொழிகள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நம்மளோட வாழ்க்கையில இந்த நாவை அடக்காததுனால ஒரு சில நேரத்துல சங்கடமான சூழ்நிலைகள் நமக்கு வந்திருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட நாவை அடக்கியதன் விளைவாக வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்த நேர் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது. வாட்ஸ்அப்லேயும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். 9585800103 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஸ்பெல்லிங்கோட நீங்கள் டைப் பண்ணி சர்ச் புக்கில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கீழே டீ கடைன்னு போஸ்ட் இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட்ல உங்களோட அந்த கருத்துக்களை தெரிவிங்க. 0422 அப்படின்ற நம்பருக்கு அப்புறமா 23 12 103 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னும் அடிஷனலா 2 நம்பர் கூட இருக்கு. இப்போ அடுத்து நேர் இருக்காரு, பேசலாம். வணக்கம் டீ கடை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: டீ கடை நிகழ்ச்சிக்கு இனிய மாலை வணக்கம். கனகரத்தினம் கன்னியாகுமரியிலிருந்து
0: சொல்லுங்க. கனகரத்தினம்
1: சார், நா காக்க அதாவது எலும்பில்லாத நாக்கு இருபுறமும் பேசும் சொல்லுவாங்க.
0: சரி,
1: அதனால நான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறோம், நான் எப்பவுமே பார்த்துதான் பேசுவேன். பகல்ல பார்த்து பேசணும், அந்தியில் அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் இப்ப பேசுறப்ப என்னன்ட்டு திடீர்னு, ஏய் நீ லூசா பைத்தியகாரனா அப்படின்னு இந்த ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டேன் சார்.
0: இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க?
2: ஹலோ, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடத்துல இருந்து ரங்கநாதன் ஜி பேசணுங்க. ஐயா
0: ரங்கநாதன், சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்து என்னங்க?
2: அனைவரும் நலமா இருக்கா இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய கருத்து, நம்ம குடும்பம், நம்ம குழந்தைகள், நம்ம ஊரு, இது மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும். அடுத்தவங்களை பத்தி பேசாம நம்ம மட்டும் பேசி நம்ம குடும்பத்துல பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது.
0: பிரச்சனையே வராதுன்னு சொல்றீங்க, சூப்பருங்க. வணக்கங்க, டீ கடையில இருக்கீங்க, ஆபீஸ்ட்டீங்க?
3: பேசுறேங்க.
0: மதுக்கரையில இருந்து உங்க பேருங்க? ஹலோ,
3: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட இணைப்பு சரியா இல்ல. வணக்கம் டீ கடை. ஹலோ
3: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
3: கோவை மாவட்டம் பொள்ளாச்சிட்டு சரவணகுமார் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சரவணகுமார், உங்களோட கருத்துங்க.
3: அதாவது உறவுகள் நாக்கு வந்து நாம பேசுறது ஆள் மனதுல இருந்து
0: நாவடுக்கும் அப்படின்றது ரொம்ப அவசியங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையத்துல இருந்து சொல்லிருக்காங்க. சிறுமுகையில இருந்து கணேஷ்

சொல்லியிருக்காங்க. அதாவது பேச்சில் கவனமாக இருந்தால் சண்டை, பிரச்சனை, பாவம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கலாம். நாக்கு தவறாக பேசினா உறவும் நம்மளோட வாழ்க்கையும் கெட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம் நாக்காக அப்படின்ற தலைப்பில் டீ கடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 ரெட்ரோ மூவிக்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு குழுவினரோட சேர்ந்து பாடின பாட்டு.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். டீ கடை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு டீ கடையில நாம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, நாக்காக்க அப்படின்ற தலைப்புல முகநூலையும் நீங்கள் இணைஞ்சிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற முகவரியோட தேடுதலில் ஈடுபட்டீங்கன்னா நம்மளோட முகநூல் பக்கம் வரும். முகநூல் பக்கத்தில் டீ கடன் போஸ்ட் இருக்கும், போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. வணக்கங்க.
1: ஹலோ சார்.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க
1: சார்? கோயம்புத்தூர் மாவட்டம் நடுப்பாளையத்திலிருந்து சுசிலா பேசுறேன் சார்.
0: சுசிலா சொல்லுங்க. நாக்காக்க
1: சார், நம்ம ஒரு சபையிலயோ எங்க பேசினாலுமோ நம்மளுக்கு நான் வடக்க ரொம்ப தேவைங்க சார்.
0: ரொம்ப தேவை.

0: முடியலையே, ஏதாவது ஒண்ணு பேசணும்னு ஆயிருது, என்ன பண்றது சுசீலா?
1: அந்த இடத்துல அப்படி பேசும் போதுதான் நம்ம தேவையில்லாத வார்த்தை பேசினாதான் நம்மளுக்கு ஒரு மனசங்கடங்களோ ஏதோ ஒரு உறவினர்களோட மற்ற பக்கம் பேசும்போது தான் சார் நம்மளுக்கு ஒரு சங்கடங்கள் வருதுங்க சார்.
0: கண்டிப்பா வருதுங்க. சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? சோ எப்படி
1: நம்மளுக்கு கண்டிப்பா நாவடக்கம் தேவைதாங்க சார்.
0: இல்ல அதுக்குதான் உங்ககிட்ட இருந்து
1: கவனமா இருக்கணும் சார் பேசும்போது.
0: எஸ் சுசீலா, அதுக்குதான் உங்ககிட்ட இருந்து ஒரு டிப்ஸ் கேக்குறேன். என்ன பண்றது
1: அப்படி பேசணும் சார். எந்த
0: வார்த்தை? ஓ, யோசனை பண்ணி பேசணும்னு சொல்றீங்க, நல்ல ஒரு விஷயம். வணக்கங்க, எஃப்எம் ரெயின்போ டீ கடையில் இணைஞ்சிருக்கீங்க. டீ டீ, யார் பேசுறீங்க? ஹலோ,
2: கிணத்து கடவு, கிணத்து கடவு நல்லாட்டி வளையம் பட்டணத்துல பேசுறேங்க.
0: உங்க பேருங்க ஐயா?
2: கிணத்து கடவு நல்லாட்டி வளையம் பட்டணம்.
0: பட்டணம், பட்டணம்ன்றது
2: ஊர். ஆறுமுகம்.
0: ஆறுமுகம், ஓகேங்க. சொல்லுங்க ஐயா, இந்த தலைப்புல பேச வந்திருக்கீங்க.
2: பகல்ல பார்த்து பேசி அந்தகிரி அதுவும் பேசாருன்னு சொல்றாங்க.
0: சரிங்க,
2: இரவில் தொடர்க்கும் காது உண்டுங்களாமா?
0: ஓ, அப்படிங்களா? சரி,
2: அதனால எந்த குறையுமே பேசக்கூடாதுங்க, யாரை பத்தியுமே.
0: யாரை பத்தியும் பேச, ஆனா இருந்தாலும் ஒரு சில நேரத்துல முடியறது இல்லையே, ஏதாவது ஒண்ணு பேசி ஆகணும்ன்ற மாதிரி ஆயிருது. அதுக்கு என்ன பண்றதுங்க?
2: நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கணுங்க.
0: மனசை கட்டுப்படுத்தணும்.
2: ஆமாங்க,
0: இல்லன்னா மத்தவங்க நம்மளை கட்டுப்படுத்துற மாதிரி ஆயிடும் இல்லீங்களா?
2: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகேங்க, நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கங்க, டீ கடையில இணைஞ்சிருக்கீங்க.
3: ஹலோ.
0: ஹலோ,
3: ராஜவீதி செல்வசன் பேசுறேங்க.
0: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
3: ஆமாங்க, இப்போதான்
0: லைன் கிடைச்சது. சூப்பருங்க, சந்தோஷங்க. சொல்லுங்க, நான் காக்க
3: என்ன சொல்றதுங்க?
0: என்ன சொல்றது சொல்லுங்க.
3: சில நேரம் வந்து அவங்களோட பாஷையில நம்ம பேசிதான் ஆகணும்.
0: பேசி, சூப்பர், நல்ல ஒரு வித்தியாசமான பாயிண்ட்.
3: சில நேரம் வந்து நம்ம அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் நம்ம அவங்க அவங்க பாஷையில நம்ம வந்து சொல்லிட்டோம்னா அப்ப நம்ம மேலதான் தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க.
0: ஆனா அந்த பாஷை வந்து
3: வழி இல்ல.
0: கரெக்ட், நல்லா சொன்னீங்க. பட் அந்த பாஷை வந்து இன்னும் அவங்கள வந்து சங்கடத்துக்கு உள்ளாக்காம இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இல்லீங்களா?
3: இல்ல, பொறுமையா தானே
0: எல்லா நாளும் ஒர்க் ஆகுமான்றது சந்தேகமான விஷயம் தான். பட் நல்ல ஒரு கருத்து, வித்தியாசமா சொன்னீங்க. தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நீங்களே டீ கடை நிகழ்ச்சியை நினைஞ்சிருக்கீங்க. அடுத்து வணக்கம் டீ கடை அப்படின்னு டீ கடைக்கே வணக்கம் சொல்லிட்டாருங்க சார். நீங்கள் சொன்ன தலைப்பு உதாரணமே வந்து கணவன் மனைவி தான். கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தையை விட்டு விடுவாங்க சார், அதனால பல பிரச்சனைகளை கொண்டு போகும் அது. அதனால் கணவன் மனைவி, ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து நாவை அடக்கி பேசினா நல்லா இருக்கும். இது என்னோட கருத்துங்கன்னு சொல்லிட்டு அவினாஷிலிருந்து பிரபுதேவி ஸ்ரீஷாய் அவங்களோட கருத்தை வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாங்க டீ கடையில் நான் காக்க தலைப்பில். இப்போ நாம கேட்கக்கூடிய இந்த பாட்டு இட்லி கடை மூவிக்காக தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடியது, ஜிவி பிரகாஷ்குமார் இசையில். நேரம் 7:00.

0: டீக்கடை நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு நான் காக்கா அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.2 ஏழு மணி 4 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அப்படியே நிகழ்ச்சி கேட்டுட்டு அனுப்பலாமா வேண்டாமனு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போவே அனுப்பிச்சுடுங்க உங்களோட கருத்துக்களை, நாங்கள் படிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கோம். 9585800103 அப்படி நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. 04220422 அப்படின்ற முன்னிணைப்பினோட 2312103 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னொரு நம்பர் 2317046, இன்னொரு நம்பர் 2316312 அப்படின்ற நம்பருக்கு கூட நீங்க கால் பண்ணி பேசலாம். வணக்கங்க, டீ கடையில் இணைஞ்சிருக்கீங்க, யார் பேசுறீங்க? கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க. அதனால நம்மளோட நாக்க அடக்கி பேசணும், நம்மளோட ஆயுள் நீண்ட காலமா இருக்கணும்னா. வணக்கம் டீக்கடை. வணக்கம் ராஜா, நீங்க அடிக்கடி வர்றீங்களே, நன்றி கால் பண்ணதுக்காக. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ, நான் சாந்தி செல்லப்பன் கோணவாய் கால்பாளையத்துல இருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்தி.
1: நம்மளுக்கு வேண்டியவங்க நம்மள புரிஞ்சுக்காம வார்த்தை விட்டுறாங்க.
0: ஆமா,
1: ஆனா அவங்க சொல்ற வார்த்தை தவறானது.
0: ஓகே,
1: ஆனா நம்ம பொறுமையா ஒரு 12 வருஷம் கழிச்சு அவங்க பேசுனது தவறுங்கறது அவங்களையே புரிய வச்சது. ஆனா அந்த பொறுமையா இருக்கிறது தான் பெரிய கஷ்டம்.
0: ஆனா 12 வருஷம் சொல்றீங்களே, இல்ல
1: இருந்தாலும் அவங்க எனக்கு வேணும், அதனால நான் அவங்க கிட்ட வார்த்தையை நான் விடல.
0: சண்முக சுந்தரம் அத்தப்ப கவுண்டன் புதூர்ல இருந்து வாங்க, டீ சாப்பிடலாம். யாரோட பேசினாலும் ஏனுங்க, வாங்க போங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுறீங்களா? இப்படி மரியாதையா நம்ம கோயம்புத்தூர் பாஷையில பேசினா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, ஒரு சில நேரங்களில் மற்ற ஊருக்கு போகும்போதே அவங்க ஒரு மாதிரி ஸ்லாங்ல பேசுவாங்களா, அது கேட்கும் போதே நமக்கு ஹர்ட் ஆகும், என்னன்னா இவங்க ரெஸ்பெக்ட் இல்லாமையே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. டீ கடை நிகழ்ச்சியில நாக்காக அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். இனி தொடர்ந்து நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் ராயன் மூவியிலிருந்து சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடியது ஏ ரஹ்மானே சில பாட்டு.

0: ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 16 வரை நடைபெற உள்ளது. ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம், தேனி, உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் புதிதாக தொடங்க உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் நடப்பாண்டிற்கான 1 முதல் 5 வரையிலான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரும் 24 வரை வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும், தேனி அள்ளிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட உள்ள இப்பள்ளியில் கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் விதிமுறைகளின்படி சேர்க்கை நடைபெறுவதால் தேவையான ஆவணங்களுடன் பெற்றோர் விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சட்ட நிபுணர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சட்ட விழிப்புணர்வு மற்றும் புகார் அளிக்கும் நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 23 தவணை தொகை வரவு வைக்கப்பட்டது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தேனியைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்தார்.
2: நம்மூர் பகுதியில விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப காலமா. இதுல வந்து மத்திய அரசோட PM கிசான் திட்டத்துல வருஷத்துக்கு 6,000 ரூபாய் போடுறாங்க. அந்த 6,000 ரூபாய் வந்து இப்பொழுது 23 தவணையாக என்னோட வங்கி கணக்குல நேரடியா வந்துருச்சு. இந்த பணம் வந்து எங்களுக்கு வந்து உரம் வாங்குவதற்கும் விதை வாங்குவதற்கும் மற்ற சிறு செலவுகளுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதா இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசிற்கும் பிரதமருக்கும் சிறு குறு விவசாயிகளின் சார்பாக மிக்க நன்றி.
1: மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறையில் ஸ்டார் கல்லூரி திட்டத்திற்கு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பிசிப்பட்டி பேரூராட்சியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நத்தம் புறம்போக்கு நிலத்தில்

0: வரும் சுமார் 900 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி திட்ட மதிப்பீடுகளை தயாரித்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆய்வுக் கூட்டத்தில் குழு தலைவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் வலியுறுத்தியுள்ளார். தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஈரநில கண்காணிப்பு குழு உறுப்பினர்களுக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. 2026-27 குறுவை பருவத்திற்கான பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வாழை, மரவள்ளி, வெங்காயம், கத்திரி மற்றும் தக்காளி பயிர்களுக்கு காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம், கத்திரி, தக்காளி பயிர்களுக்கு ஆகஸ்ட் 31 தேதிக்குள்ளும் வாழை மற்றும் மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு செப்டம்பர் 15 தேதிக்குள்ளும் பதிவு செய்து பயனடையுமாறு தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான நீட்ஸ் திட்டத்தின் கீழ் ₹10,00,000 முதல் ₹5,00,000,000 வரை வங்கி கடனுடன் அதிகபட்சமாக ₹75,00,000 மானியம் பெற தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி பெற்றவர்கள் அரசு இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்தும் அல்லது மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை பெற்று பயனடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் மாதம் ₹15,000 தொகுப்பூதிய அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நிரப்பப்பட உள்ளன. தகுதியான விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்களுடன் விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் தேனி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். உயிர்காக்கும் துணிச்சலான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் ஜீவன் ரக்ஷா பதக் விருதுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் ஜூலை 31ஆம் தேதிக்குள் தேனி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார்.
1: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக டிஜிட்டல் ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு பகுதியில் புவி வெப்ப கிணறு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் முதலாவது புவி வெப்ப எரிசக்தி திட்டம் இதுவாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அடையாள வெளிநடப்பில் ஈடுபட்டன. 40 கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் அலு

0: அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், காவல்துறை தலைவர் திரு சித்நாத் குப்தா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வரும் C-295 ரக ராணுவ விமானம் தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக திரு ராமமோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைமையக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். இயற்கை பேரிடரின் போது உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது வறட்சி பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வறட்சி தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஷியோகரில் இன்று 330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மோன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஞ்சாபில் சொத்து ஆவணங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆவணப்பதிவுக்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள 35 சிக்கலான வார்த்தை பயன்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் தெரிவித்தார். ஹரியானாவில் 12,000-க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புகையிலை பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஹரியானா அரசு செயல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறினார்.

0: சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ஜெனிஃபர் மான்செரேட் இன்று காலமானார். அவருக்கு வயது 56. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தலகோவா சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019 பிஜேபியில் இணைந்தார். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. லும்பினி மாகாணத்துக்கு உட்பட்ட ருக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்று மாலை 4:30 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்டை மாவட்டங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 உயிரிழந்தனர், 4 காயமடைந்தனர். கோஸ்ட் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 3 காயமடைந்தனர். வடக்கு பல்க் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்தார். லித்வேனியாவில் நடைபெற்ற உயிரியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 1 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பவ்யா கன்வான் தங்கப்பதக்கத்தை வென்றார். சௌமில் மெய்டி, நிஷித் கலானி மற்றும் அன்மோல் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 78 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. 3 முறை இக்கோப்பையை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 4 முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களமிறங்க உள்ளது. 2010 இக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆட உள்ளதால் இறுதிப்போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போட்டியை காண்பதற்கு ஏதுவாக கேரளா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3 மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 49 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 371 ரன் எடுத்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 4 மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை. இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 12-16 km வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர் பாசத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயறு மற்றும் உளுந்து

பயிர்களில் ஒரு சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 16 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். தற்பொழுது நிலவும் வானிலையால் வாழையில் சிக்காட்டோகோ இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே 1 ஹெக்டேருக்கு மெங்கோசெப் 26% WP மருந்து 2 கிலோ என்ற அளவில் 750 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பாசிலஸ் சப்டிலஸ் 2.5 கிலோ என்ற விதத்தில் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்ப்பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டென்சிம் 1 கிராம் மற்றும் பாசிலோன் 2 மில்லி கலந்து நீரில் நனைத்து நடுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மண் நனைத்தல் மற்றும் கருப்பு தோகை மூடாக்கு இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோட் எருமைவிரடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதி நீர்த்தி செய்ய வேண்டும். நன்கு முதிர்ந்த தக்காளியை பழுப்பதற்கு முன் அறுவடை செய்வதன் மூலம் அதன் தரத்தை பாதுகாக்கலாம். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடி வீக்கம் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும். ஈரப்பதமான வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய நோய் தாக்குதலை குறைக்க கால்நடை கொட்டகைகளை சுத்தமாக உலர்த்த நிலையிலும் பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் முதன்மை அலுவலர் அறிவிக்கின்றார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: Football Update from the BBC.
1: நிலையத்தில் நேரம் 7:32.

0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நந்தகுமார்ண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கு. நீங்க இங்க எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா?
2: என்ன சாமி, நம்ம பாரம்பரிய ரகங்களில் இருக்கக்கூடிய வட்டாரங்களை பத்தி பேசணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு நாள். அது சம்பந்தமான தகவல்களை நாம டிஸ்கஸ் பண்ண முடியுமா? இப்போ நேரம் இருக்கா?
1: இருக்கு. இன்றைக்கி தான் நிறைய நெல் ரகங்கள்லாம் ஊரில் இருக்கு. நீங்கள் என்ன புதுசாக வந்த வட்டார ரகம்னு பேசுகிறீங்க?
2: வட்டார ரகங்கள்ன்றது நம்ம அந்தந்த இப்போ பொதுவாக மரபு ரகங்கள் மாநிலம் முழுக்க நம்ம மீட்டிருக்காங்க பெரியவங்க. நம்ம வளையமட்டாறு, மீனாட்சி ஐயா, ஜெயராமண்ணெல்லாம் இப்போ தொடர்ந்து அதை நம்ம பராமரிக்கும் போது அதில் இந்த பகுதிக்கு அந்தந்த பகுதியில் சில நெல் ரகங்கள் நல்லா வருது. சில நெல் ரகங்கள் வெளியிலிருந்து கொண்டு வர நெல் ரகங்களை நம்ம இங்கே பயிர் பண்ணும்போது அதுக்கு பண்டிதங்கள், பயிற்சிகள், இன்னும் கொஞ்சம் பராமரிப்புலாம் கொஞ்சம் அதிக தேவைப்படுது. அப்படி இல்லாமல் நாம் இங்கே இருக்கக்கூடிய நெல் ரகங்களை நம்ம சாதாரணமாக விளை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரகங்களை தான் நம்ம ஒட்டார ரகங்கள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பகுதிக்கே உரித்தான நெல் ரகங்களை இப்போ எடுத்துக்காட்டு கலர்பாலை, முன்னாடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் குண்டஞ்சம்பா, இப்படி நம்ம இந்த ரகங்கள். இப்போ நம்ம மலைப்பகுதியில் பயிர் வைக்கக்கூடிய கொட்டமுத்து, மதிமுனி, இந்த மாதிரி ரகங்கள்லாம் வந்து நம்ம வட்டார ரகங்கள்னு சொல்லலாம். இப்போ நம்ம கீழே சமவெளி பகுதிகளில் வட்டார ரகங்கள் பார்க்கும்போது நம்ம கலர்பாலை, நாகப்பாடி கலர்பாலை, அதுக்கப்புறம் நம்ம சமவெளி பகுதியில் நம்ம வாடஞ்சம்பா, இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களில் நம்ம பகுதியில் பயன்படுத்தக்கூடிய ரகங்களை நம்ம வட்டார ரகங்கள்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அந்தந்த பகுதிக்கும் அந்தந்த ரகங்கள் வட்டார ரகங்களாக இருக்கு. நம்ம பொதுவாக எல்லா ரகங்களையும் பராமரிக்கிறது கூட நம்ம பகுதியோட ரகங்களை பராமரிக்கும் போது இன்னும் நமக்கு செலவு குறைவு, விளைச்சலும் நிறைவாக இருக்கும் அப்படின்றது பெரியவங்களோட கருத்தாக நமக்கு அதை நம்மளுடைய இந்த கலந்தாய்வுகள்லையும் நம்ம நிறைய பெரியவங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அவங்க சொன்ன கருத்துக்களையும் நம்ம இப்போ பகிரலாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம பேசிக்கலாம்.
1: சரி, முதல்ல எனக்கு வட்டார ரகம்னா என்ன?
2: அந்தந்த பகுதியில் விளையக்கூடியது. இப்போ நம்ம பொதுவாக ஒரு நிலப்பகுதியை வந்து மேட்டு நிலம், பள்ள நிலம்னு பகுப்போம். இப்போ நம்மகிட்டே கூட ஒரு வயல் இருக்குன்னு வச்சுங்களேன்.
1: அதாவது இப்போ வந்து அப்லேண்டு, மிடில் லேண்டு, லோயர் லேண்டு அப்படி.
2: இப்போ நம்மகிட்டே ஒரு வயல் இருக்குன்னா அதில் இந்த ரகங்கள் நல்லா வரும், இந்த பள்ளத்துக்கு கையில் இது போடாத, இதை போட்டாதான் நல்லா வரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க.
1: ஆமாம், எங்கள் தாத்தா கூட சொல்லியிருக்காரு, அந்த பசானம்ன்ட்டு ஒரு நிலம் காமிப்பார். ஆனால் அந்த மேட்டு நிலத்துக்கும் அதுக்கு கீழே இருக்கிற நிலமும் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பசான நிலம்னு சொல்லுவார், அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிசினின்ற ஒரு நெல் மட்டும்தான் அது பிரதானமாக பயிர் வச்சிருக்காங்க.
2: இப்போ உங்கள் ஒரு தாத்தா கிட்ட இருந்து இவ்வளவு கடத்தப்பட்டிருக்குன்னா இன்னும் நிறைய தாத்தா கிட்ட இருந்து நம்ம கடத்தப்பட வேண்டிய தகவல்கள் நிறைய அங்கங்கே நின்றுச்சு. அந்த மாதிரி தகவல்களை தான் நம்ம கொண்டு வந்து இங்கே விவசாயிகள்கிட்ட சேர்க்க வேண்டிய காலகட்டத்தில்.
1: இந்த வட்டாரகத்தில் இந்த தரவுகளை நீங்கள் எங்கிருந்து எப்படி திரட்டுறீங்க? இல்லை இது வந்து எல்லாமே வாய்வழி சொல்லா நீங்கள் கேட்டதா, இல்லை நீங்கள் களப்பயணி ஏதாவது பண்ணியிருக்கீங்க?
2: நம்ம மலையம்பட்டு முன்னோடி வெங்கடாசல ஐயா வித்து மாழ்வுன்னு ஒரு தலைப்பில் நம்மளுடைய இந்த பாரம்பரியங்களை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கார். அவர் தொகுக்கும் போது இந்த வட்டார ரகங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து

தொகுத்து அதை தொகுத்திருக்கார். அவருடைய செய்திகளில் நாம் படிக்கும் போதும் இல்லை இங்கே இருக்கிற விவசாயிகளை நாம் சந்திக்கும் போது, அவங்க வயதில் மூத்த விவசாயிகள் இருக்காங்க இல்லைங்களா, கொஞ்சம் வயோதிக தன்மையில் இருப்பாங்க, வெளியே நடமாட்டம் இல்லாத வீட்டோட இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரகங்கள்லாம் நம்ம இந்த பகுதியில் இந்த ஊரில் விளைஞ்சதுப்பா அப்படின்வாங்க. பேசும்போது யதார்த்தமாக நம்ம சம்பா மோசனத்தை நம்ம வழக்கு முறையில் மோஜனம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செய்யாறு ஆரணிக்கு கிழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக சொல்லுவாங்க, நாங்கள் மோஜனத்தை வரைச்சி விட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், அப்புறம் மழை பெய்யும், மழை பெஞ்சுன்னா களை வெட்டுவோம், அதோட சரியாது ஆள் ஒசரம் வந்துடும், முடிஞ்சால் சாயாமல் இருக்கணும்னா மொதல் அறுப்பு அறுத்துருவோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது

0: மோசனத்தை நம்ம வழக்கு முறையில் மோஜனம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செய்யாறு ஆரணிக்கு கிழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக சொல்லுவாங்க, நாங்கள் மோஜனத்தை வரைச்சி விட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், அப்புறம் மழை பெய்யும், மழை பெஞ்சுன்னா களை வெட்டுவோம், அதோட சரியாது ஆள் ஒசரம் வந்துடும், முடிஞ்சால் சாயாமல் இருக்கணும்னா மொதல் அறுப்பு அறுத்துருவோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த முனசோக்கெல்லாம் அறுத்து மாட்டுக்கு போட்டு இல்லை கொஞ்சம் மாடு மேய் விட்டு கூட அதுக்கப்புறம் ரெண்டாவது விளைச்சல் வரும்போது அது அறுவடைக்கு வரும். இது மழை தண்ணியிலே சாதாரணமாக விளைஞ்சிரும். அதையே கொஞ்சம் நல்ல பராமரிப்பு பண்ணால் தேவையான அளவுக்கு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம ஒட்டாடுறாங்கன்னு சொல்கிறோம்.
1: சரி, ரைட்டு. இப்போ வந்து மரபு ரகங்கள்லாம் இப்போ நிறைய பரவலாகணும் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சேலும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஒரு வரவேற்பு இருக்கு சமூகத்தில். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு சில ரகங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது விளைச்சல் எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் வந்து விவசாயங்களா எங்களுக்கு விளைச்சல் தானே முக்கியம், இல்லை உங்களுடைய ரகங்கள் அது போல நீங்கள் விளைச்சல் எல்லாத்தையும் கூட்ட முடியும்னு சொல்றீங்க, இந்த வட்டார ரகத்தால் விளைச்சல் சரியா இருக்கும் இல்லை மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியான விளையும் அப்படின்றத தாண்டி விளைச்சல் எப்படி இருக்கும்? நீங்கள் ஏதாவது ஒரு நெல்லை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், ஒரு உதாரணமாக ஏதாவது நீங்கள் சொல்லுங்க.
0: நம்மகிட்ட ஏற்கனவே நம்ம பகுதிக்கு உண்டான பாரம்பரிய ரகம் தான் அது, மரபு ரகங்களில் அந்த கருடஞ்சம்பான ஒரு நெல்.
1: ஓ,
0: அந்த கருடஞ்சம்மான்ற நெல்லை பற்றி ஒரு கல்வெட்டு தகவல் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. அந்த கல்வெட்டு தகவல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஏக்கருக்கு அப்போ இருந்த கணக்கு வழக்கில் ஒரு ஏக்கருக்கு 96 களம் நெல் விளைஞ்சதா தகவல் எழுதியிருக்கு.
1: 96 களம்,
0: 96 களம். இப்போ நமக்கு ஒரு பேச்சு வழக்குக்கு ஒரு களம்னா நம்ம ஊர் பக்கத்தில் 12 மரக்கா சொல்லுவாங்க ஒரு களத்துக்கு. அப்படி நீங்கள் 12 மரக்கா கணக்கு போட்டிங்கன்னா கூட ஒரு தோராயமாக ஒரு 40-50 கிலோ வந்துடும் மூட்டையோட எடைக்கு கணக்கு போட்டிங்கன்னா. மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகுதுன்னா கூட
1: ஒரு டன்னேஜ்லேயோ இல்லை ஒரு
0: தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4800 கிலோ அந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு. 4800 கிலோ ஏக்கருக்கு விளைஞ்சி அது கல்வெட்டில் பதிவாயிருக்கு. இது நான் சொல்லலை, கல்வெட்டு சொன்னது அதை நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க, வளையாமட்டு ஐயா. அந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் இந்தந்த பகுதியில் இந்த நெல் இப்படி விளையுதுன்ற போது நம்ம அந்த தகவலை எடுத்துட்டு அந்த நெல் ரகங்களை தொடர்ந்து பராமரிக்கும் போது அவங்க எப்படி பராமரித்தாங்களோ அந்த மாதிரி பராமரிக்கும் போது அதிகபட்சமான மகசூல் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தகவல் தான் நம்ம விவசாயிகள்கிட்ட கடத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும்.
1: இல்லை இப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்னு சொல்றீங்க, ஏன் இப்போ இதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
0: ஆ, நல்ல அருமையான கேள்வி. பொதுவாக மரபு ரகங்களை வந்து நம்ம ஒரு 50 காலமாக பெருசாக வெளியே கொண்டு வந்து பேசு பொருளாக இல்லை. ஏன் இப்போ பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா, நாம் மரபு ரகங்களை விட்டுட்டு இடைவெளி வந்துட்டு பிறகு தான் இப்போ பின்னாடி வந்த கண்டுபிடிப்பு ரகங்கள்லாம் நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி அங்கே இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பாரம்பரிய ரகங்களை நோக்கி மக்கள் திரும்பியிருக்காங்க. வாங்குறவங்களும் நுகர்வோர்களும் பாரம்பரிய ரகங்களுக்கும் இயற்கை வேளாண்மையில் விளையிற பொருட்களுக்கும் ஆதரவு நிறைய கொடுக்குறாங்க. அப்படி நகரும்போது நமக்கு இந்த பாரம்பரிய ரகங்களில் நம்ம பகுதிக்கு உண்டான ரகங்களை பேசுவதுக்கு காரணம் அந்தந்த பகுதியில் விளைஞ்ச நெல் அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விளைஞ்சிருக்கும், மருத்துவ குணங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே அதில் உள்ளடக்கி தான் இருக்கும்.
1: இல்லை, நான் இங்கே எனக்கு இன்னொரு கேள்வி இங்கே வருது. அப்போது இந்த மரபு ரகங்களில் வந்து இப்போது ஏதோ ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரியா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு
0: நினைக்கிறேன். ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா குறிப்பிடுமணியான விஷயங்கள்ல இருக்குது. இப்போ நுகர்வோர்கள் பாத்தீங்கன்னா ஒரு போக்காதான் திரும்புறாங்க. ஒரே கருப்பு கவுனி வேணும், மாப்பிள்ள சம்பா வேணும், அப்படி ஒரு அவங்களுக்கு அறியப்பட்ட ரகங்கள் இல்லை அதை ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, லைம் லைட் இல்லை ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபோக்கஸ் செய்யப்பட்ட ரகங்களே அவங்க விரும்புகிறாங்க. அப்படி விரும்பும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகளும் அந்த ரகங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் போல அப்படின்னு ஒட்டு மொத்தமாக திரும்பினாங்க. அப்புறம் கடந்த ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கடந்த ஆண்டுக்கு கருப்பு கவுனிக்கு நிறைய மவுஸ் இருந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு நிறைய விவசாயிகள் அதை நோக்கி திரும்பி இருந்தாங்க. இப்போ அதனுடைய மவுஸ் வந்து குறைஞ்சி அதனுடைய விலையில விளைச்சல் நார்மலாக இருக்குது, ஆனால் விலையில் வேரியேஷன் ஆனவுன்னு அது விற்பனையில் சுணக்க இருக்கு. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. ஒரே ரகங்களை கேட்டு நுகர்வோர்களும் ஆசைப்படக்கூடாது, விவசாயிகளும் நுகர்வோர்கள் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக அந்த ஒரே ரகத்தை பயிர் வச்சுட்டு திருப்பியும் இன்னலுக்கு ஆளாகக்கூடாது. வட்டார ரகங்களில் பல ரகங்கள் அந்த சத்துக்களை கண்டிப்பாக கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட சத்துக்கு இதை தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு போகஸை தவிர்த்துட்டு பொதுவாக வட்டார ரகங்களில் இந்த சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு திரும்பினாலே விவசாயிக்கும் கன்சியூமர் நுகர்வோர்களுக்கும் நிறைவான ஒரு நிறைவாக இருக்கும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஏறும் பூரும் நிகழ்ச்சியில் மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே,
1: இதில் நீங்கள் இந்த வட்டாரங்களை மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு பலமுறை சொல்லியிருக்கீங்க, ஏன்
2: கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பராமரிப்புகளில் அதிக கவனம் செலுத்தி தான் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு நெல்ரங்களை பயிர் வைக்கிறோம் அப்படின்னா அதை நன்கு கவனிக்க வேண்டியதாக இருக்குது. கூடுதல் பராமரிப்பு கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அதனுடைய குணநலங்கள்லாம் பார்த்துட்டு தான் அதை அதிகப்படியான இடத்துல பயிர் வைக்க வேண்டியதாக இருக்குது.
1: சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ எனக்கு புரியல. எனக்கு
2: ஒரு எடுத்துக்காட்டுக்காக, நம்ம ரத்தசாலியை முதல் ஒரு 4-5 வருஷங்கள் கொண்டு வரும்போது அந்த ரகம் வந்து நம்மக்கிட்ட 1.5 அடி 1.5 அடி உயரத்துலேயே கதிர் வந்துச்சு, கலைக்கவே இல்லை பயிர். என்னடா இது பாரம்பரிய ரகம், அங்கேருந்து கொண்டு வந்தோம், இது இந்த அளவுக்கு கூட வரலையே அப்படின்னு ரொம்ப நம்ம வருத்தப்பட்டோம். தொடர்ந்து அதை 3 வருடங்களுக்கு நம்ம அதை பயிர் பண்ணும்போது தான், 3 வருடங்கள் தேவைப்படுது அது இங்கே நிலைபடுறதுக்கு. ஆனால் இதே நம்ம குள்ளங்காரோ கலர்பாலையோ இந்த ரகங்களோ நமக்கு எந்த விதமான இடர்பாடும் ஏற்படலை. ஏற்கனவே அது இந்த மண்ணில் இருந்ததுன்றதுனால மறைஞ்சி போயிருந்தா கூட அந்த விதநெல் கிடைக்கும் போது அதை வெளியே பயிர் பண்ணும்போது நார்மலான விளைச்சலும்
1: இல்லை. அந்த நெல்லுன்னு சொல்கிறீங்களே, அது எந்த நெல்?
2: இல்லை, நம்ம பகுதிக்கு உண்டான நெல்லுன்னு சொல்கிறேன்னா, இப்போ வாடஞ்சம்பா, குள்ளங்கார, கலர்பாலை இந்த மாதிரி, தோயமல்லி இந்த மாதிரி ரகங்களில் நம்ம பகுதியிலிருந்து தொலைஞ்சி போய் மறுபடியும் அந்த நெல் கிடைச்ச பிறகு கூட அந்த நெல் நம்ம பயிர் செய்யும்போது அதுக்குண்டான எதிர்பார்ப்புகள் அது அதிகமாக எதிர்பார்க்கலை. நீங்கள் பராமரிப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதை இடுபொருள் கொடுக்கணும், இதை தெளிக்கணும், அதை தெளிக்கணும், இப்படி தொடர்ந்து ஒரு விவசாயிக்கு அது அதிகமாக வேலை வைக்கலை. இட்ட பொழுதில் பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விளைஞ்சி நல்ல மகசூல் கொடுத்தது, பண்டிதங்கள் அதிகம் தேவைப்படலை. அதனால தான் இதில் கண்டிப்பாக நம்ம பகுதிக்கு உண்டான ரகங்களை மட்டும் அந்தந்த பகுதி விவசாயிகள், இது பொதுவாக நமக்குன்னு நான் பேசுகிறேன், இதே அந்தந்த ஊர் விவசாயிகள் அந்தந்த பகுதிக்கு உண்டான ரகங்களை பராமரிக்கிறது நல்லது.
1: நெல் சார்ந்து மட்டுமே நம்ம பேசுறதாலே கேட்குறேன், உங்கள் பகுதியில் வந்து வட்டாரம் சார்ந்து ஏதாவது அந்த பட்டம் ஏதாவது?
2: ஆமாம், நமக்கு
1: தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சம்பா பட்டம் சொல்லுவோம், குருவு பட்டம் சொல்லுவோம், கார் பட்டம்,
2: பொதுவா பட்டங்கள் வந்து நம்ம மாநிலம்
1: பகுதியில் அது ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா?
2: இல்ல, மாநிலம் தழுவிய அளவில் நமக்கு பட்டங்கள் பேசுவோம். ஆனால் நம்ம தொண்டை நாட்டில் நம்ம வட்டாரம் ஏற்ற மாதிரியான பட்டங்கள் எப்படி நமக்கு துவங்குதுன்னா, நமக்கு சவாது மலைக்கு கிழக்கு முகமா பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு மழை பருவத்தை பொருந்து நமக்கு வந்து இந்த பட்டங்கள் துவங்கிது. எப்படி துவங்குதுன்னா, முதல்ல நமக்கு ஆணியிலிருந்து மேலே மலையில் துவங்குது, கீழே வந்து ஆடி ஆவணியிலிருந்து நமக்கு சமவெளி பகுதிகளில்.
1: இன்னும் கொஞ்சம் சரியாக விளக்கங்களா, எனக்கு சரியாக புரியல.
2: இப்போ எப்படின்னா, நமக்கு சவாது மலை இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து சவாது மலையினுடைய மழையை பொறுத்து தான் நமக்கு பட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம தொண்டை நாட்டை பற்றி பேசுவோம், இல்லை நம்ம திருவண்ணாமலை வேலூர் மாவட்டத்தை பற்றி.
1: நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு
2: பக்கம், ஆமாம், கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான மழை கிடைக்கிறத வச்சு தான் நம்ம அந்த பருவநிலையும் பட்டத்தையும் நம்ம முடிவு பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு அதிகபட்சம்
1: இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்களுக்கு ஆடி பட்டம்ன்றது 18 தான் வந்து சரியான பட்டம்ன்றோம். ஆனால் நான் சமீபத்தில் நான் போன இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவங்க வைகாசிலேயே விதைக்கிறாங்க. அவங்கள கேட்டால் எனக்கு அதான் பட்டங்கிறாங்க. அப்போது ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய போது, இப்போ இங்கே ஆடி பட்டம்னா அங்கேயும் அது ஆடி பட்டமாக தானே இருக்கணும், அவங்களுக்கு ஏன் அது வேறுபடுது?
2: ஏன்னா அவங்களுடைய தட்பவெப்பு நிலையும் நம்ம சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய தட்பவெப்பு நிலையும் வெவ்வேறு.
1: இல்லை, தட்பவெப்பநிலை தாண்டி அவங்களுக்கு அதான் அந்த மழை சார்ந்து, அதை அவங்க அந்த பருவநிலை சார்ந்து அவங்க மாறுபட்டுன்னு வராங்களா?
2: ஆமாம், அவங்களுடைய மழைப்பொழிவு, அவங்களுக்கு பெய்கிற மழை இங்கே கீழே கிடைக்கிறதுக்கு லேட்டாக கிடைக்கும். அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சாரல் கிடைச்சிரும், மழையும் கிடைச்சிரும். அந்த மழையினுடைய நீர் தான் நமக்கு இங்கே வந்து நதியில் இறங்கி நமக்கு கீழே வரும்போது தான் நம்மளுடைய விளைச்சல் இங்கே தொடங்கும். அதனால் அவங்களுக்கு முன்னாடியே மழை பொழியுது. இப்போ ஒரு பருவமழை துவங்குது, இன்ன தேதியில் துவங்குதுன்னு அறிவிப்பாங்க பார்த்தீங்களா, ஆனால் அந்த பருவமழை துவங்கி மெல்ல மெல்லமாக தான் கீழே வந்து சேரும். அந்த துவங்குன அறிவிச்சனாலே எல்லா விவசாயிக்கும் அந்த மழை பரவிறாது இல்லை, அந்த மாதிரி தான். அதனால் அவங்களுக்கு வந்து வைகாசி ஆணிலேயே அவங்களுக்கு பட்டம் துவங்கி அவங்களுக்கு ஐப்பசி கார்த்திகையில் அறுவடை ஆயிரும். ஆனால் நமக்கு சமவெளியில் வரும்போது ஆடி தொடங்கி ஆடி ஆவணி புரட்டாசி வரலும் நம்மளுடைய சமவெளி.
1: எனக்கு இன்னும் கொஞ்சம் பகுத்து சொல்ல முடியுமா இதை?
2: ஆ, நல்லா சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு, நம்ம போலூர் வட்டத்துக்கு வரணும்னு வச்சுங்களேன், கமண்டல நதி, நாக நதி, இந்த ரெண்டு நதி இருக்குது. இந்த ரெண்டு நதி கரையிலையும் நம்ம பண்ணுற விவசாயங்களை கவனிக்கும் போது நம்மளுடைய பட்டம் ஆடியிலேயே துவங்கிடும். பாரம்பரியங்களுக்கு உண்டான பட்டங்கள் ஆடி துவங்கிடும், இல்லை ஆணி கண்டிப்பாக துவங்கிடும், ஆடி ஆவணியில் துவங்கிடும். ஆனால் அதையே நம்ம ஆறணிக்கு கிழக்க இன்னும் நம்ம

0: செய்யாறு நோக்கி போகும்போது அவங்களுக்கு புரட்டாசி ஐப்பசி நோக்கி போகும். அதையும் தாண்டி இன்னும் நம்ம செய்யாறை விட்டுட்டு மாங்காலு காஞ்சிபுரம் நோக்கி போகும்போது
1: நதிப்படுகை ஆற்றுப்படுகையோட கலந்து போகும்போது பட்டங்கள் மாறி வரும்.
0: பாலாறு நதி கரையிலையும் சொல்லலாம், நம்ம செய்யாறு நதிக்கரையிலையும் சொல்லலாம். இந்த நதிக்கரையில இந்த வெள்ளம் போக போக போக ஒரு ஒரு ஏரியும் நிரம்பி நிரம்பி நிரம்பி அடுத்த மறுகால் பாஞ்சு கீழே போக போக அதுக்கேற்ற மாதிரி அந்த விவசாயம் செய்யற மாதங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பின்தங்கி போயிட்டு கடைசியா நமக்கு செங்கல் மாவட்டத்தில் கார்த்தி மார்கழியில தொடங்கி அவங்களுக்கு பங்குனியில அறுவடை ஆகும். ஆனா நமக்கு பங்குனியில எந்த அறுவடையுமே இருக்காது, நமக்கு மார்கழி தையிலேயே நம்மளுடைய மாவட்டத்தில் முடிஞ்சிருக்கும். இது ஒரே தொண்டை நாடா இருந்தாலும், இன்றைக்கு வெவ்வேறு மாவட்டங்களா இருக்கு, ஆனா ஒரே தொண்டை நாடா இருந்தாலும் இது நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். நான் தொடர்ந்து அந்த பாதையில போயிட்டு வருது வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த விவசாயிகள் அந்த விவசாயத்தை நான் உன்னிப்பா கவனிச்சதுனால சொல்றேன். இங்க நமக்கு அறுவடை செய்யக்கூடிய சம்பா அறுவடை ஆகக்கூடிய பயிரா இருக்கும், அவங்க அப்பதான் வந்து களப்பறி இல்ல நாத்து விடுவாங்க. இன்னும் அதை தாண்டி போனீங்கன்னா அவங்க நாற்றங்களே தயார் பண்ணிருக்க மாட்டாங்க.
1: இப்போ சரி, நீங்க வந்து பட்டார் ரகங்களை தான் அதிகமா மீட்டு எடுக்கணும், இல்ல அதை தான் பயிர் வைக்கணும், இதுதான் நம்ம விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும், மண்ணுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் எளிமையா இருக்கும், விவசாயிகளுக்கு எளிமையா இருக்கும்னு சொல்றீங்க. அதுல நான் எந்த மண்ணுக்கு எதுன்னு நான் எப்படி எனக்கு தெரியும்? நீங்க எவ்வளோ ரகங்களை இது வரைக்கும் வந்து நீங்க கண்டு அடைஞ்சிருக்கீங்க?
0: இப்போ நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியங்களை நிறைய தொகுத்துருக்கோம் நாம. இந்த விவசாயிகளோட ஊடாடி அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டு ஒரு 30 மேற்பட்ட பாரம்பரியங்களை நம்ம பகுதியில் நம்ம ஒட்டாடுறங்களாக தொகுத்துருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் கொட்டமுத்து சொல்லலாம், குதிரைவால் சம்பா சொல்லலாம், பிசினி சொல்லலாம், நம்ம மீனம்பூர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வாசனை சீரக சம்பா அது சொல்லலாம், இன்னும் கிச்சிலி சம்பா, ரசகடம் இருக்குது, நீலஞ்சம்பா இருக்குது, ஒட்டடையான் இருக்குது, இந்த மாதிரி பல ரகங்கள், 30 மேற்பட்ட ரகங்கள் நம்ம கொத்தமல்லி சம்பா சொல்லலாம். இதெல்லாம் நம்ம பாரம்பரிய ரகங்களில் ஒட்டார ரகங்களாக நம்ம
1: நிலம் சார்ந்து அதை ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
0: ஆமாம், நிலம்
1: சார்ந்து ஏதாவது அதில் இருக்கா இல்லை எல்லாமே அப்படியே?
0: இல்லை, கண்டிப்பாக நிலம் சார்ந்து இருக்கு. இப்போ நம்ம இதை மலைப்பகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா ஜவாது மலைக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மதிமுனி, குட்டஞ்சம்பா, பீமஞ்சம்பா.
1: இல்லை, நான் நிலம் சார்ந்துன்றது மண் வகைமையை சார்ந்து.
0: மண் வகைமை சார்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சரளைக்கெலாம் எடுத்துக்காட்டு நம்ம வாடஞ்சம்பா சொல்லலாம், சரளை மண்ணுக்கு. பிசான நிலம்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னாங்க, அந்த பிசான நிலத்தில் விளைக்கக்கூடியது பிசினி, கலர் நிலம்னு சொல்லுவாங்க. அதை இன்றைக்கு காலகட்டத்தில் அதை மேய்ச்சல் நிலம், மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லியே கை விட்டுட்டாங்க. அது மேய்ச்சலுக்கு மட்டும்தான், வேற எதுவும் விளையாது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் அதில் விளையக்கூடிய ஒரு நெல் ரகங்களை இன்னொருலாம் எங்கேயும் கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம மூத்தவர்கள் அதை, இங்கே இருக்கிற விவசாயிகள் திரு நாகப்பாடி பாண்டாங்க ஐயா மாதிரி ஆட்கள் அதை தொடர்ந்து அவங்க பராமரிச்சுட்டு வந்தாங்க. அந்த ரகத்தினுடைய பெயர் கலர் பாலை. பாலைனா அந்த இடத்துல பூக்கக்கூடிய ஒரு கலர்ல பூக்கக்கூடிய ஒரு பாலை. பாலைன்றது ஒரு உயர் வகை சொல். அந்த மாதிரி அந்த கலர் பாலை மாதிரி ஒரு ரகம் வேற எந்த ரகமும் அந்த வட்டாரத்தில் இன்னவரிலும் விளையல.
1: இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பகுதியில் வந்து நிறைய பாலை சார்ந்த ரகங்கள் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஏதாவது நீங்கள் ஏதாவது அதில் கண்டு நம்ம நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை கையில் இருக்கா?
0: இல்லை, என்னென்னா இது நாம் தொடர்ந்து அதை பயணிக்கும் போது கேள்விப்பட்ட பூம்பாலை சொல்லலாம், செம்பாலை சொல்லலாம், கலர் பாலை சொல்லலாம். இதெல்லாம் அந்த பாலை நிலத்துக்கே உரிய பாலை நிலம். இந்த பகுதியில் பாலைவனம் தப்பா எடுத்துக்கூடாது, கலர் நிலம், அதான் அதில் விளையக்கூடிய இந்த ரகங்களை பாலைன்னு சொல்கிறாங்க.
1: அந்த பாலையில் விளையிற எல்லா ரகத்தையும் வந்து நம்ம கலர் நிலத்துக்கான நெல்லுன்னு நம்ம அடையாளப்படுத்த முடியுமா?
0: இல்லை, அந்த மாதிரி படுத்திட முடியுமா? என்ன இல்லை, அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இதில் கலரில் மட்டும் விளையக்கூடியது நம்ம கலர் பாலைன்னு சொல்கிறோம். மற்றது அந்த மண் சார்ந்த மண் கண்டங்கள் சார்ந்து அது வேறு மாறும் இல்லையா?
1: சரி, இப்போ சரளை மண்ணில் விளையக்கூடிய ஒரு நெல்லை எனக்கு தண்ணி நிறைய இருக்குன்றதால நான் எடுத்துகிட்டு வந்து அந்த நிலத்தில் நட சொல்ல ஏதாவது பிரச்சனையோ இல்லை வந்து நாள் வேறுபாடோ வளரியல்பில் ஏதாவது மாற்றமோ ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்கும். அதுதானே சொல்கிறோம், நம்ம மண் கண்டங்களில் இருந்து விஷயங்களை தானே நம்ம கடத்தலை, அதை தானே இப்போ நம்ம கைமாற்றி கொண்டு வரணும் பெரியவங்கிட்டேருந்து சொல்கிறோம். இப்போ எங்கோ ஒரு இடத்துல இது நல்லா விளையும் அப்படின்னு சொல்லி அந்த ரங்களை அங்க பரிசோதனை பண்ணிட்டு அதை கொண்டு வந்து இங்க நடும்போது கண்டிப்பா இன்றைய காலகட்டங்களில் மகசூல்களும் நோய் எதிர்ப்புகளும் நிறைய மாறிதான் வருது. நாள் வித்தியாசம் வருது, மகசூலில் மாற்றம் வருது, பயிரோட களைப்பு திறனில் நிறைய வித்தியாசம் இருக்குது. விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம இது மூலயமா சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த ஆகாசவாணி வானொலி நிலையம் கோயம்புத்தூர், அவங்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். அடிக்கடி நம்ம தம்பி ஒரு வார்த்தை சொல்லுவான், மாட்டு வாய்க்கு எட்டாதது ஆட்டு வாய்க்கு எட்டணும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, மாட்டுக்கு எட்டாதது

0: ஆட்டுக்கு எட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம கடத்தினாலும் ஒரு சில விவசாயிகளுக்காவது ஆட்டுக்கு எட்டுற மாதிரியாவது இந்த கருத்து போய் சேரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி வாய்ப்பளித்த இந்த ஆகாசவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்திற்கு நன்றி சொல்லி நம்ம விடைபெறலாம். நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை ஏறும்பூரும் நிகழ்ச்சியில் மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டோம். மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கேட்போம் நேர்களே. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார், நிகழ்ச்சி தொகுப்பு கே லக்ஷ்மி பிரியா.

நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்க அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக்க அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக்க அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி உடனடியாக பணி வழங்க தாவேக்க அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்

0: இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 388 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து தொடக்க முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தோ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ இடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ இடைப்பிரிவில் ஆண்டிம் பாங்கலும் 57 கிலோ இடைப்பிரிவில் நேஹா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நாச்சிகேத் பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபெல் மனோகுரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி வி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெயின் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: During the session, several important legislations are scheduled to be taken up for discussion and passage. On the eve of the monsoon session, the government today convened an all-party meeting at Parliament House Annex. The meeting was chaired by Defence Minister Rajnath Singh. Over 50 leaders from 40 political parties attended the meeting. Just after the meeting began, opposition parties staged a symbolic walkout from the meeting over the participation of Nationalist Citizens Party of India. However, after registering their protest, the opposition members attended the meeting. Speaking to media after the meeting, Parliamentary Affairs Minister Mr. Kiran Rijiju urged all political parties to ensure the smooth functioning of Parliament and engage in constructive discussions on key issues.
2: There are various demands by various political parties for discussion. We have said that let Parliament function smoothly. Exactly what are the issues to be discussed? That has to be decided in the Business Advisory Committee.
1: President Draupadi Murmu today embarked on a three-nation visit to Moldova, North Macedonia and Romania. On the first leg of a visit, President Murmu will reach Moldova. This will be the first ever visit by an Indian president to Moldova. During her visit, the president will meet and hold delegation-level talks with her counterpart, Maya Sandu. Ambassador to Moldova and Romania, Dr. Manoj Kumar Mohapatra, has said that President Draupadi Murmu's visit to the two countries will be historic. Talking to Prasar Bharati, Dr. Mohapatra said, India and Moldova enjoy warm and friendly relations and the visit would mark a significant and historical milestone and elevate bilateral ties to a broad-based partnership. He said Romania is a valuable partner in the European Union and with the conclusion of India-EU Free Trade Agreement, bilateral economic partnership would strengthen further in the coming years. Under the National Green Hydrogen Mission, 12 pilot projects have been sanctioned to deploy 70 hydrogen-powered heavy-duty vehicles supported by 16 hydrogen refueling stations. Union Minister for New and Renewable Energy, Prahlad Joshi, has said in a social media post that hydrogen is driving India's journey towards a cleaner and more sustainable transport future. He stated that these pilot projects are paving the way for zero-emission mobility across India's highways and urban transport corridors, covering multiple strategic routes across the country.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 இணைந்திருக்கின்றோம் நேர்களே. 9:16 நிமிடத்தில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களோடு மயிலிறகு நிகழ்ச்சியில் இசைக்கு வயதில்லை, இனிமைக்கு எல்லை இல்லை, காலங்கள் மாறினாலும் சில பாடல்கள் மட்டும் நம் இதயத்தில் நிலைத்திருக்கிறது, அப்படிப்பட்ட பொற்கால பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம் நமது மயிலிறகு நிகழ்ச்சியில். உங்களுடன் இணைவது நான் உங்கள் ஐஸ்வர்யா.

வானில் சிறகடித்து பறக்கும் பறவைகளைப் போல சில பாடல்கள் நம் மனதிலும் சுதந்திரமாக பறந்து கொண்டே இருக்கும். காலம் மாறினாலும் அந்த மெட்டினுடைய இனிமையும் பாடலின் அழகும் மாறுவதே இல்லை. பழைய நினைவுகளையெல்லாம் மெதுவாக மீட்டெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நமது மயிலிறகு நிகழ்ச்சியில். கேட்ட பாடல் நினைவில் நின்றவள் திரைப்படத்திற்காக பாடியது எல்லாரீஸ்வரி, இசை வி குமார், பாடலாசிரியர் வாலி. நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகர்.

0: மனித வாழ்க்கையில் அன்பை விட பெரிய செல்வம் வேறொன்றுமில்லை. அன்பு கிடைக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இயல்பாகவே வந்து சேர்ந்துரும் இல்லைங்களா? அந்த அன்பின் ஆழத்தையும் அதன் அருமையையும் சொன்ன ஒரு பாடல். கேட்ட பாடல் தெய்வப்பிறவி திரைப்படத்திற்காக சி எஸ் ஜெயராமன், எஸ் ஜானகி பாடியது. இசை ஆர் சுதர்சனம், பாடல் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி.
1: பி எம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

வதிலை நம் இதயத்திலும் நிரந்தரமாக குடியேறிடும். அப்படிப்பட்ட பாடல்களை எப்போ கேட்டாலும் நம்மளுடைய மனசு தானாகவே அந்த காலத்திற்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட பொற்கால பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் மயிலிறகு நிகழ்ச்சியில்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

காதல் என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு அழகான உணர்வு. அந்த உணர்வை கவிதையாகவும் இசையாகவும் நம் மனதில் பதிய வைத்த பாடல்தான் இது. காதலின் அழகையும் இந்த பாடலை கேட்டு ரசித்தால் போதும், அனைத்தும் மறந்துவிடும் என்பது போல இருந்தது. ஆம் நேயர்களே, கேட்ட பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக. பாடியது ஏ.எல். ராகவன், பி. சுஷிலா. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.

0: आकाशवाणी और आप सुन रहे हैं FM।
1: இனிம் சில நொடியில் தொடர்வது ரவி வாசிரியா அகில் பாரதிய சங்கீத் சபா டெல்லி அஞ்சல்.